இது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் 5:40. அருள்மணி மாலை பகுதியில் தெய்வீக ராகம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய அடுத்தது பாடல் அச்சுதாஷ்டகம் MS ஷீலா அவர்களுடைய குரலில் கேட்கலாம்.

தெய்வீக ராகம் வரிசையின் நிறைவு பாடலாக கேட்கலாம் நந்தகுமாரா என தொடங்கும் கிருஷ்ணன் பாடல் எஸ் ஜானகி அவர்களின் குரலில். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் நரேன்குமார்.

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 MHz அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த

வணக்கம் நேயர்களே, புது நம்பிக்கையோடும் புது உற்சாகத்தோடும் புலர்ந்துள்ளது நமக்கான நாள். மகிழ்ச்சியோடு எதிர்கொள்வோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது குமரி பண்பலை 101. நேரம் 5:54. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 31 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பராபவ வருடம் ஆடி மாதம் 6 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 22 தேதி புதன்கிழமை.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின்போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரண்டு நாள் பயணமாக இன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா செல்கிறார். போதைப்பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் மாநில அமைச்சர் திரு மதன்ராஜா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளாா்.

0: வேலூர் மாநகராட்சியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை கூடுதல் தலைமைச் செயலர் திரு ககன்தீப் சிங் பேடி நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4,50,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.

101 காலைப்புலரியில் உங்களோடு ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:02. இனி நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவரிய சாஜிதா பேகம் அவர்கள் படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள் முற்றத்தில் என்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனிலை, இதில் பொது அறிவு வினாவிடை, தேதியும் செய்தியும். 8:02 தென்குமரி தேனிலையில் வழிசிறி உழவச்சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம் மற்றும் அணைகளின் நீர்மட்ட நிலவரம் அறியலாம். சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து KK எஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி. 10:02 வசந்தன்கோ வழங்கும் வாசிப்பை சுவாசிப்போம். 11:02 ஏக்ஸூர் தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க ஈத்தமொழி புதூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. 11:30 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் உரையாடலின் அவசியம் நேரலை. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமை வாழ்வோ மருத்துவ தொடரில் அல்சர் குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். 12:55 திரை இசை கேட்கலாம். பகல் 1:00 செய்தி தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் வாழ்வின் திருப்பு முனையால் அமைந்த தருணம் நேரலை நிகழ்ச்சி. 1:55 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம், இதில் வெள்ளித்திரையில். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரை இசை இடம்பெறும். 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி, எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள்.
2: எண்ணியரும் திண்ணியரும். மனிதன் வெற்றியாளனாக திகழ வள்ளுவர் கூறும் ரகசியத்தை உரைக்கிறேன், கேளுங்கள். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராகப் பெறின் இக்குறட்பா வெற்றியை உருவாக்கும் மன உறுதியின் மாண்பு கூறும் குறட்பா. எண்ணம் மனித வாழ்வின் அடித்தளம். நல்ல எண்ணங்களை நாளும் மனதில் விதைத்தால் வாழ்க்கை சிறப்படையும். எந்த ஒரு மனிதனும் தனக்கான இலக்கை வகுத்து கொள்ள வேண்டுமெனில் அவர் சிந்தையில் தெளிவுடையவராக இருத்தல் வேண்டும். அந்த தெளிவே அவருக்கு மன உறுதியை வலுப்படுத்தும். மன உறுதி கொண்டோரையே வள்ளுவர் திண்ணியர் என்கிறார். முண்டாசு கவிஞன் பாரதியும் மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்கிறார் என்று வீரத் திருவிழி திறக்க பாடுவது அனுபவச்சாரத்தின் உச்சமல்லவா? தேச விடுதலையை தெய்வ விடுதலையாக கண்டவன் பாரதி. அந்த உறுதிப்பாடும் சிந்தை தெளிவுமே பாரத தேசமென்று பாரதியை தோள் கொட்டச் சொன்னது போலும். நாடும் வளமும் செழித்திருக்க நான் மட்டும் இங்கு பசித்திருக்க என்ற தனி மனிதனின் அடிப்படை தேவைக்கு அன்றே குரல் கொடுத்தவன் பாரதி. தனியொருவனுக்கு உணவில்லையெனில் ஜெகத்தினை எழித்திடுவோம் என்ற பாரதியின் மன உறுதி பாடும் நமக்கும் துணிவை தருமே. வாழ்வில் நாம் எப்போதும் ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் ஆராயாமல் சிந்திக்காமல் செயலாற்றக்கூடாது. உள்ள உறுதி இல்லாதவர்கள் ஒரு செயலில் எண்ணி தெளிவு பெறுவதற்கு முன்பே இறங்கிவிடுவார்கள். அது அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்திக் கொண்டேதான் இருக்கும். அதனால் அத்தகையோரைத்தான் வள்ளுவர்

0: தத்துவ பெருந்தகை எண்ணி துணிக கருமம் என்று கடிந்துரைக்கின்றார். ஏனெனில் மனிதனை ஆளுமை மிக்கவனாக்குவது அவனது எண்ணங்களும் மன உறுதியுமே. நாம் இன்று காணும் அனைத்து ஆளுமைகளும் தலைமைத்துவத்தோடு திகழ்வதற்கு அவர் தம் எண்ணங்களில் வலிமையும் உள்ளத்து உறுதியுமே காரணமாகி இருக்கின்றது. இப்படி வாழ்வாங்கு வாழ்வதற்கு உயர்ந்த எண்ணங்களை மட்டுமே நம் சிந்தையில் விதைத்திருப்பார்கள். யாருக்கும் அஞ்சாத நெறி இத்தகைய தலைமைத்துவத்திற்கு அடையாளமாகின்றது. சாமானியனை கூட சகித்து கொண்டு ஏதோ ஒன்றை போரபோக்கில் வாழச் சொல்லவில்லை வள்ளுவ பெருந்தகை. அவர் கூறியிருக்கின்றார், தோன்றின் புகழொடு தோன்றுக அஃதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்கிறார். புகழ் தரத்தக்க செயல்களை செய்வதற்கு மனவலிமை கட்டாயம் வேண்டும். தோல்விகளை கண்டு துவளாத மனத்தோடு இருப்பவர்களாலேயே வெற்றியின் கனியை சுவைக்க முடியும். சிலப்பதிகார கண்ணகி ஈராயிரம் ஆண்டு கடந்து இன்றும் புகழுடன் இலக்கியத்தில் வாழ்ந்து வருகிறாள். அதற்கு என்ன காரணம்? தன் கணவன் கள்வன் அல்லன் என்ற அசைக்க முடியாத தெளிந்த எண்ணமும், அந்த எண்ணமே அவளுக்கு துணிச்சலான மன உறுதியையும் தந்து நாடாளும் மன்னனிடமே நேரில் சென்று நீதி கேட்க வைத்தது. இதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டும். அதுபோல் கம்பராமாயணத்தில், கடவுளாக இருப்பினும் ராமனின் வாழ்க்கை முழுவதும் போராடி போராடியே இறுதியில் அரியணை ஏறுகிறான். வனவாசம் சென்றபோதும் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லையே, போரில் நின்றபோதும் அவன் மன உறுதியை கைவிடவில்லையே. அதனாலேயே ராமனின் புகழை இன்றும் இலக்கியங்கள் பறைசாற்றிக் கொண்டே இருக்கின்றன. நால்வகை படை திரட்டி கொண்டு சென்ற நம் பழந்தமிழ் மன்னர்களின் மன வலிமையே அவர்களின் பேராண்மைக்கு சான்றுரைக்கின்றன. நாடாளும் மன்னனாக இருப்பினும் அவனை இடித்துரைத்து நீ செய்வது தவறு என்று சுட்டிக்காட்ட அன்றைய தமிழ்ப்புலவர்கள் தயங்கியதே இல்லை. காரணம், அவர்கள் கொண்டிருந்த தமிழ்ப்புலமையில் அவர்களுக்கு இருந்த தெளிந்த சிந்தையும் அது தந்த மன உறுதியுமே. மன்னனாக இருப்பினும் அவனது எதிர்நின்று பேசக்கூடிய துணிவை அது தந்துள்ளது. மன்னனை காட்டினும் கற்றோன் சிறப்புடையவன். மன்னனுக்கு தன் நாட்டை காப்பது மட்டுமே கடமை, அதுவே பெருமை. ஆனால் மாசறக் கற்றோனுக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்பதே தமிழ் வழி நாம் கண்ட உண்மை. எனவே சிந்தையில் தெளிவும் கொண்ட செயலில் மன உறுதியும் கொண்டிருத்தல் வேண்டும். இப்படி எத்தனை எத்தனையோ சான்றோர்கள் நமக்கு கற்றுத்தந்த வலிமையான எண்ணங்களும் உறுதியான மனமுமே நம்மை நேரிய பாதையில் வழிநடத்துவதற்கான விடிவெள்ளியாகும் என்பதை நாம் மனதில் கொண்டு செயலாற்றினால் இந்த நாள் மட்டுமல்ல எந்த நாளும் இனிய நாளாகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ஏ. ஷாஜிதா பேகம் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: உதயமான காலை பொழுது உற்சாகத்தை வழங்கட்டும். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பாண்மலை 101, நேரம் 6:15:30. இப்போது கேட்போம் குரல் அமுதம்.
3: அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய்தொடியாரின் சொல் இழுக்கு தரும்.
4: உண்மை அன்பை விரும்பாது பொருளை மட்டுமே விரும்பும் பரத்தையரின் இனிய பேச்சு துன்பத்தையே தரும். குறள் எண் 911 அதிகாரம் வரைவின் மகளிர்.
3: அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய்தொடியாரின் சொல் இழுக்கு தரும்.
4: உண்மை அன்பை விரும்பாது பொருளை மட்டுமே விரும்பும் பரத்தையரின் இனிய பேச்சு துன்பத்தையே தரும். குறள் எண் 911 அதிகாரம் வரைவின் மகளிர்.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். நமது குமரப்பண்பலை 101 இன்று இடம்பெறவுள்ள சில நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:10 இரவு 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள் இடம்பெறும். எழுதியவர் ஆர். விஜயகுமார் அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கீழகிருஷ்ணன் புதூர் எஸ். ஜாய் அவர்கள். அமுத சுரபி வேளாண் உட்கட்டமைப்பு நிதி உரையாடல் இடம்பெறும். நொடிகளில் சில நுட்பங்கள், மீனவர்களுக்கான அடையாள அட்டை தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என். சிவகுமார் அவர்கள்.

இது 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம், 8:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம் என்ற நேயரின் திரை இசை தொகுப்பு இடம்பெறும், 9:15 செய்திச் சுடர், 9:30 திருத்தணியன் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம், 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேரம். இதயத்தில் நிறைப்போம் இறை பக்தியினை, அதுவே நம்மை இயக்கும் சக்தி. நம் முயற்சியை தெய்வீக திருவருள் தாங்கி நிற்க வேண்டும். பக்தியோடு முயற்சியையும் ஒன்றிணைத்தால் வெற்றி நம் வசமே. காலைப்பொழுதில் பக்தி மனம் கமிழ வருவது பக்தி மாலை நிகழ்ச்சி. நம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக எல்.ஆர். ஈஸ்வரி பாடிய பாடல்.

0: உலகத்தரமாய் இந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: phone 233-066.
2: பக்திமலை நிகழ்ச்சியில் இணைந்துள்ளோம். குமரி பண்பலை 101 நேரம் 6:29:30. நம் நிகழ்ச்சியில் எடுத்ததாக என் லத்திக குரலில் அடுத்த பாடல்.

0: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி.
1: பக்திமலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாகூர் EM ஹனிஃபா பாடிய பாடல்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: பக்திமல்லி நிகழ்ச்சியில் நிறைவாக மதுரை எண்ணம் முகமது பாடிய பாடல்.

0: இதுவரை கேட்டது பக்தி மாலை. தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று தமிழகம் வருகிறார். கோவையில் உள்ள தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் உள்ள அவினாசி லிங்கேஸ்வரர் கோவிலுக்கும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் செல்ல இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரதமர் வீட்டிற்கு வெளியே திரு ராகுல்காந்தியும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு சிரமங்களை ஏற்படுத்தியதாக கூறியுள்ளார். மேலும் பாதுகாப்பு விதிமுறைகளை மதிக்காமல் அவர்கள் நடந்து கொண்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக விவாதம் நடத்துவதற்கு அரசு தயாராக உள்ளது என்பதை தெரிவித்த பின்னரும் ஜனநாயக முறையில் விவாதம் நடத்துவதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சி இந்த பிரச்சினையை அரசியலாக்கி வருகிறது என்று திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். மாணவர்களை அரசியல் காரணங்களுக்காக பயன்படுத்துவதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபீனும் குறை கூறியுள்ளார். இதனிடையே புதுதில்லியில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார்.

0: உள்ளார். கோவையில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் கடந்த மே 10 முதல் இதுவரை போதைப் பொருள் தொடர்பாக 2,890 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 3,845 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். 3,500 கிலோவுக்கும் அதிகமான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்கால தலைமுறையினரை ஆரோக்கியமானவர்களாக உருவாக்க அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு விக்னேஷ் குறிப்பிட்டார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். உடுமலையில் உள்ள திருமூர்த்தி அணை பகுதியில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் அணைகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் மேம்பாட்டுப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று கூறினார். திருமூர்த்தி அணையிலிருந்து பெறப்படும் தண்ணீர் மூலம் கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் சுமார் 380,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதாகவும் திரு அருண்ராஜ் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களிலும் கடந்த சில நாட்களாக ஆவின் பால் விநியோகம் குறைந்து தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளியாகியுள்ள செய்தி கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பால் உற்பத்தியாளர்களுக்கான கொள்முதல் விலையை ஆவின் நிறுவனம் குறைவாக வழங்குவதே இந்த தட்டுப்பாடுகளுக்கு காரணம் என்றும், அதனை உயர்த்தி வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். திருத்தணி முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பழனி கோவில் நில மோசடி தொடர்பான வழக்கில் தவறு செய்தவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் பல்வேறு முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அடுத்த மாதம் 2 முதல் 4 வரை 3 நாட்கள் அரசு விழாவாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஆண்டுதோறும் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 2 தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 4 வரை 3 நாட்கள் ஆடிப்பெருக்கு விழா அரசு விழாவாக ஒகேனக்கல்லில் நடைபெற உள்ளது. இதற்கான பல்வேறு முன்னேற்பாடு பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது. இந்த 3 நாட்களும் அரசின் பல்வேறு துறைகளை விளக்கும் வகையில் பல்துறை பணிவிளக்க கண்காட்சிக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் ஆடிப்பெருக்கு விழாவில் சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை சார்பில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதியில் ஒரு வளிமண்டல தாழ்வு பாதை நிலவுவதால் வட தமிழகம் மற்றும் உள் தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளின் ஒரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. உள் தமிழகம் வட கடலோர மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே தென்காசி மாவட்டத்தில் எல்நினோ தாக்கத்தால் வறட்சியான சூழல் நிலவுவதால் விவசாய பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள மாவட்டமாகும். இங்கு அடவினார் அணை, குண்டார் அணை, கருப்பா நதி அணை, ராமநதி அணை, கடனா நதி அணை உள்ளிட்ட 5 அணைகள் கொண்ட மாவட்டம் என்பதால் விவசாயம் பிரதான தொழிலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ள எல் நிலோ காரணமாக வெப்ப அலை

0: இது மாவட்டத்தில் தொடர்ந்து அதிகரித்து காணப்படுகிறது. இதன் காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் தரிசாக கிடக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் ராமநதி அணை மற்றும் கடனாநதி அணைகளிலிருந்து கார்பருவ சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக விவசாயிகள் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சாசெந்தில்.
1: இருவரி செய்திகள். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கியை அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரண்டு நாள் பயணமாக இன்று பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா செல்கிறார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள தேயிலை தொழிற்சாலையில் மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா நேற்று ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 1,85,00,000 ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் நேற்று வழங்கினார். தேனி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு தொடர்பான ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் வைத்தியநாதன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. சென்னையில் குறைந்த விலையில் தங்கம் வழங்குவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட 4 பேரை மாநகர காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 55,000 ரூபாய் ரொக்கத்தை பறிமுதல் செய்தனர். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4,50,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15 முதல் 30 வரை இப்போட்டி நடைபெறவுள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித் சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். சீன ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருப்பூர், கோவை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று தமிழகம் வருகிறார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். போதைப்பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற உறுதியுடன் அரசு செயல்படுவதாக மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
1: இனி காலப்பொழுதில் காற்றலையில் உங்களோடு ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:55:30. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, பரபவ வருடம் ஆடி மாதம் 6 புதன்கிழமை. இனி உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னிப்பு பருவ பயிர்களுக்கான பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் பற்றிய அறிவிப்பு. 2026 கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பு பருவத்தின் நெற்பயிர்களை பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் அவர்கள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பேரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்யப்படுவர். கடன் பெறா விவசாயிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீட்டு நிறுவனமான அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா லிமிடெட் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவோ பொது சேவை மையங்கள் மூலமாகவோ வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். கனிப்பு பருவத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 31. விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர் காப்பீட்டு தொகை ஏக்கருக்கு 702 ரூபாய். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன் பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்கள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பெற்றுக் கொள்ளலாம். கன்னிப்பு நெற்பயிருக்கான இழப்பீட்டுத் தொகை ஏக்கருக்கு 37,741 ரூபாயாகும். வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சேதங்கள் ஏற்பட்டுவிட்டால் அதன்

பின்னர் பயிர் காப்பீடு செய்ய இயலாது. எனவே முன்கூட்டியே காப்பீட்டுத் தொகையினை செலுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளலாம் என வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் வாய் நோய் கால்நடைகளுக்கான வாய் நோய் தடுப்பூசி 9வது சுற்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் இம்மாதம் 31 தேதி வரை நடைபெற உள்ளது. கால்நோய் வாய் நோய் பிளவுபட்ட குளம்புள்ள கால்நடை இனங்களுக்கான பசு மற்றும் எருமைகளுக்கு பரவும் நோய். இந்நோய் தாக்கப்படும் கால்நடைகளுக்கு கால் வாய் மற்றும் மடி காம்புகள் இவற்றில் கொப்பளங்கள் ஏற்படும். இதனால் நோய் தாக்கப்பட்ட பசுக்களில் பாலருந்தும் கன்றுகள் இறக்க நேரிடும். இந்த நோயிலிருந்து கால்நடைகளை காத்திட தடுப்பூசி போடுவது ஒன்று சிறந்த வழி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதுவரை 8வது சுற்று கால்நோய் வாய் நோய் தடுப்பூசி பணி நடைபெற்றுள்ளன. 9வது சுற்றில் சுமார் 58,400 கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திட இலக்கு நிர்ணயித்து அனைத்து பகுதிகளிலும் உள்ள கால்நடை பராமரிப்புத் துறையை சார்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆகியோர்களை கொண்ட 23 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால்நோய் வாய் நோயினால் தங்களுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பை தடுத்திட இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடம் உள்ள 4 வயதிற்கு மேலான அனைத்து பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெறும்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேரம் 7 மணி. வட்டார வானொலியில் வட்டார செய்திகள் வலம் வரும் நேரம் இது.

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். சுய கணக்கெடுப்பின் முக்கியத்துவம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ராட்சச வண்ண பலூனை பறக்கவிட்டு விழிப்புணர்வு. மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா தனது மக்கள் தொகை கணக்கெடுப்பான சென்சஸ் 2027 முழுவதுமாக டிஜிட்டல் முறையில் நடத்த தயாராகி வருகிறது. இந்த சர்வேயின் முக்கிய அம்சம் சுய கணக்கெடுப்பாகும். பொதுமக்கள் அனைவரும் தங்களது சுய கணக்கெடுப்பு விவரங்களை துல்லியமாகவும் விடுபடாமலும் பதிவு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி சார்பில் சுய கணக்கெடுப்பின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக முகப்பில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் ராட்சச வண்ண பலூனை பறக்கவிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 ஆண்டு 2 கட்டங்களாக நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் சுய கணக்கெடுப்பு காலம் ஜூலை மாதம் 17 தேதி முதல் 31 தேதி வரை மேற்கொள்ளப்படும். தொடர்ந்து வீட்டுப்பட்டியல் நடவடிக்கைகள் ஆகஸ்ட் 1 தேதி முதல் 30 தேதி வரை நடைபெறும். அதன்படி பொதுமக்கள் தாங்களாகவே https://sc.census.gov.in என்ற இணையதளம் வாயிலாக தங்கள் விவரங்களை பதிவு செய்யலாம். எனவே அனைத்து குடும்பங்களும் இந்த டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் பங்கேற்று குறிப்பிட்ட காலத்திற்குள் சுய கணக்கெடுப்பை நிறைவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றது.

நடைபெற்ற இக்கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கோரி 530 கோரிக்கை மனுக்கள் பெறப்பட்டன. பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட அனைத்து கோரிக்கை மனுக்கள் மீதும் விரைந்து தீர்வு காணுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் துறை சார்ந்த அலுவலர்களிடம் அறிவுறுத்தினார். நடைபெற்ற இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.

0: உலகத்தரமாய் இந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 2330066

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி.
3: மாமா என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும் சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
6: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: முச்சத்தில்

0: பாத்தீங்களா அண்ணாச்சி, வேலைக்கு வந்தவன் ஒரே கக்கப்புக்கா கக்கப்புக்கான்னு சிரிச்சிட்டடா காணுவன். தெரியாமலே இவனுக்கு 10 கிலோ மரிச்சினி கிழங்கு அவிச்சு தாளிச்சு வர கொண்டு வந்திருக்கேன் அண்ணாச்சி. நல்ல கண்ணா பார்த்து எடுக்க வேண்டியது. நானா இந்த வேலைக்காரன்லாம்
1: தரமான வாழைக்கன்றுகள் கிடைக்கும், எந்த ரகமாக இருந்தாலும் என்னென்ன ரகம் போட்டிருக்கான் பாப்போம். நேந்திரன், பாளையங்கோட்டன், கதலி, சிங்கன்,
0: தலப்பக்கட்டில
1: போட்டிருக்கான. ஓ, வெளியாட்கள்ட்ட இருந்து கன்றுகள் வாங்கி தரப்படும். யாரு வாங்க வந்திருக்கா? ஒரே கரபரான் கரபரான சத்தம் கேட்க.
0: அண்ணாஜி, பாளையங்கோட்டான்ல ஒரு 80 போட்டுட்டீங்க, பேயன்ல ஒரு 20 போட்டுட்டீங்க, இனி எடுக்கிறது ஏத்தன்ல ஒரு 100, சோப்புல ஒரு 60 போடுங்க.
1: ஏ அப்பா,
0: ரோமஸ்கால ஒரு 3-4 கண்ணு போடுங்க.
1: ஏ தம்பி, என்ன நடக்குது பாங்க? இஷ்டத்துக்கு கன்றுகளை வாங்குற, உனக்கு அந்த அளவுல சொத்துக்கள் இருக்கா?
0: ஓய், என்ன ஓய் சொல்ற? ஒருத்த முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா இப்படியா ஓய் பேசுறது? உம்மளை நம்பி எத்தனை பேர் உங்க பரப்புரையெல்லாம் கேட்டு முன்னுக்கு வராங்க.
1: ஏ என்னப்பா, என்ன பேசுற நீ? என்ன பேசுறேன்னு பரப்புரைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? ஏ என்ன கண்ணு எடுத்திருக்க? உனக்கு வந்து அதுக்குள்ள வசதி கிடையாத அப்படின்னு கேட்டா தப்பா? உனக்கு வசதி இருக்காப்பா?
0: ஓய், என்னைக்கு ஒரே மாதிரியாவோ இருப்பாங்க. உமக்கு அந்த கதையெல்லாம் இப்ப எதுக்கு? இப்ப இங்க எதுக்காக வந்துரு, அத சொல்லும்.
1: ஏ தம்பி, நான் சுரேஷ பாக்க வந்தப்பா. நான் கூட அண்ணாசி சாகுபடியை பத்தி நுணுக்கங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அப்ப அவன் மார்த்தாண்ட பக்கத்துல இருக்கனால அவன் அண்ணாசி சாகுபடியில கொஞ்சம் ஈடுபாடு காட்டுவானு அவன்கிட்ட சில தகவல்களை கேட்டுட்டு போலாம் அப்படின்னு வந்தேன்னா, அவன் தொழிலையே மாத்தி போட்டானே. குறிப்புன்னு போட்டு பலதரப்பட்ட ஆட்கள்கிட்ட இருந்து கன்று வாங்கி வியாபாரம் பண்ணுற மாதிரி நிலையில இல்ல அவன் இருக்கிறான். இவன்கிட்ட வந்து கண்டெடுக்கியப்பா என்ன தரத்துல இருக்கும்? அவனுடைய தோட்டத்துல உள்ளதா யார்ட்டையோ வாங்கி இடைத்தரகர் மாதிரி செயல்படுகான்.
0: ஏய், இங்க பாரு, எனக்கு தான் வேட்டு வைக்கியாருன்னு பார்த்தா இப்போ சுரேஷுக்கும் வேட்டு வைக்கியாரு போல இருக்க. சுரேஷ் தரமான கண்ணு தந்துட்டு இருக்கான், அவனை போய் இப்படி சொல்றாரு. ஏய் சுரேஷே,
1: ஏய் தம்பி, தம்பி, ஏன்பா அவனை கூப்பிடுற? என்னப்பா இது? உனக்கு ஒரு நல்ல

0: காரியத்தை சொன்ன என்ன சொல்ற? எல்லா கண்ணையும் பாரு, எப்படிப்பட்ட கண்ணை தந்திருக்கான். பாளையங்கோட்டான்ல 80 கண்ணு தந்திருக்கான், அதுல ஒரு கண்ணாவது பழுதுன்னு சொல்லி காமிச்சு தரோம்.
1: உனக்கு பொருளாதார ரீதியா செலவு வந்துடக்கூடாது அப்படிங்கறதுக்காக நாசுக்கா சில வார்த்தைகளை சொன்னான். அவனை கூப்பிடுறா இல்லையா? ஏ அது என்னப்பா, ஒரு கூட்டம் விருந்து வீட்டுல சாப்பிட்ட மாதிரி என்னவோ சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு ஜாலி அடிச்சுட்டு இருக்காங்க, அது யாரு?
0: என்ன அந்த கதையை யாமனே கேக்குறீங்க? நான் வேலைக்கு கூட்டிட்டு வந்த வேலையாட்கள்னு, அவனு வேலை செய்ய வந்தானுலா இல்ல எனக்கு வேட்டு வைக்க வந்தானுலான்னு தெரியலன்னு. கிளே நம்ம சொன்னது கேட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஒரு விதத்துல நீங்க வந்ததும் ரொம்ப நல்லதா போச்சுன்னே.
1: தம்பி, உங்ககிட்ட ஒரு கருத்து அந்த இடத்துல தெளிவுபடுத்தணும்.
0: ஓய், மறுபடியும் ஏதாவது குண்டுகளை தூக்கி போடாதீரும். 4 கண்ணை வாங்கி போய் நட்டு நல்லபடியா வாழலான்னு பார்த்தா என்னத்தையாவது சொல்லிட்டு இருக்காதியும்.
1: ஏ தம்பி, நீ பாளையங்குட்டன் தேர்வு பண்ணிருக்க, பேயன் தேர்வு பண்ணிருக்க, அடுத்தால ஏத்தனை தேர்வு பண்ண போற, ரொபஸ்தாவை தேர்வு பண்ண போற, முந்தனை தேர்வு பண்ண போற, கதலிய தேர்வு பண்ண போற. ஆனா நம்ம மாவட்ட புயசார் குறியீடு வாங்கியிருக்க கூடிய மட்டிக்கன்று தேர்வு செய்யிருக்கே அப்படி.
0: ஏய், இப்ப இல்ல ஞாபகம் வருது, நம்ம மறந்தே போயிட்டோமே. அண்ணன் சொல்ற கருத்தும் யோசிக்கிற மாதிரிலே இருக்கு. மட்டி கொலை எங்க இருந்தெல்லாமோ வந்து வாங்கிட்டு போறாங்க, நான் மறந்தே போயிட்டேன்.
1: என்ன மறந்துட்ட? இப்ப என்ன செய்ய போற? அடுத்த நடவடிக்கை என்ன? 2.5 ஏக்கர்ல மட்டிப்பழம் தான் சாகுபடி பண்ணிருக்கிற, எல்லாம் அறுவடைய நெருங்கிட்டு இருக்கு. கன்று நான் தாரண,
0: கண்டு விளையாடனே.
1: ஏ தம்பி, கொஞ்சம் பொறு, என்னன்னு தெரியலையே. வீட்டுல அவசரமா தேடி வந்திருக்காள.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 12 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேரம் 7:10. இப்போது கேட்கலாம்.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா?
3: இந்த இனிய காலை வேளையை இன்னும் இனிமையாக்குறதுக்காக ஒரு இனிமையான தேவதை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடுவோம். வணக்கம்.
4: வணக்கம்.
3: உங்க பேர் என்ன?
4: சுகானா.
3: சுகானா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
4: தெற்கு முத்தாரம்.
3: அப்படியா, சரி ஓகே. இன்னைக்கு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்கல்ல, யார் உங்களை கூப்பிட்டு வந்தாங்க?
4: அப்பா அம்மா.
3: அவங்க பேரு?
4: எங்க அப்பா பேர் மடிவரன், அம்மா பேர் திலகா, எங்க தாத்தா பேர் திருமணி, எங்க பாட்டி பேர் சொன்னாபா, எங்க அண்ணன் பேர் மணி.
3: ஃபேமிலிய பத்தி நீங்க இன்ட்ரோ பண்ணியாச்சு. என்ன படிக்கிறீங்க? UKG படிக்கிறீங்களா? சரி, இப்ப வந்து உங்களுக்கு லீவ் டேஸ்ல எல்லாம் உங்க அம்மா அப்பா உங்களை எங்கெல்லாம் வெளியில கூட்டிட்டு போவாங்க?
4: கடைக்கு, கோயிலுக்கு, கன்னியாகுமரி.
3: நீங்க படிச்சு நல்ல வேலைக்கு போய் உங்க அம்மா அப்பாவை எங்கெல்லாம் கூட்டிட்டு போனோம்னு ஆசைப்படுறீங்க?
4: எல்லா
3: கோயிலுக்கும் கூட்டிட்டு போவீங்களா? ரொம்ப ஒரு அழகான ஒரு நல்ல குழந்தையா இருக்கீங்க. நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்கம்மா?
4: சேப்
3: சேப் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க.

0: அசி பங்குனி.
1: ஓகே, இன்னைக்கு ப்ரோக்ராம்ல கலந்துகிட்டு ரொம்ப அட்டகாசமா பேசிருக்கீங்க. நம்ம செல்ல குட்டி பெரிய பொண்ணு வளர்ந்த அப்புறமா என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: போலீஸ்.
1: போலீஸ் ஆக போறீங்களா? இப்ப உண்மையிலேயே நீங்க போலீஸ் ஆயிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க?
0: புடிச்சு
1: ஜெயில போட்டுறணும். ஓகே, சரி, நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல போலீஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம்.

0: நேர்களே, இது உங்கள் நினைவிற்கு இன்று காலை 11:02 ஏக்சூரை தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஈத்தாமொழி புதூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி இடம்பெறும், கேட்க தவறாதீர்கள். அதனைத் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் நேர்லை நிகழ்ச்சி காத்திருக்கு. இதுல இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய தலைப்பு குடும்பத்தில் உரையாடலின் அவசியம் பத்தி தான் பேச போறீங்க. தோழியரே, இன்று பகல் 1:10 ஹாய் சிநேகிரிய நிகழ்ச்சியில் உங்களுக்கான தலைப்பு வாழ்வின் திருப்பு முனையாய் அமைந்த தருணம். இது பத்தி பேசலாம் இன்று பகல் 1:10 ஹாய் சிநேகிரிய நிகழ்ச்சியில். குழந்தைங்களே, நீங்களும் மறந்துடாதீங்க, இன்று 8:00 பட்டாப்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி இருக்கு, அதுல கலந்துக்கோங்க. நேர்லை நிகழ்ச்சியில எல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னா நிச்சயமா தொலைபேசிங்கள் உங்கள் ஞாபகத்துக்காக 2602-4902-9702 இணைப்பெண்ணாக 0462-5 அலைபேசி 8903-2570-3-9. இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் அல்சர் குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். இனிய காலை பொழுதல் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பான்விலை 101. இனி கேட்போம் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது உங்கள் குமரிப்பான்விலை 101.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று உனாட்டி ஹூடாவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். வடக்கு மாசிடோனாவின் ஸ்கோப்ஜி நகரில் இரு நாடுகளின் வர்த்தக அமைப்பு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், வர்த்தகம் மற்றும் முதலீட்டில் நீண்டகால பங்களிப்பு, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புக்கு அப்பாற்பட்டு பொருளாதார உறவுகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று கூறினார். அந்நாட்டுடனான இந்தியாவின் நல்லுறவு மேலும் வலுப்படுவதற்கு அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான தற்போதைய வர்த்தக அளவு அடுத்த 10 இரு மடங்காக அதிகரிக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். டிஜிட்டல் கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு, மருந்து மற்றும் சுகாதார துறைகளில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் வடக்கு மாசிடோனியா வர்த்தக பிரதிநிதிகளை திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்திய குடியரசுத் தலைவர் ஒருவர் வடக்கு மாசிடோனியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருப்பது இதுவே முதல் முறையாகும். இதற்கிடையே குடியரசுத் தலைவரின் இந்த பயணம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ஜார்ஜ், வடக்கு மாசிடோனியாவுடனான இருதரப்பு உறவில் புதிய அத்தியாயம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். 2 பயணமாக பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலா சென்றுள்ள அவர், ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் உரையாற்றினார். இந்தியா ஆசியான் இடையேயான நல்லுறவுகள் தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் நீடிக்கும் என்றும் தாம் தெரிவித்ததாக சமூக வலைதளத்தில் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். தமது இந்த பயணத்தின்போது ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்க

0: வெளியுறவு அமைச்சர்களையும் சந்தித்து பேச உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினர்களாக உள்ள நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு இடையே ஆழமான ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது. சுகாதார பாதுகாப்பு, டிஜிட்டல் முறையிலான சுகாதாரம், தொற்று நோய்களுக்கான ஆயத்த நிலை மற்றும் தரமான சுகாதார வசதிகளை சமமான வகையில் பெறுவது உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படவுள்ளது. புதுமை கண்டுபிடிப்பு, ஒத்துழைப்பு மற்றும் ஸ்திரத்தன்மை என்ற கருப்பொருளுடன் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில் பல்வேறு சுகாதாரத்துறை தொடர்பான விஷயங்கள் ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களில் காவிரியில் கர்நாடக அரசு விடுவிக்க வேண்டிய தண்ணீர் குறித்து விவாதிக்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படாத நிலையில் தென்மேற்கு பருவமழையும் குறைந்த அளவே பெய்துள்ள சூழலிலும் நடைபெறும் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரு ராகுல்காந்தியின் செயல்பாடு முற்றிலும் கண்டிக்கத்தக்கது என்று கூறினார். பிரதமர் என்பவர் ஒரு கட்சியின் தலைவர் மட்டுமல்ல 140 கோடி மக்களுக்குமானவர் என்று தெரிவித்துள்ள திரு நிதின் நபின் ராகுல்காந்தி நடந்து கொண்ட விதம் அதிருப்தியை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் நேற்றைய தினம் மிகவும் துரதிருஷ்டவசமானது என்பதுடன் கருப்பு தினமாக அமைந்துவிட்டதாகவும் திரு நிதின் நபின் குற்றம் சாட்டினார். வெள்ளத்தால் மிகவும் மோசமான பாதிப்பை எதிர்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. மனிதாபிமான உதவிகளை வழங்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக உணவுப் பொருட்கள், கூடாரங்கள், மருத்துவப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை அனுப்பி வைத்திருப்பதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். நூரிஸ்தான் பகுதியில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஆப்கானிஸ்தான் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்திடம் இந்த நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடினமான இந்த தருணத்தில் ஆப்கானிஸ்தான் மக்களுடன் இந்தியா துணை நிற்கும் என்றும் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் வடகிழக்கு மாகாணமான நூரிஸ்தானில் ஏற்பட்ட கனமழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20 அதிகரித்துள்ளது. 100 மேற்பட்டோர் மாயமாகியுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நேற்று வேளாண்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர் நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழை குறைவால் ஏற்பட்டுள்ள சூழலை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மாநில அரசுகளுடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயலாற்றுவதுடன் விவசாயிகளுக்கு உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். கரீஃப் பருவ விதைப்புக்கு சாதகமான சூழல் ஏற்படும் வகையில் தென்மேற்கு பருவமழை பெய்திருப்பதாகவும் 658 லட்சம் ஹெக்டேரில் இதுவரை விதைப்பு பணிகள் நிறைவடைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அணைகளில் உள்ள தண்ணீர் தட்டுப்பாடு, வேளாண் துறைக்கு தேவையான நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரிகளுடன் திரு சிவராஜ் சிங் சௌஹான் விரிவான ஆலோசனை மேற்கொண்டார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்க ராணுவ தாக்குதல்கள் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஈரான் தொடர் தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று டிரம்ப் தெரிவித்துள்ளார்.

0: இதற்கிடையே ஈரான் மீதான தொடர் தாக்குதல்கள் குறித்த காணொலியை அமெரிக்க ராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ளது. யுக்ரைன் ராணுவ தலைமை தளபதி பதவியிலிருந்து அலெக்சாண்டர் சிரிஸ்கி அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நீக்கியுள்ளார். அவருக்கு பதிலாக புதிய ராணுவ தளபதியாக மெக்காலியோ டிராபாட்டியை நியமித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள ஜெலன்ஸ்கி, யுக்ரைன் ராணுவ நடவடிக்கைகளை வலுப்படுத்தும் நோக்கிலும் ரஷ்யாவின் அழுத்தத்தை கருத்தில் கொண்டு அமைதியை ஏற்படுத்தும் நோக்கிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து சக வீராங்கனை உனாட்டி ஹோடாவை இன்று எதிர்கொள்கிறார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டி அல்வி ஃபர்ஹானை எதிர்கொள்கிறார். முன்னதாக நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பிரணாய், மகளிர் ஒற்றையர் பிரிவில் தேவிகா சிஹாக் முதல் சுற்றில் தோல்வியடைந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய ஆடவர் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில் அடுத்த மாதம் 15 தேதி முதல் 30 தேதி வரை இப்போட்டி நடைபெற உள்ளது. ஹர்மன்பிரீத் சிங் தலைமையிலான 20 பேர் கொண்ட அணியில் மன்பிரீத் சிங், கோல் கீப்பர்கள் மோஹித், சூரஜ் கர்கேரா, ஜெர்மன் பிரீத் சிங், அமித் ரோஹிதாஸ் உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று உனாட்டி ஹோடாவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இசை என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி
2: கருத்தோடு பல தகவலும் தந்து
1: உங்களை நேச மழையில் நனைய வைப்பது
2: உங்கள் குமரி பண்பலின் 101.
3: தென்குமரியிலிருந்து உங்க மனசு வரைக்கும் குமரி எஃப்எம் 101 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 7:25:30. இனி சேவை செய்திகள் கேட்கலாம் நேர்களே. அதற்கு முன்பாக விளம்பரங்கள்.
4: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
5: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
4: போன் 233-066.
6: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
7: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பர நிகழ்ச்சி இடம்பெறும்.
9: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
10: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
9: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
10: உலகத்தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற,
9: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
10: போன் 7358-73-7358.
3: குமரி கலைக்கழகத்தின் 40th மாவட்ட கலைப்போட்டிகள் இன்று காலை 9:30 முதல் பிற்பகல் 3:45 வரை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளுக்காக பல்வேறு போட்டிகள் நாகர்கோவில் ராமவர்மபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வைத்து நடைபெறும். இதில் இன்று காலை 9:30 முதல் பிற்பகல் 1 வரை பேச்சு போட்டியும், பிற்பகல் 2 முதல் 2:30 வரை கட்டுரை போட்டியும், பிற்பகல் 2:40 முதல் 3:10 வரை சிறுகதை போட்டியும், 3:15 முதல் 3:45 வரை கவிதை போட்டியும் நடைபெறும்.

0: கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்கும் கலிங்கராஜபுரம் ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளியில் காலியாக உள்ள ஒரு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடத்திற்கு மாதம் 18,000 ரூபாய் வீதம், தொகுப்பூதியத்தில் முற்றிலும் தற்காலிகமாக ஆசிரியர்களை நியமித்திட தகுதியான நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை எழுத்து மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ உரிய கல்வி தொகுதி சான்றிதழுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இயங்கி வரும் மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகத்தில் இன்று மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் கோணம் அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2 ஆண்டு டிப்ளமோ படிப்பிற்கான நேரடி மாணவர் சேர்க்கைக்கு இம்மாதம் 31 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் மாணவர்கள் கல்லூரிக்கு நேரில் வந்து உடனடியாக மாணவர் சேர்க்கையை பெறலாம். முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். நேரடி 2ஆம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். கல்வி கட்டணம் 2,287 ரூபாய் மட்டும் செலுத்த வேண்டும். இக்கல்லூரிகள் முதலாம் ஆண்டு மாணவர் சேர்க்கை இடங்கள் 690 உள்ளன. குறைந்த கல்வி கட்டணத்தில் அரசு வழங்கும் அனைத்து கல்வி உதவித் தொகையுடன் டிப்ளமோ படிப்பதற்கான இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கல்லூரி முதல்வர் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இணைந்து நடத்தும் நிதி ஆப்கே நிகத் 2.0 மற்றும் சுவிதா சமாகம் எனும் குறைதீர்ப்பு முகாம் இம்மாதம் 27 தேதியன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை ரயில்வே இன்ஸ்டிடியூட் நாகர்கோவில் கோட்டா ரயில் நிலையத்திற்கு அருகிலுள்ள ரயில்வே சுகாதார பிரிவிற்கு அருகில் ரயில்வே இன்ஸ்டிடியூட்டில் வைத்து நடைபெற உள்ளது. இதில் புதிய இபிஎஃப் திட்டம், விஸ்வாஸ் திட்டம், பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு ஊக்கத்திட்டம், புதிய சைட் செயல்பாடுகள் மற்றும் 3 மாதங்களில் 58 வயதை அடையும் உறுப்பினர்கள் ஓய்வூதிய ஆவணங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான சந்தேகங்களை வைப்பு நிதி உங்கள் அருகில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நேரம் 7:30. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.
3: இன்றைய குறுஞ்செய்தி. மன்னா காலை வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வாரும் மந்திரியாரே, உமக்காகத்தான் காத்திருந்தேன். காலையிலே ஒரு புகார் வந்திருக்கிறது.
3: என்னை பற்றியா?
4: இல்லை, மக்களை பற்றி.
3: அப்படி என்ன புகார் வந்திருக்கிறது மன்னா? அவர்கள் என்ன தவறு செய்தார்கள்?
4: இன்று நாடு முழுவதும் மக்கள் மாம்பழங்களை சாப்பிட்டு விட்டு தோள்களையும் கொட்டைகளையும் வீதியில் வீசிக்கொண்டு திருவிழா போல கொண்டாடுகிறார்கள். வீதிகள் எல்லாம் குப்பை கூளங்களாக நிரம்பி இருக்கின்றன என்று புகார்.
3: ஓஹோ, அதுதான் விஷயமா? ஆனால் மன்னா, நான் ஏற்கனவே அவரவர் சாப்பிட்டு விட்டு இடும் குப்பைகளை அவரவரே ஒதுக்கி குப்பை தொட்டியில் இட்டு விட வேண்டும் என உத்தரவிட்டு விட்டு தான் வந்திருக்கிறேன்.
4: இந்த செய்தியை யாரும் என்னிடம் தெரிவிக்கவில்லையே.
3: நமது இன்றைய உலகம் அப்படி மன்னா. நாம் செய்யும் நல்லதை யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். தவறு செய்தால் உடனே அதை ட்ரோல் செய்து வீடியோ போட்டு ரீல்ஸ் போட்டு பிரபலப்படுத்தி விடுவார்கள். மன்னா, இன்று ஜூலை 22, நமது இந்திய நாடே கொண்டாடும் தேசிய மாம்பழ தினம் என்று. அதனால் தான் மக்கள் மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள்.
4: அப்படியா, மாம்பழத்திற்கு என்று ஒரு தேசிய தினமா? நம் நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் தியாகிகள் இருக்க, இந்த மாம்பழத்திற்கு ஏன் இந்த கௌரவம்? இதன் பின்னணி என்னவோ?
3: மாம்பழம் வெறும் பழம் மட்டுமல்ல மன்னா, அது இந்தியாவின் தேசிய கனி. கிட்டத்தட்ட 5,000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் இது பயிரிடப்படுகிறது. முகலாய மன்னர் அக்பர் கூட பீகாரில் லாகிபாக் என்ற இடத்தில் லட்சக்கணக்கான மாமரங்களை நட்டு மாந்தோப்பை உருவாக்கி இருக்கிறாராம். இந்த உன்னத மாம்பழத்தின் பாரம்பரியத்தை மதிக்கவும் அதன் மருத்துவ குணங்களை மக்களுக்கு நினைவூட்டவுமே இந்த நாளை கொண்டாடுகிறோம்.
4: ஓஹோ, அப்படியா? அக்பரே மாமரம் நட்டிருக்கிறார். கேட்கவே சுவையாக இருக்கிறது மந்திரியாரே.
5: ஆமா மந்திரியாரே, எனக்கு ஒரு சந்தேகம். நம் இந்தியாவில் மொத்தம் எத்தனை

0: மாம்பழங்கள் பயிரிடப்படுகின்றனவா?
1: 50 மன்னா, நம் இந்தியாவில் மட்டும் 1000 மேற்பட்ட மாம்பழ வகைகள் விளைவிக்கப்படுகின்றன.
0: என்னது, 1000? எனக்கு தெரிந்ததெல்லாம் அல்போன்சா, மல்கோவா, பங்கனப்பள்ளி மட்டும்தான். மீதி 997 வகை மாம்பழங்கள் எங்கே ஒளிந்திருக்கின்றன?
1: அவை இந்தியா முழுவதும் பரவி கிடக்கின்றன மன்னா. வடக்கே தசேரி, லங்டா, சௌசா, மேற்கே கேசர், கிழக்கே ஹிம்சாகர், தெற்கே செந்தூரா என பட்டியல் நீளும். இதில் வணிக ரீதியாக மட்டும் 30 மேற்பட்ட வகைகள் பெரிய அளவில் விற்கப்படுகின்றன.
0: அடேங்கப்பா, இந்தியாவுக்குள்ளேயே இத்தனை வகைகளா? அப்படியானால் இந்த உலக உருண்டை முழுக்க எத்தனை மாம்பழ வகைகள் இருக்கும் மந்திரியாரே?
1: உலக அளவில் பார்த்தால் கிட்டத்தட்ட 100 முதல் 1000 தனித்துவமான மாம்பழ ரகங்கள் உள்ளனமனா. அமெரிக்காவின் புளோரிடா முதல் மெக்சிகோ, பிலிப்பைன்ஸ் என உலகெங்கும் 100 வகைகள் இருந்தாலும் உலக மாம்பழ உற்பத்தியில் கிட்டத்தட்ட 40% மேலாக கொடுத்து நம் இந்தியா தான் முதலிடத்தில் இருக்கிறது.
0: ஆஹா, நம் மாம்பழம் உலகையே ஆளுகிறதா? சரி மந்திரியாரே, இவ்வளவு புள்ளி விவரம் பேசுகிறீரே. உலகிலேயே மிக சிறந்த மாம்பழம் எது என்று உமக்கு தெரியுமா?
1: இதோ என் கையில் இருக்கிறதே, இதுதான் உலகிலேயே மிக சுவையான மாம்பழங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகிறது மன்னா, அல்போன்சா. இதன் வாசனையே அண்டை நாடு வரை வெகு தூக்கலாக இருக்கும்.
0: அதை இப்படி தாரும்
1: என் மாம்பழம்.
0: அருமை அருமை. அப்படியானால் இந்த தேசிய மாம்பழ தினத்தை முன்னிட்டு அரண்மனையில் இருக்கும் அனைவருக்கும் தலா ஒரு கூடை அல்போன்சா மாம்பழம் இலவசமாக வழங்க ஆணையிடுகிறேன்.
1: ஐயோ, நம் கஜானாவை காலியாகிவிடுமே. பிறகு அடுத்த மாதம் எனக்கு சம்பளம் கொடுக்க கூட காசு இருக்காது.
0: என்ன,
1: ஆவலுக்கு ஒரு பெட்டி அல்போன்சா வாங்கினால் நம் கஜானாவே காலியாகிவிடும். செலவை குறைக்க ஒரு வழி இருக்கிறது.
0: நீ சொல்வதும் நியாயம்தான். அப்படியானால் மக்களுக்கு என்ன தருவது?
1: மக்களுக்கு மாம்பழத்தின் நன்மைகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை அச்சிட்டு வழங்குவோம். இந்த அல்போன்சா பழங்களை நீங்கள் மட்டும் சாப்பிட்டு மகிழுங்கள்.
0: பிரமாதமான யோசனை மந்திரியாரே. மக்கள் துண்டு பிரசுரம் படிக்கட்டும், நான் மாம்பழம் சாப்பிடுகிறேன். நீரும் சில மாம்பழங்களை எடுத்துக்கொள்ளும். வாழ்க தேசிய மாம்பழ தினம்.
1: மிக்க நன்றி மன்னா.
2: அப்பாடா,
1: எப்படியோ எனது அடுத்த மாத சம்பளத்தை காப்பாற்றிவிட்டேன்.
3: இன்றைய குறுஞ்செய்தி.
4: நேரம் 7:36. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஏதேதோ எதிர்பார்ப்புகளோடு தான் கண் விழிக்கிறோம். ஒவ்வொருத்துக்குள்ளாடியும் பலவிதமான கனவுகள், ஆசைகள், ஆவல்கள் இருக்கு இல்லையா? நாட்களை கடத்துற நாம ஒவ்வொரு நாளோட முடிவிலும் இன்னைக்கு எவ்வளவு முயற்சி செய்திருக்கிறோம், இல்லை எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம் அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா? அதற்கு தான் நாளின் தொடக்கத்தில் நம்பிக்கையோடும் மன மகிழ்ச்சியோடும் உற்சாகமாக புத்தம் புது நாளை வரவேற்க வேண்டும். இன்று நமக்கான மேலும் ஒரு வாய்ப்பு அப்படின்னு எண்ணி புன்னகையோடு ஆரம்பிப்போம் இந்த புது நாளை. நேர்களே, ஆரம்பமாயாச்சு தென்குமரி தேனிலை நிகழ்ச்சி. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஸ்கூலுக்கு போக முன்னாடி எனக்கு பாடல் கேட்டுட்டு போகணும் அப்படின்னு ஆசையாக காத்திருக்க நேர்களே, இப்போ கேட்கலாம் சங்கர் மகாதேவன் குரலில் தேவி 2 திரைப்பட பாடல்.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12:00 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். தென்குமரி தேனில் கேட்டுட்டே இருக்கீங்க குமரி பண்பலை 101. நம்ம நிகழ்ச்சி நடத்ததாக காக்கி சிட்டை திரைப்பட பாடல்.
6: Make some noise for Anirudh on the beat. You know who it is, it's that lethal.

0: என்னடி எங்க வரணும்
1: அக்கா? திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேல ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
0: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
1: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
2: வா வா, சீக்கிரம் போகலாம்.
3: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: ஓம் சாந்தி. பாரதத்தின் புகழ்பெற்ற 12 ஜோதிலிங்க தரிசனம் காண அன்புடன் அழைக்கிறோம். இடம் காசி விஸ்வநாதர் சிவன் கோயில், மேல சங்கரன் குழி, கன்னியாகுமரி மாவட்டம். துவக்க விழா 24 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அனுமதி இலவசம். அமைப்பாளர்கள் பிரம்மகுமாரிகள்.
7: தேதியும் செய்தியும் இன்று ஜூலை மாதம் 22 தேதி.
8: தேசிய கொடி தினம் இன்று.
9: தாயின் மணிக்கொடி, தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய்ஹிந்த்.
7: இந்திய அரசியலமைப்பு சபை இன்றைய மூவர்ண கொடியை நாட்டின் அதிகாரப்பூர்வ தேசிய கொடியாக ஏற்றுக்கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க நாளை நினைவு கூறும் வகையில் ஆண்டுதோறும் ஜூலை மாதம் 22 தேதி தேசிய கொடி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
8: உலக மூளை தினம், World Brain Day இன்று.
7: மூளையின் ஆரோக்கியம் மற்றும் நரம்பியல் கோளாறுகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மாதம் 22 நாள் உலக மூளை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
8: உலக நரம்பியல் கூட்டமைப்பு 1957 ஆண்டு ஜூலை மாதம் 22 தேதி நிறுவப்பட்டது. இந்த நாளை உலக மூளை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
7: தமிழறிஞரும் எழுத்தாளருமான தோ மு பாஸ்கர தொண்டைமான் அவர்கள் 1904 ஆண்டு இதே நாளில் பிறந்தவராவார்.
8: டி கே சிதம்பரம் முதலியாரின் வட்டத்தொட்டி என்று அழைக்கப்பட்ட இலக்கிய வட்டத்தில் இவரும் ஒருவராவார்.
7: வேங்கடம் முதல் குமரி வரை என்ற தலைப்பில் கல்கி இதழில் தமிழகமெங்கும் பயணம் செய்து கோயில்கள், வழிபாட்டு தலங்களை ஆராய்ந்து கட்டுரைகள் பலவற்றை எழுதியுள்ளார்.
8: புதுவை கவிஞர் வாணிதாசன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
7: பாரதிதாசன் பரம்பரை என்று அழைக்கப்படும் பாவலர் தலைமுறையில் வரும் கவிஞரேறு வாணிதாசன் அவர்கள் 1915 ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
8: இவரது இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு என்பதாகும்.
7: பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களிடம் தொடக்க கல்வி பயின்றதால் அந்த தொடக்க கல்வியே பாப்புனையும் தமிழ் உணர்விற்கு தொடக்கமாயிருக்கும்.

0: செவாலியர் விருது, கவிஞர் ஏறு, பாவலர் மணி முதலிய பட்டங்களும் இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது.
1: தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று அழைக்கப்பட்ட இவர் கொடிமுல்லை, குழந்தை இலக்கியம், தமிழச்சி என பல நூல்களை படைத்துள்ளார்.
2: சங்க தமிழ் கவியே, சங்கங்கள் சொல்லும் இசை குயிலே.
0: கல்யாண பரிசு, தேனிலவு, சிவந்தமன் போன்ற பல வெற்றி படங்களை இயக்கிய இயக்குனர், தயாரிப்பாளர், வசனகர்த்தா சி வி ஸ்ரீதர் அவர்கள் 1933 இதே நாளிலும்
3: வாடிக்கை மறந்ததும் ஏனோ என்னை வாட்டிதானோ.
1: தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழிகளில் சுமார் 10,000 அதிகமான பாடல்களை பாடியுள்ள தென்னிந்திய திரைப்பட பாடகி எஸ் பி ஷைலஜா அவர்கள் 1953 இதே நாளிலும் பிறந்தவர்களே.
0: விண்டோஸ் லைவ் மெசஞ்சர் மைக்ரோசாப்டினால் 1999 இதே நாளில் வெளியிடப்பட்டது.
1: 21 நூற்றாண்டின் மிக நீண்ட சூரிய கிரகணம் 2009 இதே நாளில் நடைபெற்றது. வட இந்தியா, நேபாளம், வங்காளதேசம் போன்ற இடங்களில் இது முழு கிரகணமாக தென்பட்டது.
0: இந்தியாவில் சந்திராயன் 2 விண்கலம் நிலாவை ஆய்வு செய்வதற்காக 2019 இதே நாளில் ஏவப்பட்டது.
1: இந்திய சமுதாய மறுமலர்ச்சியாளர் டாக்டர் எஸ் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் நினைவு தினம் இன்று.
0: பெண்களுக்கு படிப்பதற்கு என்று நிலவிய காலகட்டத்தில் அதை உடைத்து 4 திண்ணைப்பள்ளியில் தொடங்கி தனது பள்ளி படிப்பை முடித்து சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் என்ற பெருமையை பெற்றவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள்.
1: இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் என்ற பெருமையை பெற்ற இவர் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் என்னும் பெருமையையும் பெற்றவராவார்.
0: சட்டசபை துணைத் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் பதவியில் இருந்த 5 இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், பாலிய விவாகங்களை தடை செய்யும் சட்டம் போன்ற சில புரட்சி சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றியுள்ளார்.
1: சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையை உருவாக்கிய இவர் ஆதரவற்ற குழந்தைகளுக்காக அவ்வை இல்லத்தையும் அமைத்துள்ளார்.
0: இவரது சேவைகளுக்காக பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்ட இவர் 1968 இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: சுமார் 60 மேலாக தமிழ் திரையுலகின் தலைசிறந்த நடிகர்களுள் ஒருவராக திகழ்ந்த பழம்பெரும் நடிகர் டி எஸ் பாலையா அவர்கள் 1972 இதே நாளில் இறைவனடி சேர்ந்தார்.
4: நேரம் 7:51 ஆகுதுங்க. தெலுங்குமுறை தேர்தல் அடுத்ததாக பொது அறிவு கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 2026 அதாவது இந்த ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற இருக்குது தான் இன்றைய கேள்வி. 2026 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளன, இதற்கான பதிலை தெரிஞ்சுக்கலாம். சென்னை டு சிங்கப்பூர் திரைப்பட பாடலுக்கு பிறகு.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
0: போன் 233-066.
2: திருநெல்வேலி
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
6: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
7: நேரம் 7:57. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலியம். குமரிப்பான் வலை 101 தென் குமரி தேன்ல கேட்டுட்டே இருக்கீங்க. சரி, பொதுவி கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளன? இதுதான் கேள்வியாக இருந்துச்சு. இதோட பதில், ஸ்காட்லாண்ட்ல கிளாஸ்கோ நகரில் தான் இந்த வருஷத்துக்கான காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற இருக்கு. July 23 August 2 வரை நடைபெற இருக்கு. 2014 பிறகு இரண்டாவது முறையாக இந்த ஆண்டு இந்த போட்டிகள் நடைபெறுது. இந்தியா சார்பில் 126 வீரர்கள் பங்கேற்கிறாங்க. 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் முதன்முறையாக 1930 வந்து கனடாவில் நடைபெற்றுச்சு.

0: 2022 வந்து பிரமிங்காவில் நடைபெற்ற போட்டிகளில் வந்து இந்தியா 61 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் வந்து 4வது இடத்தை பிடிச்சிது. அதாவது 61 பதக்கங்கள் அப்படின்னா 22 தங்க பதக்கங்களும் 16 வெள்ளி பதக்கங்களும் 23 வெண்கல பதக்கங்களும் சாரும். இந்த ஆண்டு நடைபெறுவது 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள். சரி, கேள்வியும் பதிலும் மீண்டும். 2026 ஆண்டுக்கான காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளன? ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோ நகரில். நேர்களே, இது உங்கள் நினைவுக்கு. இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் வாழ்வில் திருப்பு முறையாய் அமைந்த தருணம் அப்படிங்கிற தலைப்புல தான் தோழியர் வந்து பேசணும். உங்க வாழ்க்கையோட திருப்பு முறையா எந்த தருணம் அமைஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சு வைங்க. இன்று பகல் 1:10 பேசலாம். இன்று முற்பகல் 11:30 குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சியில குடும்பத்தில் உரையாடலின் அவசியம் என்ன அப்படின்னு யோசிச்சு வைங்க. 11:30 பேசலாம். இன்று காலை 11:02 பேசுங்க மக்களை பேசுங்க நிகழ்ச்சியில் ஈத்தா மொழி புதூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி காத்திருக்கு. அலையாடும் குமரியில் இசைப்பாடும் பண்பலை. இது உங்கள் குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இனிய காலை பொழுதில் குமரி பண்பலை 101 கேட்டுட்டே இருக்கீங்க. இது தென்குமரி தேனலை. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து இணைவோம் தென்குமரி தேனலையில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் 2 பயணமாக இன்று தமிழகம் வருகிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் 3 மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் குறை கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின்போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 4,50,00,000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.
0: நேற்றைய பொழுது திரும்பாது, நாளைய பொழுது எதிர்பார்ப்போடு, இன்றைய பொழுது நம்மோடு வாழ்க்கையை ரசிப்போம். குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி.

நிலையம். நேரம் 8:03. குமரி பண்பலை 101 இனி அறிந்து கொள்வோம் வடசிறி உழவர்சந்தை காய்கறி விலை விவரம். நாடன் கத்திரிக்காய் கிலோ 1 ₹80, கத்திரிக்காய் சாதாரகம் ₹50, நாட்டு வெண்டைக்காய் ₹50, வெண்டைக்காய் பச்சை ₹45, நாட்டு தக்காளி ₹30, ஆப்பிள் தக்காளி ₹40, நாட்டு மிளகாய் ₹65, நாடன் மிளகாய் ₹90, சீனி அவரைக்காய் ₹45, வெள்ளரிக்காய் ₹30, பாகற்காய் ₹80, இஞ்சி கிலோ 1 ₹200, உருளைக்கிழங்கு ₹35, சேனைக்கிழங்கு ₹55, பல்லாரி ₹45, கேரட் ₹90, முட்டைக்கோஸ் ₹55, வாழைக்காய் 10 எண்ணம் ₹50, முருங்கைக்காய் 10 எண்ணம் ₹55, சின்ன வெங்காயம் கிலோ 1 ₹80.

0: பத்திகண்ணம் 55 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 80 ரூபாய், பூசணி 15 ரூபாய், தடியங்காய் 35 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 85 ரூபாய், சவுச்சவ் 150 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 40 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 50 ரூபாய், எலுமிச்சை 85 ரூபாய், நார்த்தங்காய் மற்றும் காலிஃப்ளவர் 60 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 53 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 55 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 85 ரூபாய், புதினா 100 ரூபாய், பால் சேம்பு 85 ரூபாய், வழுதலங்காய் 60 ரூபாய், கோவைக்காய் 58 ரூபாய், சுரைக்காய் 22 ரூபாய், காராமணி 48 ரூபாய், ஒட்டு மாங்காய் 40 ரூபாய், நூல்கோல் 75 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 150 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். நேந்திரன் வாழைப்பழம் 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 70 ரூபாய்.
1: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டு வலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
3: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
0: இனி அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1,700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்றைய காலை நிலவரப்படி பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 31.29 அடி, பெருஞ்சாணி அணை 63.70 அடி, சிட்டாறு 1 அணையின் நீர்மட்டம் 12.46 அடி, சிட்டாறு 2 அணையின் நீர்மட்டம் 12.56 அடியாக பதிவாகியுள்ளது. பொய்கை அணையின் நீர்மட்டம் 15.80 அடி, மாம்பழத்துறையாறு அணையின் நீர்மட்டம் 36.66 அடியாக பதிவாகியுள்ளது.
8: உலகத்தரமாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
9: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
8: போன் 233-066.
10: சூப்பர் கே சின்னதுரை என்கோ, ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நிகழ்ச்சி அடுத்ததாக கணிதன் திரைப்பட பாடலை கேட்போம்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: நாகர்கோவில்
3: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
4: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
3: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
4: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
3: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
4: போன் 7358737358.
5: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
6: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
5: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
6: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
5: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
6: புதன்கிழமை தோறும் காலை 10

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி இடம்பெறும்.

நேர்களை இன்று காலை 11:02 பேசுங்க மக்களை பேசுங்க நிகழ்ச்சியில் ஈத்தாமொழி புதூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். இத்துடன் நிறைவு பெறுகிறது தென்குமரி தேனலை நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக இணைந்திருங்கள் உங்கள் குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியிலும் இது உங்கள் குமரி பண்பலை 101 நேரம் 8:30 இப்போது கேட்போம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில்
2: சைபால்
4: அமைதியா கடல்ல மிதந்து போயிட்டு இருந்தது அந்த கப்பல். திடீர்னு அலைகள்லாம் ரொம்ப உயரமா எழும்ப ஆரம்பிச்சது. காற்று அப்படியே மெல்ல மெல்ல வலுவடைஞ்சிக்கிட்டு வருது. அது அப்படியே புயலாகவும் சூறாவளியாகவும் மாறிச்சு. அமைதியாக போய்கிட்டு இருந்த கப்பல் இப்போ அவதிக்குள்ளாச்சு. தடம் மாறாமல் போய்கிட்டு இருந்த அந்த மரக்கலாம் இப்போ தடுமாறுது. கடுமையான காற்றிலேயும் வேகமான அலைகள்லேயும் சிக்கின அந்த கப்பல் திசை மாறி போகுது. எந்த பக்கம் போய்கிட்டுருக்கிறோங்கிறதே அதில் இருந்தவங்களுக்கு புரியல. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலைமை. இந்த சூழ்நிலையில் அந்த கப்பலின் மாலுமி ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டார். தன்னுடைய அறிவாற்றலையும் திறமையையும் முழுசாக பயன்படுத்தினார். அந்த கப்பலை கட்டுப்படுத்தினார். மெதுவாக அந்த சூறாவளியிலிருந்து கப்பலை காப்பாற்றி கரைக்கு கொண்டுகிட்டு வந்து சேர்த்தார். மாலுமின்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கப்பலோட கதி என்னவாகி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு கோபக்காரனுடைய நிலையம் அப்படித்தானா? அதாவது கோபக்காரன்கிறவன் ஒரு மாலுமி இல்லாத மரக்கலம் போன்றவன் அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். கொந்தளிக்கிற கடலில் கொடுமையான அலைகளின் உச்சியில் அல்லல் படுகிற மரக்கலத்தை விட மோசமானது கோபக்காரனின் நிலைமை அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அது மாதிரி இதுன்னு கூட அவர் சொல்லலை, அதை விட மோசம்ங்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு கப்பல் கடலில் தடுமாறுனா அதை சரிப்படுத்துறதுக்கு மாலுமி இருக்கிறார். அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால் அதை கட்டுப்படுத்தி சரியான வழிக்கு கொண்டுட்டு வந்துடுவார். ஆனால் கோபக்காரனின் நிலைமை அப்படி இல்லை. மனித மனம் ஒரு மரக்கலம், அறிவு அதில் இருக்கிற மாலுமி. மாலுமி மரக்கலத்தை செலுத்துகிறான், அவனுக்கு கட்டுப்பட்டு அது ஓடுது. ஆனால் கோபக்காரன்கிற மனிதன்கிட்ட அறிவுங்கிற மாலுமி சரியாக வேலை செய்ய மாட்டார். ஏன்னா கோபம் அந்த மாலுமியின் கண்களை மூடிவிடும், காதுகளையும் கேட்க முடியாதபடி செஞ்சிடும். கண்ணையும் காதையும் மூடிவிட்டு கப்பலை ஓட்டுனா எப்படி ஓட்டுறது? ஆகவே கோபக்காரன்கிறவன் மாலுமி இல்லாத மரக்கலம். இடி மின்னல் புயல் நடுவே சிக்கி தவிக்கக்கூடிய கப்பலை மாதிரி இவனும் சிக்கி தவிக்கிறான். பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? உனக்கு கெடுதல் பண்ணவனுக்கும் நீ நன்மையே செய், எவருடைய விருப்ப வெறுப்பையும் பொருட்படுத்தாதே. பரம எதிரிக்கும் நீ நன்மை செய்ய ஆரம்பித்தா உன்னுடைய தூய நிலையை பார்த்துட்டு அவனும் உனக்கு நெருக்கமான நண்பன் ஆகிடுவான். இதுதான் பெரியவங்க.

0: நமக்கு சொல்லியிருக்கிறது. புனித குர்ஆன் என்ன சொல்லுது தெரியுமா? தீமையை நன்மையை கொண்டே நீர் தடுத்து கொள்ளும். திருவள்ளுவர் என்ன சொல்கிறார்? இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். இதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய செய்திகள். ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார். அவர்கிட்ட நிறைய ஆடுகள் இருந்தது. அதையெல்லாம் மேய்க்கிறதுக்கு ஒரு சிறுவன் இருந்தான். செல்வந்தர் ஒரு நாள் ஆடு மேய்க்கிற சிறுவனை கூப்பிட்டார். நீ நேராக போய் ஒரு ஆட்டில் உள்ள மிகவும் நல்ல பகுதி எதுவோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வான்னார். இவன் போனால் ஒரு ஆட்டு உடம்பில் இருந்த நாக்கு இருதயம் இது ரெண்டையும் தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டான். அதை அவர் வாங்கிக்கிட்டார். அதுக்கப்புறம் மறுபடியும் அவனை பார்த்து, இப்போ நீ போய் இன்னொரு ஆட்டில் இருக்கக்கூடிய கெட்ட பகுதி எதுவோ, அதாவது ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துகிட்டு வான்னார். இவன் போய் எடுத்துகிட்டு வந்தான். இப்போ அவன் கொண்டுகிட்டு வந்தது மறுபடியும் ஒரு நாக்கு ஒரு இருதயம். என்னது மறுபடியும் இதையே கொண்டுகிட்டு வந்திருக்கிறேன்னார். இவன் சொன்னான், ஐயா, ஒரு உடம்பில் இருக்கிற மிக நல்ல பொருளும் இது தான், மிக கெட்ட பொருளும் இது தான் அப்படின்னா. இளம் வயதில் இப்படி சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம். கோபப்படாமல் இருந்தால் இவை இரண்டும் நல்லாவே வேலை செய்யும், கோபப்பட்டால் இது ரெண்டும் மோசமாக வேலை செய்யும். அதனால் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல கோபத்தை விரட்டணும். இப்போது ஒருத்தர் அவசரமாக டாக்டரை தேடி ஓடினார். டாக்டர், இப்போ எனக்கு கடுமையான கோப வெறி, எனக்கு கண்ணு மண்ணு ஒன்றும் புரியல, உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும், உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க ப்ளீஸ்ன்னார். அந்த டாக்டர் ஒரு மாத்திரையை கொடுத்து, இதை உடனே போடுங்க, நான் தண்ணி கொண்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போனார். தண்ணீரோடு திரும்பி வந்தார். இவர் சொன்னார், டாக்டர், நீங்கள் கொடுத்த மாத்திரை ரொம்ப பெருசாக இருந்தது, இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு முழுங்கி விட்டேன்னார். டாக்டர் சந்தேகத்தோடு மேசையை பார்த்தார். மாத்திரை அங்கேயே இருந்தது, பேப்பர் வெயிட்டை காணலை. இவர் கோபத்தில் எது பேப்பர் வெயிட்டு எது மாத்திரைங்கிறது கூட மறைஞ்சிட்டுது. அந்த அளவுக்கு மனித மனம், அவன் மனசு வந்து கோபப்பட்டதுன்னா அவனுடைய மனசு என்ன நடக்குதுங்கிறதே புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிறது தான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிற உண்மை. அதனால் மனம் அப்படிங்கிற கப்பலை அறிவு என்கிற மாலுமி செலுத்தணும். அப்படி செலுத்துறதுக்காக நாம் நம்முடைய மனதை பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 12 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே,
4: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை மகுளி. மகுளி அப்படின்னா சோற்று கஞ்சி அல்லது பழங்கஞ்சி அப்படின்னு அர்த்தம்.
5: வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க மதிய வேளையில் சுவையான மகுளியோடு சின்ன வெங்காயம் சேர்ந்து சாப்பிடுவது உடலுக்கு நல்லது அப்படிங்கிற சென்டென்ஸை நீங்க எங்கேயாவது பார்த்திருந்தீங்க அப்படின்னா மகுளினா என்ன அப்படின்னு யோசிக்காதீங்க. சோற்று கஞ்சி அல்லது பழங்கஞ்சி அப்படின்னு அர்த்தம்.
1: நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட்.
6: This is the first time now we're getting together. Oh baby, I feel so good.
4: இன்னைக்கு நாம கத்துக்க போற இங்கிலீஷ் வேர்ட் பிப்ளியோஸ்மியா. BIBLIOSMIA. பிப்ளியோஸ்மியா அப்படின்னா பழைய புத்தகங்களை எல்லாம் நாம ஸ்மெல் பண்ணுவோம் இல்லையா, அப்போ ஒரு விதமான வாசம் வரும். அந்த வாசத்துக்கு தான் பிப்ளியோஸ்மியா அப்படின்னு பேரு.
5: புத்தகத்தை வாசிக்கிற எல்லாருக்குமே இந்த தனித்துவமான நறுமணம் வந்து ரொம்பவே பிடிக்கும் இல்லையா. சோ இதுக்கு நாம இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். பழைய நூலக புத்தகங்களின் வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஐ லவ் தி பிப்ளியோஸ்மியா ஆஃப் ஓல்ட் லைப்ரரி புக்ஸ் அப்படின்னு சொல்லுங்க.
4: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ்.
5: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போற விஷயம் வந்து ஒரு ரொம்பவே ஒரு ஆச்சரியமான ஒரு அழகான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னா, கண்விழி இருக்கு இல்லையா, கண்விழி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலர்ல இருக்கும். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கருப்பா இருக்கும், ஆனா ஒரு சிலருக்கு பிரவுன் கலர்ல, ப்ளூ கலர்ல அப்படி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் அவங்களுடைய

0: தனித்துவமான ஒரு அடையாளமா கூட பார்க்கப்படும். அந்த விஷயம் எதனால நடக்குது, ஏன் ஒரு சிலருடைய கண்கள் வந்து அழகான நீல கலர்ல, பிரவுன் கலர்ல இப்படி எல்லாம் வித்தியாசமா இருக்குது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம்.
1: இந்த நிறம் மாற்றத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மெலனின் அப்படிங்கிற ஒரு நிறமிதான். நம்ம கண்ணோட கார்னியாவுக்கு பின்னாடி ஐரிஸ் அப்படின்னு சொல்லப்படுற கருவெளி பகுதி இருக்கு. இதுல ரெண்டு லேயர்ஸ் இருக்கு. முன்பக்க அடுக்குல இந்த மெலனின் எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு தூரம் கண் கருவெளி பிரவுன் அல்லது கருப்பு நிறமா தெரியும். இந்த மெலனினுடைய அளவு ரொம்ப அதிகமா இருந்தா அது கண்ணுக்குள்ள வர ஒளிய அப்படியே உள்வாங்கிக்கும். அதனால நம்முடைய கண் பிரவுன் கலரா தெரியுது. நம்ம இந்தியால இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுடைய கண்கள் இந்த பிரவுன் கலர்ல தான் இருக்கும்.
0: இதுவே மெலனினுடைய அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணுக்குள்ள போற ஒளி என்ன பண்ணுதுன்னா அங்க இருக்கிற திசுக்கள்ல பட்டு செதறது. அப்படி செதறும் போது அவங்களுடைய கண்கள் வந்து நீல நிறமாக, பச்சை நிறமாக இந்த மாதிரி எல்லாம் நமக்கு தெரியுது. நம்ம நாடு மாதிரியான வெப்பமண்டல நாடுகள்ல சூரிய ஒளி ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த சூரிய கதிர்களோட பாதிப்புல இருந்து நம்ம கண்களை பாதுகாக்க மெலனின் வந்து அதிகமா தேவைப்படுது. அதனால நமக்கு நேச்சுரலாவே பிரவுன், கருப்பு இந்த மாதிரியான கண்விழிகள் இருக்குது.
1: இதுவே ஐரோப்பிய நாடுகள்ல சூரிய ஒளி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால அவங்களுடைய மெலனின் உற்பத்தி குறைஞ்சு மரபணு மாற்றத்தால அவங்களுடைய கண் கருவிழி நிறம் நீலம் அல்லது பச்சை அப்படின்னு விதவிதமான கலர்ல இருக்கு.
0: இன்னைக்கான மூணு புதிய விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: நேரம் 8:40. ஆரம்பமாவது KK எஸ்பிரஸ்.

0: மற்றும்
1: ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
2: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
1: காத்திருக்கிறோம்.
2: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
3: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
4: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
5: நிகழ்ந்து உங்கள் நினைவிற்கு இன்று காலை 11:02 பேசுங்க மக்களே பேசுங்க நிகழ்ச்சியில் ஈத்தாமொழி புதூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 11:30 குமரி பண்பலையுடன் நேர்லை நிகழ்ச்சியில் குடும்பத்தில் உரையாடலின் அவசியம் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்.
6: நேயர்களே, பிரதமர் நரேந்திர

0: நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: You know what? Guess who's back?

நெர்லி கே கே எஸ்பிரஸ் நிகழ்ச்சியில் இதுவரை ஐந்தாம் படை, அரண்மனை போர், மாவீரன், கத்தி திரைப்படங்கள் பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இன்னும் சில நொடிகளில் வருவது செய்தி சுருக்கம். சென்னை வானொலி நிலையத்திலிருந்து அதனைத் தொடர்ந்து வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்க உங்கள் விருப்ப பணிகளை கேட்டு ரசிக்கலாம். குமரி பண்பலை 101.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர முன்னாள் துணை முதலமைச்சர் அஜித் பவார் சமுதாயத்திற்கு ஆற்றிய சேவைகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுகாதார அமைச்சர்கள் பங்கேற்கும் மூன்று நாள் மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்குகிறது. எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பிரதமர் வீட்டிற்கு முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதன் மூலம் எதிர்க்கட்சித் தலைவர் பதவிக்குரிய கண்ணியத்தை பின்பற்றவில்லை என்று பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் குறை கூறியுள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின்போது இடையூறை ஏற்படுத்த மாணவர்களை அரசியல் கருவிகளாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி பயன்படுத்துவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார். கரீஃப் பருவத்தில் விதைப்பு, பருவமழை, உரங்கள் மற்றும் விதைகள் கையிருப்பு, எல்நினோ பாதிப்பு குறித்து மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள கோவில்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாநில அரசு முறையாக செய்து தர வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் முன்னேற்றமான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரியர் அட்மிரல் யூஜியான் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். 15 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி வெற்றி பெற்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:03. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. இப்போது தொடங்கி 10 மணி வரை வலம் வரும் இந்த நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் உள்ளம் நிறைந்து உதடு முணுமுணுக்கும் பாடல்களை குமரி பண்பலை 101 காற்றலைகளில் நீங்கள் கேட்டு மகிழலாம். அதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222. இணைப்பு எண் 04652. கைபேசி எண் 8903257309. நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக

0: முதல் அழைப்பாளராக இணைந்திருப்பவர் யார், எங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம் இப்போது. வணக்கம், குமரி பண்பலையை நூற்று ஒன்றின் வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
1: வணக்கம், சோமார் மடத்திலிருந்து குமார் பேசுறேன். படம் வந்து மாப்பிள்ளை வந்தாச்சு.
0: சரி,
1: பாடல்கள் வந்து அருகாமணி அருகாமணி.
0: அந்த பாடல் இது உங்களுக்காக, உங்கள் குமரி பண்பலை நூற்று ஒன்றின்

0: மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 உலா வந்து கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்பவாளி கேட்பதற்காக இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
3: வணக்கம்,
2: பேசுறேன். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்? அந்த பாடல் இதோ உங்களுக்காக. உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் நன்றி ஐயா.
3: ஓகே.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: எச்சரிக்கையாயிருங்க.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலையை 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். உங்கள் குமரி பண்பலை 101 உலா வந்து கொண்டிருப்பது வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார் எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த் அழைப்பு.
4: வணக்கம், நான்
3: வரவேலையா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
4: சின்ன தம்பி படம்.
3: அந்த பாடல் இதோ உங்களுக்காக. உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் நன்றி ஐயா.

0: உலகத்தரமாய் இந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
0: போன் 233-066.
2: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
3: நேர்களே, உங்கள் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்கள் உள்ளம் நிறைந்து உதடு முணுமுணுக்கும் பாடல்களை காற்றலைகளில் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் கேட்டு மகிழ்ந்த வண்ணமாக இருக்கிறார்கள். தொடர்ந்து தன்னுடைய நேயர்கள் ஒவ்வொருவரும் பாடலை விரும்பி கேட்க தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்களை நினைவூட்டுகிறோம். 260-2240 மற்றும் ஒரு 2907-7222, இணைப்பெண் 0465-2, கைபேசி எண் 8903-2570-39. நேரம் 9:22. இந்த நேரத்தில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து, என்ன பாடல் என்று கேட்கலாம் இப்போது. வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரல நிகழ்ச்சி.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் அம்மா, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
4: ராஜகமங்கலம், அனிதா பேசுறேன்
3: மேடம். சொல்லுங்க அனிதா அம்மா.
4: எங்க சின்ன ராகசா படத்துல இருந்து எழுதா மேளம் அடிதா தாளம் அந்த பாடல் வேணும்.
3: அந்த பாடல் இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி அம்மா.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
3: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. நீங்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. நேரலையில் தங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணமாக இருக்கிறார்கள் நேயர்கள். அந்த வகையில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார், இங்கிருந்து என்ன பாடல் என்று கேட்கலாம். வணக்கம், குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? கிருஷ்ணமூர்த்தி சார், கோட்டார்ல இருந்து பேசுறீங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்?
5: ஒரு தடவை
4: கொள்வாயா உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் நன்றி ஐயா.
5: நன்றி.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் அபிமானகுமரி பண்பலை 101 காற்றலைகளில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் நேயர் யாரெங்கிருந்து என்று கேட்கலாம். இப்போது நேரம் 9:34. வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
2: வணக்கம் மேடம்.
1: கிருஷ்ணன் கோவிலிருந்து பாஸ்கர் ஐயா, உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் ஐயா?
2: அக்பர் சன்னி படத்துல இருந்து வேலை வேலை வேலை ஆம்பளைக்கு பொம்பளைக்கு வேலை வேலை.
1: அந்த பாடல் இது உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.
2: வணக்கம் மேடம். வணக்கம்.
3: அவ்வாய் சண்முகே.

0: மற்றும்
1: ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேர்களை உங்கள் குமரி பண்பலை 101 உலா வந்து கொண்டிருப்பது வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணமாக இருக்கிறார்கள். அந்த வகையில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்பதற்காக இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து என்று கேட்கலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: மேற்கு
2: சூரப்பள்ளம். சண்முகம் ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்?
3: செந்தூர பூவே. செந்தூர பூவே.
2: அந்த பாடல் இதோ உங்களுக்காக உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில். நன்றி ஐயா.
3: நன்றி மேடம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பில் வணக்கம். குமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரல் நிகழ்ச்சி. களியக்காவலையில் இருந்து லில்லியா, லிசியா, லில்லியா, லில்லி களியக்காவலை. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேண்டும்? களியக்காவலிலிருந்து சொல்ற சத்தம் இங்க வர கேட்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். மெதுவா பேசுறீங்க. சரி, உங்களுக்கான பாடல் இதோ. குமரி பண்பலை 101 காற்றலைகளில் நன்றி.

0: சின்ன குழந்தைகளின் சிங்கார குரல்கள் நம் சிந்தனையை செறிபிடிக்க இன்று காலை 11:07 பேசுங்க மக்களே பேசுங்க. ஈத்தாமொழி புதூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை உங்கள் குமரி பண்பலை 101 உங்கள் அபிமானகுமரி பண்பலை 101 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரல் நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் யார் இணைந்திருக்கிறார்கள் என்று கேட்கலாம். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: வணக்கம் ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சென்னை ஊரப்பாக்கம் சிவகுமார் மேடம்.
0: சரி, உங்களுக்கு என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்?
1: சிம்மராசி படத்திலிருந்து

0: வானத்து நிலவரத்து இந்த பாடல் வேணும் மேடம்.
1: அந்த பாடல் இதோ உங்களுக்காக, குமரி பண்பலை 101 காற்றலைகளில் சென்னை நேயரை நோக்கி. இதோ
0: ஓகே மேடம், மிக்க
1: நன்றி
0: மகிழ்ச்சி
1: நன்றி
0: மேடம், நன்றி நன்றி.

0: இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டய்யா, என்ன கேஸ் ஏட்டய்யா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என

0: உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: நேர்களே, இதுவரை நீங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் கேட்டு ரசித்து மகிழ்ந்தது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேர்களை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. இன்னும் சில நொடிகளில் வருவது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து. அதனைத் தொடர்ந்து வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியை உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். இந்தியா வடக்கு மாசிடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர முன்னாள் துணை முதலமைச்சர் அஜித் பவார் சமுதாயத்திற்கு ஆற்றிய சேவைகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி புகழாரம் சூட்டியுள்ளார். ஆசியான் நாடுகளுடன் பல்வேறு துறைகளில் ஆழமான ஒத்துழைப்பின் மூலமாகவே இடர்பாடுகளை களைந்து முன்னேற்றத்தை அடைய முடியும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். போதைப் பொருளில்லா தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பீடி இலை மூட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஒரு வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அஞ்சல் துறை ஆயுள் காப்பீடு குறித்த வாடிக்கையாளர்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் சிறப்பு குறைதீர் முகாம் திருப்பூர் கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் நாளை தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. திருச்சி கடைவீதியில் உள்ள நகைக்கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முத்திரை இல்லாத சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் உயர்ந்து 1,07,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் முன்னேற்றமான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரி ரியர் அட்மிரல் யூஜியான் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி வெற்றி பெற்றுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: நேரம் 10:03. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காற்றின் அலையில் இசையோடு ஒரு இனிய பயணம். ஆகாஷ்வாணி FM 101 நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101.
1: வாசிப்பை சுவாசிப்போம்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே, வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி

0: Vasant & Co.
1: That's right.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினது தெரியுமா?
3: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி
1: தட்ஸ் ரைட்
4: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ
1: தட்ஸ் ரைட்
5: வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் என்றால் நம் விருப்பப்படி இனிமையான நினைவுகள் நிகழ வேண்டும். நமக்கான இலக்கை நிறைவேற்றும் வழியும் அதற்கான தெளிவான சிந்தனையும் நமக்கு வேண்டும். நம் விருப்பத்தை நிறைவேற்றும் சக்தி நம்மிடமே உள்ளது என்பதை நாம் அறிவோம்.

0: and Co.
1: That's right.
2: வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் என்றால் நம் விருப்பப்படி இனிமையான நினைவுகள் நிகழ வேண்டும். நமக்கான இலக்கை நிறைவேற்றும் வழியும் அதற்கான தெளிவான சிந்தனையும் நமக்கு வேண்டும். நம் விருப்பத்தை நிறைவேற்றும் சக்தி நம்மிடமே உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது வாழ்க்கையை ரசிக்க ஆரம்பிக்கிறோம். நம் இலக்கை எப்படி நாம் நமதாக்கிக் கொள்வது என்பதை தெரியப்படுத்த வெற்றியாளர்களின் புத்தகங்கள் நமக்கு கற்றுத் தருகின்றன. குமரி பண்பலை 101 புதன்கிழமை தோறும் வாழ்க்கைக்கு தேவையான பயனுள்ள கருத்துக்களை எடுத்துரைக்கும் புத்தகங்களை வாசித்து வருகிறோம். இன்று நாம் வாசிப்போம் வெக்ஸ் கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை என்ற புத்தகத்தினை.
3: கடந்த 2-3 வாரங்களாக இதை பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அதில் வந்து சுயநேசமே உங்கள் மேன்மைக்கான திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் அந்த புத்தகத்தை வந்து நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து ஈர்ப்பு விதி பார்த்தோம், இன்றைக்கி வந்து அதிர்வு விதி. அதிர்வு அப்படின்னா என்னது, நம்ம ஒரு சலனமற்ற ஒரு நிறையில் இருக்கும்போது திடீர்னு நமக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு ஒரு அதிர்வுன்னு சொல்லுவோம். நல்லா தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு என்ன விஷயம்னே தெரியாது, டக்குன்னு தூக்கி வாரி போட்டுப்பாங்கல்ல, உறக்கத்திலே தூக்கி வரும் ஒரு அதிர்வு. அது வந்து என்ன செய்யணும்னா, நம்ம நல்ல ஆழ்ந்த சிந்தனையில் நல்ல அமைதியாக தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளை வந்து இன்னொரு சிந்தனைக்கு கொண்டு போயிடும். ஏன் நம்ம முழிச்சோம், எதுக்காக நம்மளை இது பண்ணோம், அந்த மாதிரி ஒரு அதிர்வு உடம்புல ஏற்பட ஒரு அதிர்வு தான். இது வந்து மனசுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அதிர்வு அப்படின்னு கூட சொல்லலாம். பிரபஞ்சம் உங்களுடைய அதிர்வுகளுக்கு செயல்விடை அளிக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்துகின்ற ஆற்றலுக்கு நிகரானதை அது உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த ஈர்ப்பு விதிக்கு அப்பால் ஒரு விதி இருக்கிறது, அந்த விதி தான் இந்த விதி. ஈர்ப்பு விதி வந்து முதல்ல நம்ம அந்த ஈடுபாடு, நம்மளை வந்து சொன்னோம்ல, எனக்கு அது வேணும் வேணும் வேணுங்கும்போது அது உங்ககிட்ட வந்து சேரும்,
2: கவர்ந்திருக்கு.
3: அது மாதிரி இப்போ நம்ம வந்து இது வந்து நம்ம ஒரு சொல்லலாம், இப்படி ஒரு ஒரு இசைவு நம்ம உடம்புல வந்து ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறதான் சொல்லலாம். ஒரு மாபெரும் வாழ்க்கைக்கான ஒரு முக்கிய காரணி அது. இந்த விதியை சூழ்ந்துள்ள யோசனைகளை கற்றுக்கொண்டு அவற்றை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்காக வந்து உங்களுக்கு கஷ்டங்களே வராது அப்படின்னு அர்த்தம் இல்லை. முதல்ல ஈர்ப்பு விதி வந்துட்டு, அடுத்து அதிர்விதி வந்துட்டு, கஷ்டமே இனி நமக்கு லைஃப்ல வராதுங்கிற மாதிரி செட் பண்ணிக்க கூடாதான். மாறாக விஷயங்களை உங்கள் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்து உங்களை நல்ல விதமாக உணர செய்கின்ற ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு வழியை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
2: இப்போ நீங்கள் சிந்திக்கின்ற, உணர்கின்ற, பேசுகின்ற, நடந்து கொள்கின்ற விதத்தை நீங்கள் மாற்றும் போது உங்களுடைய உலகத்தை மாற்ற தொடங்குகிறீர்கள் அப்படின்னு தந்திருக்காங்க. இப்போ ஒரு யோசனை வந்து யதார்த்தமாகணும் அப்படின்னா அந்த அதிர்வு அலைவரிசையோட ஒத்திசைவா நம்ம செயல்படணுமோ, ஒரு விஷயம் எந்த அளவுக்கு யதார்த்தமா தெரியுதோ அந்த அளவுக்கு அந்த அதிர்வு ரீதியா நெருங்கி இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு இப்ப நம்முடைய ஐம்புலங்கள், நம்முடைய எண்ணங்கள், ஆற்றல் எல்லாமே ஒரு அதிர்வுகளால் ஆனவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹென்னத் மெக்லின் அப்படிங்கிற ஒரு நூலாசிரியர். எந்த புத்தகத்துல அப்படின்னா, த வைப்ரேஷனல் யூனிவர்ஸ் அப்படிங்கிற புத்தகத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பிரபஞ்சம் அதிர்வுகளால் ஆன ஒரு ஆழ்கடல் அப்படின்னு வர்ணிக்கிறாரு. யதார்த்தம் என்பது அதிர்வுகளால் ஆன ஒரு இது, அதிர்வுகளில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு ஒரு செயல்விடை அளிக்கிறது அப்படின்னு. இப்போ நம்ம ஒரு விஷயத்த விரும்புறோம், ஆனா அதை வந்து என்ன பண்ணணும், அந்த அதிர்வு ரீதி அது ஒத்திசைவா இருக்கும் போது மட்டும்தான் அந்த எண்ணங்களும் உணர்வுகளும் வார்த்தைகளும் நம்ம சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
3: அதாவது ஒத்திசைவு அப்படின்னா ஒரே தன்மை, இணக்கம், பொருத்தம் அல்லது இசைவு சொல்ற மாதிரி. இப்ப நம்ம நண்பர்கள் கூட பேசும்போது என் குணம் மாதிரியே உன் குணம் இருக்கு, உன் குணம் மாதிரியே என் குணம் இருக்கு அப்படின்னு ஒரு ஒத்திசைவு இருக்கு. சூழலுக்கு ஏற்ப இதோடைய பொருள் வந்து மாறுபடும். இணக்கம் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேர் அல்லது பலர் வந்து ஒரே எண்ணத்தோட செயல்படுறது, அது வந்து இணக்கம்னு சொல்லலாம். இசைவு அப்படின்னு கருத்து, செயல் அல்லது சூழல் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு பொருந்துறது அப்படின்னு சொல்லலாம். பொருத்தம் அப்படின்னு சொன்னா ஒன்றுடன் ஒன்றாக நன்றாக இணைந்து இருப்பது அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து ஒரே நேரத்துல அல்லது ஒரே தாளத்துல செயல்படுவது சின்கொடரைசேன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது எடுத்துக்காட்டுகள் வந்து நிறைய இருக்கு இதுல. இப்ப வந்து ஒத்திசைவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனா, ஒரு ஒரு படகு, அந்த படகுல ரெண்டு பேர் ஆற்ற கிடக்கிறதுக்கு போறாங்க. ஒருத்தங்க வந்து ஒரு பக்கம் வந்து துடுப்பு போடுறாங்க, ஒருத்தங்க வந்து இன்னொரு பக்கம் துடுப்பு போடுறாங்க. நம்ம இப்ப இந்த சுற்றுலா தலங்கள் எல்லாம் போகும்போது படகுல போறதை பாக்குறோம்ல, நம்ம ஜாலியா போகும்போது ரெண்டு பேர் வந்து ரெண்டு துடுப்பு இருக்கும் ரெண்டு பக்கம் போகும். ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்பீடா போட்டு இது பண்ணிட்டு, ஒருத்தர் வந்து ரொம்ப இது பண்ணா படகு வந்து என்ன செய்யும், முன்னையும் போகாது பின்னையும் போகாது, அந்த இடத்துலயே சுத்திக்கிட்டே இருக்கும். அதான் அப்ப வந்து இதை பாத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு

0: பெரிய பெரியவங்க வந்து சொல்றாங்க, ரெண்டு பேரும் வந்து இப்படி மாறி மாறி உங்க இஷ்டப்படி நீ ஒரு பக்கம் ஸ்லோவாகவும் நீ ஒரு பக்கம் ஸ்பீடாகவும் போட்டா படகு இங்கே தான் நிற்கும். அதனால ரெண்டு பேரும் வந்து ஒன்று போல ஒரே ஸ்பீடில் ஒத்திசைவாக கொண்டு போனால் தான் கரையை அடைய முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வந்து ஒத்திசைவு. இதுக்கு வந்து ரெண்டு பேரோட முயற்சி தேவை இந்த இடத்துல. அதே மாதிரி சில இடங்களில் பல பேரோட முயற்சி தேவை. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, அந்த அதிர்வுக்கும் நமக்கும் இடையான ஒரு ஒத்திசைவு, அதை தான் இதில் கொண்டு வராங்க.
1: அதே மாதிரி நம்ம என்ன யோசிக்கிறோமோ என்ன பார்க்குறோமோ அந்த இது வந்து கரெக்டான அதிர்வாக இருந்துச்சு நம்ம தான் நம்மகிட்ட வந்து சேரும் இல்லையா, ஒரே ஒத்திசைவாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்ணாடி மாதிரி நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஒரு அழகிய ஒரு அழகான ஒரு நகரம், அந்த நகரத்தோட நுழைவாயில வந்து ஒரு பெரியவர் ஒரு முதியவர் வந்து காவல் காத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த வழியாக குதிரையில் வந்து ஒரு இளைஞன் வர்றாரு. வந்து என்ன கேட்குறாரு, பெரியவரே இந்த நகரம் எப்படி நல்லா இந்த ஊர் எப்படி அப்படின்னு கேக்குறாரு. கேட்ட உடனே இந்த பெரியவர் சொல்றாரு, என்ன ஏன் கேக்குற தம்பி, இந்த ஊருக்கு குடி வர போறியா அப்படின்னு. ஆமா பெரியவர், நான் இதுக்கு முன்னாடி இருந்த ஊர் வந்து ரொம்ப மோசம், அங்க எதுக்கெடுத்தாலும் சண்டை, ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தப்பா பேசுறது, அதனால எனக்கு திட்டிக்கிட்டு இருக்கிறனால எனக்கு பிடிக்கல, இந்த ஊருக்கு வரலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே இந்த பெரியவர் என்ன சொல்றாரு, அதுக்கு பதிலாட்டு, நீ வேற தம்பி, உங்க ஊரை விட எங்க ஊரு ரொம்ப கடும் மோசம், இங்க வந்து சண்டை சச்சரவு அப்படி கலவரம் அப்படின்னு ரொம்ப இருக்கும், நிம்மதியே கிடைக்காது.
0: சினிமாக்கள் சொன்ன மாதிரி ரத்த பூமி,
1: அதனால நீ ஊர்ல இருந்துக்கோ இங்க வராத அப்படின்னு சொல்லிவிட்டுட்டாராம். கொஞ்ச நேரம் கழிஞ்சது இன்னொரு இளைஞன் வந்தாங்களாம். வந்து கேட்டாங்களா, ஐயா இந்த ஊர் எப்படி அப்படின்னு கேட்டதும், எதுக்காக கேக்குற, நீ இந்த ஊர் குடி வர போறியா அப்படின்னு கேட்டதும், இந்த இளைஞன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா நான் இந்த ஊர்ல வந்து வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு. ஏன் சொந்த ஊர்லயே பண்ணிட வேண்டியதானே, இங்க எதுக்கு வரணும் அப்படின்னு கேக்குறாரு. கேட்கும் போது இவர் அந்த இளைஞன் சொல்றாங்க, எனக்கு வந்து இந்த ஊர் வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் அமைதியா இருக்கு, அது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் பாசக்காரங்க, நல்ல நட்பா இனிமையா பேசுவாங்க, அது மட்டும் இல்லாம வறுமை வந்து எல்லாருக்குமே ரொம்ப வறுமையில சிக்கி இருக்காங்க, எங்க ஊர்ல கண்டிப்பா நான் வியாபாரம் பண்ணிட முடியாது, அதனால இந்த ஊர்ல வந்து வியாபாரம் பண்ணிட்டு நான் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டு அங்க போகணும் அப்படின்னு, என் குடும்பத்துல உறுப்பினர்கள் எல்லாரும் சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாரா இளைஞர். உடனே இந்த பெரியவர் என்ன சொல்றாரு, நல்லது தம்பி, நீ தைரியமா வா, வந்து வியாபாரம் பண்ண, இந்த ஊரும் உங்க ஊர மாதிரிதான் ரொம்ப இனிமையான ஊர், வந்து பழகி பாரு, எல்லாரும் நல்ல நல்ல நட்பா பழகுவாங்க அப்படின்னு சொன்னாங்க.
0: ரெண்டு பேர்த்தையும் ரெண்டு விதமா சொல்றாரு
1: சொல்லிருக்காரு இல்லையா. இதை கேட்டுட்டு இருந்த ஒருத்தருக்கு ஒரே குழப்பம், கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இப்படி பேசுறாரு, இப்படி பேசுறாரு, கேட்டாலும் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டாரு. என்ன முதியவரு, ஒருத்தர் வந்தாரு வராதிங்க, ஒரு ரொம்ப மோசம் இந்த ஊருன்னு சொல்றீங்க, ரெண்டாவது ஒருவர் வரும்போது நீங்க வாங்க தைரியமா வாங்க சூப்பரா வியாபாரம் பண்ணிடலாம்னு சொல்றீங்க, ஏன் இப்படி மாத்தி மாத்தி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பெரியவர் சொன்ன ஒரே ஒரு பதில் என்ன அப்படின்னா, இந்த உலகம் கண்ணாடி மாதிரி, நாம எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் கண்ணாடி நம்மை காட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில சொல்லி அப்படி முடிச்சுட்டாங்க. இதே மாதிரிதான் நம்ம என்ன வந்து யோசிக்கிறோமோ, நம்ம என்ன நம்ம எண்ணங்கள் நமக்கு உள்ளுக்குள்ளாடி இருக்க எண்ணங்கள் என்ன பிரதிபலிக்குதோ அதுதான் நமக்கு வந்து பலனா கிடைக்கும் அப்படின்னா ஒரு
0: அது கரெக்ட் தான். இப்ப வந்து ஒரு அமைதியா இருக்க ஒரு குளத்துல ஒரு கல்லை எரிஞ்சோம்னா அந்த கல் விழுந்த இடத்துல என்ன செய்யும், ஒரு வட்டமா அலை தோன்றி அந்த குளம் முழுக்க அப்படி பொய்ய பொய்ய பரவும். இவர் சொன்ன எண்ணம் வந்து எப்படி ஒருத்தட்ட வந்து நல்ல விதமா சொன்ன இது நல்ல விதமாட்டு அவருக்கு மனசுக்குள்ள வரும், அதே மாதிரி கெட்ட விதமா சொன்னது கெட்ட விதமா தான் சுத்தும்.
1: இன்னொரு விஷயம் கூட சொல்லலாம், என்ன அப்படின்னா குரு வந்து சொல்லி விடுறாரு, அந்த மகாபாரதத்துல வரும், அர்ஜுனன் கிட்ட ஊரை போய் பார்த்துட்டு வா, எல்லா மக்களும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அர்ஜுனன் திரும்ப வந்து சொல்றாரு, ஊர் மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு. திரும்ப வந்து துரோணர்கிட்ட கேட்கும் போது, துரியோதன கிட்ட கேட்கும் போது துரியோதன என்ன சொல்றாங்க, பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்களா இருக்காங்க. இதுல புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மனசோட கருத்து எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் அடுத்தவங்களும் தெரியறாங்க.
0: நம்ம எண்ணங்கள் போல எண்ணங்கள் போல்
1: கண்ணாடி மாதிரி,
0: கண்ணாடி மாதிரி கரெக்டா சொன்னீங்க. அது எல்லா பொருட்களுமே வந்து ஒரு அதிர்வு விதிங்கிறது, எல்லா பொருட்களுமே வந்து அணுவால ஆனது. அதே மாதிரி ஒரு அணுவும் வந்து அது என்ன பண்ணணும்னா, இயற்கையாவே வந்து நமக்கு மனசுக்குள்ளுக்கு வந்து ஒரு அதிர்வு வந்து தந்துகிட்டே இருக்கும். அந்த அணு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அணுக்கள், திடப்பொருட்கள், திரவப்பொருட்கள், வாயுப்பொருட்கள், இதெல்லாம் வந்து பருப்பொருட்கள், இதெல்லாம் வந்து வெவ்வேறு நிலையிலே இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம் அப்படிதானே. அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் வந்து நிறைய நிறைய மூலக்கூறுகள் இருக்கு. நல்ல விதமான எண்ணங்கள் வந்து அதை ஒன்று சேர்க்கும், கெட்ட விதமான எண்ணங்கள் கெட்ட விதமான எண்ணங்களை ஒன்று சேர்க்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஒரு ஒரு சின்ன கல்லோட அதிர்வு வந்து குளம் முழுக்க தொடர்றது போல,

ஒரு நல்ல வார்த்தையோ ஒரு கெட்ட வார்த்தையோ நம்ம சொல்ற விதத்துல தான் அடுத்தவங்க மனசுல அது போய் சேரும் அப்படிங்கறது தான் அவர் கொடுத்திருக்காரு. நேர்களுக்கு வந்து நிகழ்ச்சியில இருந்து ஒரு திரைப்பட பாடல் கொடுத்துட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.

0: நாகர்கோவில்
1: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி.
4: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
6: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
7: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
6: போன் 233-066.
8: ஏஎம்பி ஃபர்னிச்சர்ஸ், ஏஎம்பி ஃபர்னிச்சர்ஸ்.
9: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
10: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி ஃபர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
11: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
12: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
13: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
14: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
13: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
14: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில். ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
3: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேரம் 10:23. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வாசிப்பை சுவாசிப்போம். இன்றைக்கு வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில் வெக்ஸ் கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அதிர்வு விதியை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்முடைய அன்றாட சூழலிருந்து நாம் பெறுகின்ற எண்ண அதிர்வுகள் எப்படி இருக்கின்றனவோ நாம் அப்படியே ஆகிறோம் அப்படின்னு எழுதியிருக்காரு நெப்போலியன் ஹில். இவர் எந்த புத்தகத்தில் அப்படி எழுதியிருக்காருன்னா 1937 எழுதிய சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை குவியுங்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அது எப்படி எழுதியிருக்காரு, சும்மாலாம் எழுதல, 500 வெற்றியாளர்களாக திகழ்ந்த 500 நபர்களை பேட்டி எடுத்து அவங்க கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணி அவங்களோட கருத்துங்கள் வெற்றிகளோட ரகசியத்தை எல்லாம் கோர்த்து இந்த நூலில் எழுதின ஒரு பொக்கிஷமான நூலா இருக்கு. அதுலதான் இப்படி சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த விதியை நம்புகிறீர்களோ இல்லையோ, இந்த விதி ஆனா விதியை கடைபிடிச்சு
3: உதவியுள்ளது. நிறைய பேர் இதை உணர்ந்திருக்காங்க அப்படிங்கறதையும் நான் வந்து அறிஞ்சிருக்கிறேன். இந்த விதியை வந்து

0: பயன்படுத்துறதுலேருந்து முளைக்கின்ற அதிசயகரமான மாற்றங்களை நான் பார்த்துள்ளேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, இந்த விதி வந்து யாருக்கும் தீங்கு கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாரு.
1: ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து வானொலி நிலையம், இப்போ நம்ம ரேடியோ ஸ்டேஷனில் ஒரு இந்த குமரி எஃப்எம் 101 கேட்கணும் அப்படின்னா கரெக்டாக டியூன் பண்ணுறோம் இல்லையா, கரெக்டாக டியூன் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்டேஷன் கேட்க முடியும். அதுதான் விஷயம். அதே மாதிரிதான் அந்த நம்ம ஒரு விஷயத்தை வந்து கவர்ந்து இழுக்கணும் அப்படின்னா கரெக்டா அது அந்த விஷயத்துக்கும் இதுக்குள்ள அந்த வைப்ரேஷன் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கறது.
0: அதுதான் வந்து பேஜ் நம்பர் 44ல கொடுத்திருக்காங்க, டியூனிங் ஃபோர்க்குகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அதே வானொலி நிலைய ஒலிபரப்புகளில் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை நிகழ்ச்சியை நீங்கள் கேட்க விரும்பினால் அந்த அலைவரிசைக்கு அலைவரிசைக்கு உங்களுடைய ஒலி வாங்கி நீங்கள் டியூன் செய்ய வேண்டும். டியூன் பண்ணி வை அப்படிம்பாங்கல்ல. ஸோ இது வந்து நம்ம மைண்டுக்குள்ளே நம்மளை வந்து டியூன் பண்ணுற விஷயந்தான் அந்த அதிர்வு விதி. ஒரு ஒன்னோடு ஒன்றா ஒத்திசைவாக இருக்கும்போது யதார்த்தத்துக்குள்ளே வந்து நீங்கள் கவர்ந்து இழுக்கப்படுகிறீர்கள். ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி மேக்னெட் மாதிரி அதுக்குள்ளே நம்ம வர்றோம் அப்படிங்கிறது தான். இப்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அதிர்வு விதிக்கு ஏற்ற மாதிரி பாசாங்கு பண்ணுவாங்க. நான் அப்படி தான் இருக்கேன். அது வந்து பாசாங்கு அப்படிங்கிறது உண்மையில்லாத ஒரு குணம், இல்லாட்டா உண்மையில்லாத ஒரு உணர்வு, அந்த நிலையை வந்து எடுத்துக்காட்டுறதுன்னு சொல்லலாம். வந்து ஒரு ஒரு ஒரு விலங்கு நரின்னு வைங்களா, நிறைய தான் வந்து பாசாங்கு செய்யுதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன, நான் எல்லாருக்கும் உதவி செய்வேன் ஊருக்கு ஃபுல்லாக சொல்லிகிட்டே தெரியும். நான் யார் என்ன கேட்டாலும் எந்த நிமிஷத்துலையும் உடனே செஞ்சிருவேன், என்கிட்ட வாங்க நான் எல்லாம் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கு. ஒரு நாள் வந்து ஒரு கொக்கு வந்து உண்மையாகவே உதவி கேட்கறதுக்கு, எனக்கு மீன் ஒன்றுமே கிடைக்கல, சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்ட்டு வந்து எனக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு உதவி பண்ணேன்னு கேட்ட உடனே நரி என்ன செஞ்சிச்சு, மீன் கிடைக்கும் கூட்டிட்டு போய் கொக்கை வந்து கொன்று சாப்பிட்டுட்டு அதை மீனை சாப்பிட்டுட்டு தான் பாசாங்கு செய்கிறது. உனக்கு உதவி பண்ணுற மாதிரி பண்ணி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. உதவுவதை பற்றி பேசுறது வந்து எழுது, உண்மையிலே வந்து உதவுறது தான் முக்கியம் அப்படிங்கிறது. அதில் வந்து இதுவுமே வந்து அதிர்வு விதியில் வருதுங்காங்க. நம்ம வந்து அதிர்வு விதிக்குள்ளே நான் வந்துட்டேன், எனக்குள்ள எல்லா மாற்றங்களும் வந்துட்டு அப்படின்னு நம்ம ஒரு பாசாங்கு செய்கிறதையும் விட்டுறணும். அந்த அதிர்வு விதி வந்து நம்மளை எப்படி நடத்துதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நடக்கணும் அப்படின்னு.
1: அந்த பாசாங்கு அப்படிங்கிறத இந்த புக்கில் அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. எந்த அலைவரிசையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஒரே வழி இருக்கு, அதாவது நீங்களே உங்களை வந்து இது பண்ணிக்கோங்க. உணர்ச்சி என்ன இதில் இருக்கீங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. உங்களுடைய உணர்ச்சிகள் உங்களுடைய ஆற்றலை துல்லியமாக பிரதிபலிக்குமா? சில சமயங்களில் நாம் ஒரு நேர்மறையான மனநிலை இருப்பதாக அல்லது நல்ல செயல்களை செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு நாம நினைக்கலாம், ஆனால் உண்மையல்ல, அது உண்மையல்ல என்பதை நாம் மனதோட ஆழத்துல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம நிஜம் இப்ப யோசிச்சு பார்க்கலாமே. நம்ம நல்ல விஷயங்கள் தானே பண்ணிட்டு இருக்கோம், நேர்மறையா தானே சிந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம வந்து சில நேரம் நம்மளே வந்து நான் சூப்பரா தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா ரொம்ப நிதானமா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற உண்மை வந்து புலப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளி உலகிற்கு நாம் வெறுமனே பாசாங்கு செய்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: பாசாங்கு செய்யறது அப்படிங்கிறது தான், ஒருத்தர் வந்து இப்போ வந்து மலையில் ஒருத்தர் வந்து மலையில் இன்னொருத்தங்க நனைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ நனைஞ்சிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நான் வந்து எப்படியாவது உதவி செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாருக்கு முன்னாடியும் சொல்கிறாரு. ரொம்ப ஒரு கூடையே வாங்க முடியாத ஒரு ஆள்னு வைங்களேன், நீங்கள் நனையாமல் இருக்கிறதுக்கு நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் இவர் கையில் கூட இருக்கு அந்த கொடையை வந்து அவருக்கு கொடுக்க மனசு வரல. உதவி செய்யணும்னு நினைக்கிறேன், உதவி செய்யணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுதான் சிலர் வந்து சில வீடுகளுக்கு போனால் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அவங்க கூட இருந்து பேசிக்கிட்டே இருப்போம். பேசிட்டே இருக்கும்போது நமக்கு டைம் ஆகும், வீட்டு விட்டு சரி நான் போயிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளம்பி வெளியே போறதுக்கு நம்ம ரெடியா இருக்கும்போது இரே கொஞ்சம் காஃபி குடிச்சிட்டு போகலாம், டீ குடிச்சிட்டு போகலாம்னு சொல்லுவாங்க. நம்மளும் திரும்ப அதில் உட்காருவோம், உட்காந்து திரும்பியும் ஒரு அரை மணிக்கூர் பேசுகிறோம்னு வைங்களா, அப்போ திரும்பியும் எழும்புறோம். திரும்பியும் எழும்போது திரும்பியும் அவங்க சொல்கிறாங்க, ஏ இரே காஃபியை குடிச்சிட்டு போகலாமே, எதுக்கு இவ்வளோ அவசரம்னா நம்ம காஃபி வரும்போதுலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு மைண்டுக்குள்ள என்ன விஷயம் தோணாதுன்னா காஃபி போடுற ஆளே நம்ம கூட உட்காந்து தான் பேசிட்டு இருக்கு. இதுதான் வந்து காஃபி போட்டு தர வேண்டாம். அதை நம்ம ஊர்ல ஒரு பழம் ஒரு மொழியா சொல்லுவாங்க அப்படின்னா, வாயில பாயசம் அடிக்கிறது, பாயசம் ஊத்தாண்டா நமக்கு
1: வாயில
0: சொன்ன வார்த்தை. அதுதான் வந்து என்னன்னா, உதவி செய்யணும்னு நினைச்சா உதவி செய்யணும், அதுதான் வந்து இது. இதுல வந்து செயலில் இல்லாத ஒரு விஷயத்த வந்து நம்ம மனசுக்குள்ள போட்டு குழப்ப கூடாது அப்படிங்கறது தான் இது. ஒரு நம்மளால முடியாது, அது செய்ய முடியாதுங்கிற விஷயத்த நம்ம மனசுல ஏத்துக்கணும். அதான் வந்து ஒரு நல்ல நேர்மறையான விஷயங்களை வந்து நம்ம வந்து மனசுக்குள்ள எப்பவுமே வந்து கிரகிக்க தெரிஞ்சுக்கிடணும். இது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்கிறத ஒதுக்க தெரிஞ்சுக்கிடணும். அதுதான் வந்து அதிர்வு விதியில முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க.
1: இன்றைக்கு வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சி

0: நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேர்களை இன்னைக்கு வெக்ஸ் கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை என்ற புத்தகத்தோட கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சி இதுவரை இணைந்த தோழிகள்
1: கலைமகள் பாலசுப்ரமணி,
0: வதனஸ்ரீ பரமேஷ்.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
5: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
5: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
6: சரி சரி சரி சரி சரி சரி,
7: தட்ஸ் ரைட்,
6: வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
8: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
7: தட்ஸ் ரைட்.
9: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. நேரம் 10:31. ஆரம்பமாகிறது திரை இசை.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேற்றை நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101 தித்திக்கும் திரை இசை பாடல்கள். மீண்டும் ஏஆர் ரகுமான் இசையில் உன்னிகிருஷ்ணன், மதுமிதா சங்கமம்.

தாம் தருகட தீம் தருகட தோம் தருகட நம் தருகட தத்த தருகட தித்தி தருகட தோம் தோம் தருகட நம் நம் தருகட.

0: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல. என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது. இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

குடும்பங்களில் குதூகலம் கொண்டாட்டம் எந்நாளும் திகழ உரையாடல் அவசியம். இதுகுறித்து இன்று காலை 11:30 குமரி பண்டலையுடன் நேரலையில் பங்கேற்று நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் ஒரு எண் 2907722. இணைப்பு எண் 0465 2. கைபேசி எண் 8903257309. திரைசையில் நிறைவாக வரும் பாடல் இருவர் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில் ஏ.ஆர். ரகுமான் இசையில் இதோ

வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். இந்தியா வடக்கு மாசடோனியா இடையேயான பொருளாதார உறவுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மகாராஷ்டிர முன்னாள் துணை முதலமைச்சர் அஜித் பவார் சமுதாயத்திற்கு ஆற்றிய சேவைகள் என்றென்றும் நினைவு கூறத்தக்கவை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். உணவு, எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதே அரசின் முக்கிய இலக்கு என்று மாநில அமைச்சர் திரு விக்னேஷ் தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமராவதி மற்றும் திருமூர்த்தி அணை பகுதிகளில் 18 கோடி ரூபாய் செலவில் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பொதுமக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பீடி இலை மூட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே ஒரு வீட்டில் பதுங்கி வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான செம்மரக்கட்டைகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். அஞ்சல்துறை ஆயுள் காப்பீடு குறித்த வாடிக்கையாளர்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் சிறப்பு குறைதீர் முகாம் திருப்பூர் கோட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து தலைமை தபால் நிலையங்களிலும் நாளை தொடங்கி வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. திருச்சி கடைவீதியில் உள்ள நகைக்கடைகளில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் நடத்திய சோதனையில் முத்திரை இல்லாத சுமார் 7 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் உயர்ந்து 1,07,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தானிற்கு உணவு உள்ளிட்ட நிவாரண உதவிப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் முன்னேற்றமான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரி அட்மிரல் யூ ஜெயின் தெரிவித்துள்ளார். அணு ஆயுத திட்டங்களை தொடங்க முயற்சித்தால் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு

0: டொனால்ட் டிரம்ப் எச்சரித்துள்ளார். 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் சட்ட மசோதா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: காற்றலையில் உங்களோடு ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:03.

0: ஏக் சூர் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101, நேரம் 11:09. ஆரம்பமாவது பேசுங்க மக்களே பேசுங்க. இன்றைய நிகழ்ச்சியில் ஈத்தா மொழிபுதூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை கேட்கலாம். பள்ளி வளாகத்திலிருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நமது நிலைய அறிவிப்பாளர்கள் ஒய் கிருபா கணேஷ், எஸ் தங்கலட்சுமி ஜனார்த்தனன். மழலை கொஞ்சம் மொழி கேட்க பள்ளி வளாகத்திற்குள் செல்வோம். வணக்கம்.
1: வணக்கம் வதனஸ்ரீ. வணக்கம் அன்பு நேயர்களே. தமிழில் இனிய மொழி பேசும் குமுத முகம் கொண்ட குழந்தைகளை குமரி பண்பலை 101 பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சி வாயிலாக நாம் சந்திக்க வந்திருக்கிறோம். இன்னைக்கு எந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா அரசு தொடக்க பள்ளி புதூர். இது எங்க இருக்கு அப்படின்னா ஈத்தா மொழி பக்கத்துல இருக்குது இந்த புதூர். குழந்தைகளை சந்திக்க போறோம், சந்திச்சிடலாம் வாங்கம்மா. உங்க பேர் என்னம்மா?
2: என் பேர் சுத்தானியா.
1: சுத்தானியா என்ன படிக்கிறீங்க, எந்த கிளாஸ்?
2: ஸ்டாண்டர்ட்.
1: இறைவணக்கம் பாடுவோம்மா?
2: பாடலாம்.

0: சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ், சொல்ல முடியலையே, சொல் உனது புகழ், சொல்ல முடியலையே. தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கம்.
1: அருமையா அன்னை தமிழை வாழ்த்தி பாடிட்டாங்க. அடுத்து யாரு வராங்க கேக்கலாம், பேர் சொல்லுப்பா.
0: என் பெயர் ஜே லித்திக் சர்மா.
1: எந்த கிளாஸ்ல இருந்து வந்திருக்கீங்கப்பா?
0: 4th ஸ்டாண்டர்ட்.
1: என்ன சொல்ல போறீங்க இப்போ?
0: திருக்குறள். திருக்குறள். திருக்குறளின் ஆசிரியர் திருவள்ளுவர். கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. கற்றதனால் ஆயபயன் என்கோள் பாலறிவன் அச்சார் துளார் எனின். மனமிசை ஏகினான் மானடி சேர்ந்தால் நினமிசை நீடு வாழ்வார். வேண்டுதல் வேண்டாமை நிலானடி சேர்ந்தார்க்கு ஆண்டு மிடுமை இல. இருள்சே இருவரையும் சேரார் இறைவன் பொருள் சே புகழ் புரிந்தார் மாட்டு. பொறிவாயில் ஐந்தவித்தான் போய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். தனக்குவமே இல்லாதார் தார் சேர்ந்தா கல்லா மனக்கவலை மாற்றல் அரிது. அராளி அந்தனன் தார் சேர்ந்தா கல்லா பிராளி நீச்சல் அரிது. கோளில் பொறியில் குணமினவே எங்குணத்தான் தாளை வணங்கா தலை. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். நன்றி வணக்கம்.
1: சில குரல்கள் வந்து அப்படி அருமையா அழகா சொல்லிட்டாங்கப்பா, பயங்கர ஸ்பீடாவும் சொன்னாங்க. இங்க ஒரு குட்டி பையன் வந்திருக்கிறார், பேர் என்னப்பா?
2: கெவின் மேத்யூ.
1: கெவின் மேத்யூ என்ன படிக்கிறீங்க, எந்த கிளாஸ்மா?
2: இரண்டாம் கிளாஸ்.
1: அப்படியாம்மா, என்ன சொல்ல போறீங்க இப்போ? ரைம்ஸ் பாடுவோமா?

0: நேரம் 11:13. பேசுங்க மக்களே, பேசுங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஈத்தாமொழிபுதூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நிரலை தொடர்ந்து கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம். குட்டி பையன் பாடிக்கிட்டு இருந்தா, திரும்பவும் பாட சொல்லிடலாம். மழை பாட்டு பாடுங்கப்பா.
2: மழையே மழையே

0: பாத்தீங்களா, மழை பெய்தால் என்னெல்லாம் கிடைக்கும். எங்க வீட்டு கிணறு நிறைய இட்டோம், அப்புறமா தெருவெல்லாம் தண்ணி, அப்படி சந்தோஷமா ஓடி ஆண்டதெல்லாம் அப்படி நினைவு கொண்டு. காகித கப்பல் விடுறதை குட்டி பையன் அழகா பாடி போயிட்டாங்க. உங்க பையன் என்னடா?
1: யோகவி.
0: யோகவி என்ன படிக்கிறீங்க? என்ன சொல்ல போறீங்க? இப்போ
1: புத்தகமா மாதிரி பேசுங்க
0: கேட்போம்.
1: நான் புத்தகம் பேசுகிறேன். மனிதர்களே, உங்கள் அன்றாட பணிகளை ஒதுக்கிவிட்டு நான் பேசுவது சில மணித்துளிகள் காது கொடுத்து கேளுங்கள். நீங்கள் எந்தெந்த மண்ணில் பிறந்தீர்களோ அன்றே இறப்பு என்பது உறுதியாகிவிடும். ஆனால் மண்ணில் இறப்பு என்று ஒன்று இல்லாத படைப்பு நான் மட்டும்தான். ஜாதி சமயம் எனக்கு தெரியாது. சமத்துவத்தை நான் விரும்புவேன். நான் கடல் நாடு கண்டம் கலந்தும் பாஸ்போர்ட் விசா எதுவுமின்றி பயணிக்க எனக்கு உரிமை உண்டு. அனைத்து மொழிகளிலும் என் அவதாரம் உண்டு. நீங்கள் வாழ வழிகாட்டுவேன். வையத்தை காத்து நிற்பேன். நண்பர்களே, நான் ஓலச்சுவடியில் ஆரம்பித்து காகிதத்தினால் கட்டமைத்து இன்று எல்லோருடையிலும் இழந்துள்ளேன். என்னால் இல்லாதது எதுவும் இல்லை. நீங்கள் எது கேட்டாலும் என்னால் இருக்கும். வெற்றி பெற்றவர்கள் என்னை வாசித்து பழகி இருப்பார்கள். தோல்வி பெற்றவர்கள் என்னை வாசிக்க மறந்திருப்பார்கள். வெற்றியை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பவர்கள் என்னை தேடிக்கொண்டிருப்பார்கள். கரையான அரிசி தின்னும் காகிதம் ஏற்றி என்று நினைக்காதீர்கள். உங்கள் கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றும் கலைஞரை விளக்கம் நான். நான் உங்களின் நண்பனாக இருந்து நல்வழிப்படுத்துவேன். மாணவர்களே, என்னை தலைகுனிந்து பாருங்கள். நான் உங்களை தலை நிமிர்ந்து வளர வைப்பேன். இப்படிக்கு புத்தகம். நன்றி.
0: ரொம்பவே நல்லா பேசுது இல்லையா? என்னை வந்து தலை குனிந்து பாருங்க, நான் வந்து தலை நிமிந்து உங்களை வாழ வைக்கிறேன் அப்படின்னு. என்ன ஒரு அருமை! அழகா பேசிட்டு போயிடுச்சு புத்தகம். நம்ம வாசிக்கிட்டே இருக்கணும். ஒரு குட்டி போய் வந்திருக்கான், பேசிடுவோமா? பேசலாம், பேசலுங்கப்பா.
1: உங்க
0: பேர் என்னப்பா? என்ன படிக்கிறீங்க? நீங்களே செல்ல குட்டியா தான் இருக்கீங்க. பாடுங்க கேப்போம்.

0: அம்மா கொஞ்ச நேரம் திச்சுறீங்களா? அடி செல்லவே அழகா சொன்னீங்கப்பா. பழலை சொல்லுக்கு அடிமை ஆயிட்டோப்பா நாங்க. அடுத்து வாங்க பேர் சொல்லுங்க.
1: மாதவன்
0: என்ன
1: படிக்கிறீங்க?
0: கையில பேப்பரோட வந்திருக்காங்க, என்ன பண்ண போறீங்க?

0: பழவன்.
1: சொல்லுங்க கேக்கலாம். யாரு ஸ்டார்ட் பண்ண போற?
0: என்னப்பா ஒரே பரபரப்பா தேடிட்டு வர்ற? ஒரு நாய் துரத்தி வந்தது, நாய கண்டா கள்ளக்கானும் கள்ளக்கண்டா நாய காணும். உனக்கு அந்த பழமொழியோட சரியான விளக்கம் தெரியுமா? தெரியாதே, அதன் விளக்கத்தை சொல்லு பார்க்கலாம். நாயகன் என்பது கடவுளை குறிக்கிறது. கல்லால் செய்யப்பட்ட கடவுள் சிலையை பார்க்கும்போது அது வெறும் கல்லால் பார்த்தால் கடவுளின் அருள் தெரியாது. புது நம்பிக்கையோடு கடவுளாக பார்த்தால் கல் தெரியாது. ஓகோ, இந்த பழமொழிக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்குதா? நான் ஒரு பழமொழி சொல்றேன், நீ விளக்கம் சொல். யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். ஓ தெரியுமே, வலிமை உள்ளவன் மட்டுமே எல்லா காலத்திலும் நல்லா இருப்பான்னு சொல்ல முடியாது. வலிமை இல்லாதவனுக்கு ஒரு காலம் வரும், அதுதானே? அதுதான் இல்ல. ஆணை என்பது பசுனை. இளமை காலத்தில் பசுனை சாப்பிடலாம். பூனை பூவிலிருந்து கிடைக்கும் தேன் வயது. முதிர்ந்த காலத்தில் மருந்துகளோடு தேனை உண்ணக்கூடிய காலம் வரும் என்பதே இந்த பழமொழியின் உண்மை பொருள். இப்பந்தான் எனக்கு இந்த பழமொழியின் முழு பொருளும் புரிந்தது. சரி, களவும் கற்று மர இந்த பழமொழியில் விளக்கம் சொல்ல பார்க்கலாம். தீய பழக்கங்களே நாம் கற்றுக்கொண்டு மறந்து விட வேண்டும், அப்படிதானே? அதுதான் இல்ல. கலவி என்றால் திருடுதல், கத்தி என்றால் பொய் சொல்லுதல், தீய பழக்கமான திருடுதல் பொய் சொல்லுதல் போன்றவற்றை ஒருவன் தன் வாழ்நாளில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதே உண்மையான பொருள். அப்படியா? நம் முன்னோர்கள் எவ்வளவு சரியாக சொல்லியிருக்கிறார் பாத்தியா. நான் இன்னொரு பழமொழி சொல்றேன், நீ சரியான விளக்கத்தை சொல் பார்க்கலாம். போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை, வாக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை.
2: என்ன வேலைக்கு போறதுன்னு தெரியாமல் நிற்பவன் போலீஸ் வேலைக்கு போவான், வேற வேலைக்கு போக வழி தெரியாதவன் வாத்தியார் வேலைக்கு போவான், சரிதானே?
0: போக்கு என்றால் குற்றவாளிகள் நடவடிக்கை அல்லது வழிமுறை என்று பொருள். போக்கு அறிந்ததே கண்டுபிடிப்பவனே சிறந்த போலீஸ். வாக்கு என்றால் கல்வி அல்லது சொல் என்று பொருள். சிறந்த கல்வியை கற்று நல்வார்த்தைகளை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பவரே வாத்தியார்.
2: ஒவ்வொரு பழமொழியும் எவ்வளவு அர்த்தங்கள் இருக்குது பார்த்தாயா? சார், இனம் என்னால் பார்க்கும்போது வேறு சில பழமொழிகளின் விளக்கங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
1: பழமொழிகள் அர்த்தங்களும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இல்லையா? ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்குதான் நமக்கே விளக்கம் தெரிஞ்சிருக்குப்பா. பூனைனா அப்படியே தேன், அப்படியே தேன் மாதிரியே பேசிட்டாங்க. சரிப்பா, உங்க பேர் என்னப்பா?
0: சர்வேஷ்.
1: சர்வேஷ், எந்த கிளாஸ் படிக்கிறீங்க? என்ன சொல்ல போறீங்க?
0: ஒரு கதை சொல்ல போறேன். அது என்னன்னா, ஒவ்வொரு மகன்களும் புதையலும் ஒருவர்ல ஒரு விவசாயி இருந்தாராம். இந்த விவசாயிக்கு மூணு மகன்கள் இருந்தாங்களாம். அந்த விவசாயி இறக்கு நாட்டுல மூணு சோம்பையான மகன்களையும் கூப்பிட்டு எல்லாத்துல இங்க ஒரு புதையல் மச்சிருக்குன்னு சொல்லிட்டு திறந்துச்சாராம். திறந்த பயிற்சி சோம்பை மகன்களையும் சொன்னாங்களாம், கிடைக்கவே இல்லை. ரெண்டாம் நாள் சொன்னாங்களாம், கிடைக்கவே இல்லை. அப்புறம் மூணாம் நாளும் சொன்னாங்களாம், கிடைக்கவே இல்லை. ரெண்டாவது எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, கிடைக்கவே இல்லை. இந்த இடம் எப்படி மாட்டு பண்படுத்தப்பட்டுதான் மாட்டு பண்ணவரைக்கு அந்த தன்னிடத்துல விதைகளை விற்றாங்களாம். விற்றபடிக்கு கலவில செய்யப்பட்டு நல்ல செல்வம் கிடைச்சாம். கிடைச்ச பிறகு இதுல என்ன தெரிஞ்ச உலகத்தை உண்மையான புதையல். நன்றி, வணக்கம்.
1: அவங்களோட குரல்ல சொன்னது அதை விட அழகு அப்படின்ட்டுலாம் மாறி மாறி தோண்டி நிலத்தை வந்து பண்படுத்தி அப்படி என்ன மாதிரி அருமையா செல்வம் புதையல் நிலத்துக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு நிரூபிச்சுட்டாங்க இல்லையா? சும்மா உழைப்பு தான் உயர்வு தரும்னு நம்ம மனசுல பதியமாகறதுக்கு அவ்வளவு ஒரு அழகான கதை அது. உங்க பேர் என்னமா? எந்த கிளாஸ்மா படிக்கிறீங்க?
0: ஸ்டாண்டர்ட்ல
1: இருந்து வந்திருக்கீங்க. இப்ப என்ன சொல்ல போறீங்க?
0: ஆட்டி சூடி அறம் செய்ய விரும்பு அறுவரு சின்னம்.

கொஞ்சம் பேசு அக்கம் சுருக்கேல் கண்டொண்டு சொல்லு நப்போல் வலை தனி நீரால் நயம்பட உரை இடம்பட விடு சக்கம் மறிந்து இணங்கு தந்தை தாய் பே நன்றி மறவே பருவத்தை பயிர்

0: உயர் கைவிட கரவேல் கொள்ளை விரும்பு கோதாட்டோழி கவ்வை அகத்து சக்கர நெறிந்து சான்றோரின் சிறு சித்திர பேசு சீமை மரவேல் துளிக்க சொல்லு சூது விரும்பேல் செய்வன திட்டு. நன்றி வணக்கம்.
1: செய்வன திருந்தி சொல்றது வரைக்கும் பாட்டாவே பாடிக்கிட்டே இருக்காங்களா என்ன சொல்றதுனே தெரியல எனக்கு. எங்க அப்படி தொடர்கதையா நீண்டே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சு கேட்டுட்டு இருந்தோம் இல்லையா? வாங்கம்மா, திரும்ப ரெண்டாவதா வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க இப்போ?
2: உரையாடல்.
1: யாரெல்லாம்? உங்க பேர் என்னம்மா?
2: மீனா ஸ்ரீயா.
1: எந்த கிளாஸ் தான் நீங்க?
2: 5th ஸ்டாண்டர்ட்.
1: ஸ்டார்ட் பண்ணுமா? ஸ்டார்ட் பண்ண போறாங்க.
3: ஹலோ பப்பாளி மரமே, ஏன் சுகமா இருக்க?
4: என்ன செய்ய, எங்களோட மகிமை தெரியாம எங்க எனத்தே இந்த மனுஷங்க அழிக்கிறாங்க.
3: என்ன சொல்ற, எனக்கு ஒண்ணுமே புரியல.
4: நாங்க எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும்னு தோப்புல அங்கங்கே முளைச்சு வளர்ந்துருக்கோம். கணாய்ப்பழம் இல்லை என பல வகையில் பயன்படுகிறோம். ஆனா எங்களை ஒரே வெட்டா வெட்டி தூர போடுறாங்க.
3: இல்ல, உன்னோட பழம் மட்டும்தான் பயன் தரும்னு நான் நினைச்சேன். நான் கூட பழம் மட்டும்தான் சாப்பிட்டுருக்கேன்.
5: ஆனா நான் சாப்பிட்ட பப்பாளி உன்னை விட அழகா பெருசா கலராகவே இல்லாம இருந்தது.
4: ஆமா ஆமா, பல வருஷம் கூடதான் அழகா கலரா இருக்கு. விதை இல்லாத பப்பாளி பழத்தை சாப்பிட கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது உனக்கு தெரியாதா?
5: அப்படியா, உன்னை பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உன்னை காயா சாப்பிட்ட என்ன பயன்?
4: என்ன காயா சாப்பிட்டா என்கிட்ட இருக்கக்கூடிய பப்பை நின்ற நொதி செரிமானத்தை மேம்படுத்தி குடலில் உள்ள வீக்கத்தை குறைக்கிறது. மேலும் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தியது.
5: இவ்வளவு பயன் இருக்கா? உன்னோட பழத்துல என்ன சத்துருக்கு?
4: என்னோட பழத்துல இதயத்திற்கு நன்மை செய்ய ஆன்டி ஆக்சிடன்ட்கள் மற்றும் பொட்டாசியம் நிறைந்துள்ளது.
5: சரி சரி, உன்னோட இலையில என்ன பயன்?
4: இப்ப எல்லா இடத்துலயும் என்ன காய்ச்சல் பரவு தெரியுமா?
5: ஆமா தெரியுமே, டெங்கு காய்ச்சல் தானே.
4: என்னோட இலையின் சாறு டெங்கு போன்ற நோய்களின் போது ரத்த தட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க பெரிதும் உதவும்.
5: ஒன்ன தொட்டா கையெல்லாம் பால் ஒட்டுமே, அதுல ஏதாவது பயன் இருக்கா?
4: பருக்கள் மற்றும் காயங்களை குணப்படுத்த பப்பாளி மரப்பால் பெரிதும் உதவும்.
5: இனி உங்ககிட்ட இருக்கிறது வேறு தண்டு தான், அந்த வேறுனால ஏதாவது பயன் இருக்கா?
4: என்னோட வேறு சிறுநீரக கற்களை கரைக்கும். மேலும் மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்துவதில் கூட மருந்தாக பயன்படும். ஆனா எல்லாவற்றையும் அளவோடு பயன்படுத்த வேண்டும்.
5: உங்ககிட்ட இவ்வளவு பயன் இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. நீ கவலைப்படாத, நான் உன்னை பத்தி எல்லார்கிட்டயும் எடுத்து சொல்றேன். பாய்
4: பாய்.
1: நாங்களும் சொல்றப்பா, இனிமே எந்த கண்டாலும் பப்பாளி செடியே விட மாட்டோம். பப்பாளி மரத்துல இவ்வளவு பயன்களா அப்படின்னு நாங்களும் நல்லாவே தெரிஞ்சுட்டோம். வாங்க, உங்க பேர் என்னடா?
2: மகிஷ்மா.
1: மகிஷ்மா என்ன படிக்கிறதா?
2: 4th ஸ்டாண்டர்ட்.
1: என்ன சொல்ல போறீங்க?
2: பாட்டு பாட போறேன்.
1: பாடுங்க.
2: வீட்டுக்கு

ஒரு மரம் வளர்ப்போம், மரம் வளர்த்து மழை பெறுவோம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்.

0: மாத்திட்டேதான் இருக்கோம் நானுங்க. வாடகண்ணா உங்க பேர் என்னமா?
1: கர்ஷிகா.
0: எந்த கிளாஸ் மா?
1: 4th ஸ்டாண்டர்ட்.
0: என்ன சொல்ல போறீங்க இப்போ?
1: கபடிய பத்தி. நமது தமிழ்நாட்டின் மாநில விளையாட்டாகிய கபடி பற்றி சில வார்த்தைகள் கூற விரும்புகிறேன். கபடி தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றாக உள்ளது. இவ்விளையாட்டு இரு அணிகளுக்கு இடையே நிகழும். ஒவ்வொரு அணிகள் 7 பேர் இருப்பர். ஒரு வீரர் கபடி கபடி என்று ஆடிக்கொண்டே நடுக்கோட்டை தொட்டு எதிரணியின் பகுதிக்கு சென்று விளையாடுவார். கபடி தமிழ்நாட்டின் மிகவும் பழமையான மற்றும் பாரம்பரியமான வீர விளையாட்டு ஆகும். கபடி சிறந்த உடல் பயிற்சியாகவும் வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கும் விளையாட்டாகும். ஏறு தழுதலுக்கு தயாராகவும் தமிழர்கள் செய்யும் பயிற்சியே கபடி ஆகும். கபடி விளையாட்டில் பல ஆண்டுகளாக நம் நாடு உலக சாம்பியன் பட்டம் பெற்று வருவது நமக்கெல்லாம் பெருமையாகும். கபடி விளையாட்டினால் உடல் உறுதி, மன உறுதி இரண்டையும் பெற முடியும். நன்றி, வணக்கம்.
0: கபடி விளையாட்டை பத்தி ரொம்பவே நல்லா சொன்னாங்க இல்லையா? குட்டி பாப்பா பேர் என்னடா?
2: ராகவி.
0: ராகவி என்ன படிக்கிறீங்க?
2: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
0: அப்படியா? சரி பாப்பா, என்ன பண்ண போறீங்கடா?
2: பாட்டு பாடுங்க.
0: பாடுங்க கேட்போம்.

0: ஆசை ஆசையா இருக்கிறதே, இது போல் பேசிடவே, பாசு பூமனை பொழிகிறதே, இதயங்கள் நனைகிடவே அப்படின்னு இதுவரைக்கும் சங்கீத வேகமாய் சந்தோஷ சாரையாய் இறைவணக்கம் திருக்குறள் பாடல் புத்தகம் பேசுகிறேன். புதையல் கதை பழமொழிகளும் அதன் அர்த்தங்களும் ஆத்து கூடி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் பப்பாளியின் பயன்கள் அப்படின்னு அசத்திட்டாங்க. ஈத்தாமரை புதூர் அரசு தொடக்கப்படி மாணவர் செல்வங்கள் இந்த நிகழ்ச்சியை காட்டணிகளில் சிறப்பாக உலாவர செய்த இறை அருளுக்கும் நிகழ்ச்சியை நல்லவண்ணம் ஏற்பாடு செய்ததென்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துட்டு நாம சந்தோஷமா நிலையம் திரும்பலாம். நன்றி, வணக்கம்.
1: பேசுங்க மக்களை பேசுங்க நிகழ்ச்சியில் இன்று ஈத்தாமொழி புதூர் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கிய சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி கேட்டீர்கள். பள்ளி வளாகத்திலிருந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நமது நிலைய அறிவிப்பாளர்கள் ஒய் கிருபா கணேஷ், எஸ் தங்கலட்சுமி, ஜனார்த்தனன்.

0: 11:34 இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களை ஆரம்பமாவது குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. டெய்லி நம்ம வாழ்க்கையில எத்தனையோ பேரை சந்திக்கிறோம், சொல்ல போனா எவ்வளவோ பேசுறோம். வேலை பார்க்குற இடத்துல நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னு எல்லார்கிட்டையுமே பேசுறோம் இல்லையா? ஆனா இவங்க எல்லார்கிட்டையும் பேசுற நேர அளவு வந்து ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் பதில் வரும். இப்போ வந்து இதுல முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா குடும்ப உறுப்பினர்கள். ஆமாங்க, நம்ம குழந்தைங்க, வயதானவங்க, இப்படி அம்மா அப்பா, கணவன் மனைவி, சகோதரங்கள், இப்படி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா உறவினர்களாக. இப்ப இருக்கும்போது டெய்லி நம்ம வந்து இவங்ககிட்ட எல்லாம் பேசுறோமோ அப்படிங்கு கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயமா இருக்கு. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நம்ம டெய்லி பேசலன்னா கூட தப்பு அப்படின்லாம் சொல்லிட முடியாது இல்லையா? நிச்சயமா. ஆனா எத்தனை வேலைப்பழு இருந்தாலும் சரிதான், நம்ம வீட்டுல இருக்கிற உறவினர்கள் கிட்ட நிச்சயமா நம்ம பேசித்தான் ஆகணும். அதுவும் நிதானமா அன்பா பேசித்தான் ஆகணும் இல்லையா? தற்போதைய சூழல்ல இந்த உரையாடல்கள் வந்து குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு இப்ப வீட்டு குடும்பத்தில் உரையாடலின் அவசியம் குறித்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்க அழையுங்கள். 2602402 அலைபேசி எண் 8903257039. சரி, நம்ம நிகழ்ச்சியோட முதல் அழைப்பாளர் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம், குமரி பண்பலையுடன். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம் சொல்றது யாரு?
1: வணக்கம் மேடம், நான் அருமுகன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: ஓகேங்க சார், சொல்லுங்க சார். அதாவது குடும்பத்துல உரையாடலின் அவசியம் அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்கோம் இல்லையா, உங்களோட கருத்து என்ன
1: மேடம்? அதாவது குடும்பத்துல வந்து உரையாடலின் முக்கியத்துவம்னா, பொதுவா வந்து மனுஷன் வந்து அவசியம் இல்லாம பேசாம இருக்கிறது நல்லது.
0: பேசவே கூடாதுன்னு சொல்றீங்களா?
1: அது அவசியம்,
0: தேவைக்கு பேசணும் அப்படிதானே?
1: பேசினா பிரச்சனைகளும் வம்புகளும் வரும். அதனால வந்து பேச குறை செயலை செய், அதனால பேசி பேசினா வந்து பிரச்சனைகள் தான் வரும்.
0: சரிங்க சார், உங்களோட கருத்து சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றி.
1: மாதவி வந்து உரையாடுறாங்க, அவங்க வந்து உரையாடலே தவறுதலா புரிஞ்சுட்டாங்க.
0: சரிங்க சார், தேவைக்கு உரையாடணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமை நன்றிங்க சார்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: இப்போ குழந்தைங்க வந்து ஸ்கூல் முடிச்சு வர்றாங்க இல்லையா? இப்ப முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா வீட்டுல உள்ள பெண்களாகட்டும் அதிக

0: வேலைக்கு போகாமல் இருக்கும்போது அந்த குழந்தை வீட்டிலேருந்து ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகிட்ட அன்பாட்டு என்ன நடந்துச்சு நிறைய விஷயங்கள் ஒரு பேசுகிற ஒரு சந்தர்ப்பம் இருந்துச்சு இல்லையா. இப்போ நான் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பேச்சு அந்த உரையாடல் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டு தான் வருது. நிச்சயமாக நம்ம வந்து அந்த குழந்தைகிட்ட அந்த டைம் இவ்வளோ நேரம் நம்ம குழந்தைகிட்ட சில டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு இருக்கு. அந்த குழந்தை வந்து எதிர்பார்க்கல. இந்த பிறந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். குடும்பத்தில் உரையாடலின் அவசியம் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு குமரி பண்புடன் நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் வணக்கம்.
1: ஹலோ
0: வணக்கம்
1: மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலம் நலமரியாவல். உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: தூரங்காடு முத்துவாசாரி குமரி மாவட்டம்.
0: ஓகே சார், சொல்லுங்க சார்.
1: குடும்பத்துல உரையாடுவது வந்து மிக மிக முக்கியம். பேரம் பேட்டியில் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே பிள்ளைகள் அப்படியே இறங்கி கூட்டு போன உடனே பிள்ளைகிட்ட கேட்பேன், என்ன பழங்களா படிச்சிருக்க உடனே விளையாடணும் சொல்லுவாங்க. அங்கே கூட்டி எல்லாம் சேர்ந்து உரையாடல
0: வாழ்த்துக்கள் சார். இப்போ இந்த நேர் சொன்ன மாதிரி நம்ம இப்ப ஸ்கூல்ல இருந்து இப்போ குழந்தைய வேன்ல இருந்து எடுத்துட்டு போகும்போது அம்மா தாத்தா பாட்டின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போதே அந்த குழந்தைங்க நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்களுக்கு சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த ஸ்கூல்ல நடந்த நிறைய விஷயங்களை வந்து கடக்கடன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கேட்கறதுக்கு எவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் இல்லையா. சரி, நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் வணக்கம். வணக்கம்
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
5: பிரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
6: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்
7: உழவருக்கு ஒரு சிந்தனை, நாட்டுக்கோழி வளர்ப்பு, கீழகிருஷ்ணன் புதூர், எஸ் ஜாய் அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி, வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மீனவர்களுக்கான அடையாள அட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
6: கேட்க தவறாதீர் நேர்கள்.

0: நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 11:40 ஆயிடுச்சுங்க. நம்ம குமரி பண்பலையுடன் நேரில் நிகழ்ச்சியில குடும்பத்தில் உரையாடலின் அவசியம் என்ன அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம நிகழ்ச்சியில அடுத்த வரும் நேயர் என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் குமரி பண்பலையுடன்.
1: வணக்கம். நாகர்கோவில் மந்திரமத்து பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், உங்களோட கருத்து.
1: பேசுறது வந்து ரொம்ப அவசியமான உத்தமமான ஒன்று பாருங்க. ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துல வந்து கிசாதி வாயுள்ள ஊமை நீ சொந்தம் என்ன பந்தம் என்ன சொன்னால் ஆறுமா.
0: வீட்டிலேயே பேசக்கூடாதுன்னு சொல்றீங்களா?
1: என்னங்க
0: வீட்டிலேயே பேசக்கூடாது அப்படின்னு சொல்றீங்களா? நம்ம குடும்பத்துல
1: ஓடிந்திருக்குதே குடும்பங்கள். ஆனா வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் முகம் பார்த்து பேசி விவாதம் பண்றதுதானே ஆரோக்கியமானது. ஆனா அதுல உள்ள சூழ்நிலை வந்து இப்ப ரொம்ப கம்மியாயிட்டுதான் வருது. ஏன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரும்போது வந்து அந்த உதட்டுக்கு மேல பிளாஸ்டர் போட சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டு வருது.
0: உங்க கருத்தை சொல்லிருக்கீங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்றபடி நன்றிங்கய்யா.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: தடைகளை தாண்டி புது

0: வாழ்க்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 11:44 கேட்டுட்டே இருக்கீங்க. இது குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி குடும்பத்தில் உரையாடலின் அவசியம் அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்கோம். நேர்கள் அவங்கவுங்க கருத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த நேயர் யாரு? வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், பேர் சொல்லுங்க.
4: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுகுடி இருப்பு கண்ணரகமன்மா.
3: சொல்லுங்க சார்.
4: குடும்பத்தின் உரையாடுகளின் அவசியம் உண்மையை ஒரு அருமையான தலைப்பு, இன்றைய காலகட்டத்தில் ஏற்ற தலைப்பு. அது ஒரு வாசகர் செய்திகள் உரையாடுதல் ரொம்ப குறைஞ்சு போச்சு. காரணம், பொருளாதார இட்டுவதிலே முன்னணியிலே உட்கார்ந்து இருக்கிறதுனால நாம வந்து இந்த வீடுகள்ல உரையாடுறத ரொம்ப குறைச்சிட்டோம். ஆனா அதை குறைக்க கூடாதுமா. வீட்டுல என்ன நடக்குது, பிள்ளைகள் என்ன காலேஜுக்கு போனியா, ஸ்கூலுக்கு போனியா, அங்க என்ன நடந்தது, நம்ம பிள்ளைகள்ட்ட பைய மாதிரி அது மாதிரி கேட்கணும். என்ன நடந்தது, என்ன ஏழு
3: உரையாடு
4: பைய மாதிரி வெளியே போயிட்டு வரும்போது எங்க போயிட்டு வந்த, என்ன ஏழுங்கிறத கேட்டாச்சு வந்துமானா, அவனுக்கு ஒரு சின்ன பய உணர்வு இருக்கும். நம்மளை கேட்க அப்பா இருக்காங்க அப்படிங்கிற
3: சரியில்லாதனால கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருந்தாங்க. நமக்கு தெளிவா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்க முடியல.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: நிகழ்த்ததாக ஒரு திரைப்பட பாடலுக்கு பிறகு இணைவோம். சர்வம் தாளமயம் திரைப்பட பாடல் ஏ ஆர் ரகுமான் இசையில் ஹரிச்சரன் அர்ஜுன் சந்தி பாடியது மதன் கர்கின் வரிகளில்.

0: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: phone 233-066.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444-249-648-5-8. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444-249-648-5-8. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

0: வட்டார வானொலி நட்பான வானொலி நம்முடைய போதும் கதை பேசும் வானொலி. இது உங்கள் குமரி FM 101 ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 11:53 நிமிடம். குமரி பண்பலை நேரில் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். அடுத்த நேரலை நிகழ்ச்சியாக நமது பண்பலையில் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே இருக்கு. இது தோழியருக்கான நேரலை நிகழ்ச்சி. தோழியரை இன்றைக்கு பேசக்கூடிய தலைப்பு வாழ்வின் திருப்பு முனையாய் அமைந்த தருணம். இப்ப ஒரே ருட்டீன்ல அப்படியே போயிட்டே இருக்கும், ஒவ்வொரு நாட்களுமே அதே மாதிரியே போயிட்டே இருக்கும். அப்படி போயிட்டே இருக்க சமயத்துல ஏதோ ஒரு டைம் வந்து நமக்கு வாழ்க்கையில கொஞ்சம் முன்னேற்றமான ஒரு விஷயமா இருந்திருக்கும், ஏதோ ஒரு தருணம், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த மாதிரி விஷயம் தான் எங்ககிட்ட பகிர்ந்துக்க போறீங்க. வாழ்வின் திருப்பு முனையாய் அமைந்த தருணம் அப்படிங்கிற டைட்டில் இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில நிகழ்ச்சியில் இணைய அழையுங்கள். 2602-4902-9072 இணைப்பெண்ணாக 0465-2 அலைபேசி 8903-2-5703-9. நம்ம இன்னைக்கு வந்து குமரி பண்பலையுடன் நிகழ்ச்சியில வந்து குடும்பத்தில் உரையாடலின் அவசியம் அப்படிங்கிற இடையெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு வீட்டில் வந்து முதியவர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு எல்லா இதுவும் பாக்குறீங்க, எல்லா பராமரிப்பு, எல்லாம் சாப்பிட கொடுக்கறது எல்லாமே பாக்குறீங்க. பார்த்தாலுமே அவங்க எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். அவங்க அந்த முதியவர்கள் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட யாராவது வந்து பேசணும் அப்படின்னு மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க. அந்த வீட்டில் உள்ள உறுப்பினர்கள் வந்து பேசிட்டு போற, ரொம்ப நேரம்லாம் பேச வேண்டாம், பேசிட்டு போற சின்ன சின்ன அன்பான வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியில அடுத்த நேயர் என்ன கருத்தோட வராங்க அப்படின்னு பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் சார். இன்னைக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன?
1: குடும்பத்தில்
0: உரையாடலின் அவசியம் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இல்லையா?
1: குடும்பத்துல உரையாடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பாக இருந்தா மாதிரிதான் உறவு முறைகளுக்குள்ள அந்த பாண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்.
0: நிச்சயமா.
1: ஆமா, என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா, சாட்டர்டே சண்டே ஆச்சு அப்படின்னா வெளியில கூட்டிட்டு போய் அவங்க கூட டைம் அப்படிங்கறத ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதே மாதிரி தினமும் டின்னர் சாப்பிடக்கூடிய சமயம் ஒரு 8 to 8:30 நாங்க எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்துதான் சாப்பிடுவோம். அந்த கான்வர்சேஷன் பில்ட் பண்ணதுனால அந்த பாண்ட் அப்படிங்கறதும் என்னுடைய பெற்றோருடைய கிட்ட கூடுதலாக இருக்கு. அதே மாதிரி மேம், உறவுகள் அவங்களுடைய மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சு அவங்களுக்கு அதற்கு இலகுவாக அந்த சிச்சுவேஷன் ஹேர்டில் நம்ம வந்து தகர்த்தெறிஞ்சோம் அப்படின்னா அவங்களுக்கும் நமக்கும் அந்த ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கறதும் அந்த குடும்பத்துல அதிகமா வளர்வதற்கான சந்தர்ப்பம்
2: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
0: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா.
3: பெரியவளையிலிருந்து வித்யா பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, உங்களோட கருத்துக்கள் என்ன?
3: உரையாடல் என்பது மிகவும் அவசியம். குறைஞ்சிட்டே இருக்கு, ஆனா குடும்பத்துல வந்து வரக்கூடிய பிரச்சனை காரணமே நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பேசாம இருக்கனால அதை வந்து வாய்விட்டு பேசும்போதுதான் அவங்கவங்க மன கஷ்டங்கள் வெளியே வரும்போது அந்த இடத்துல நல்ல ஒரு சுகமான
0: உரையாடல் இருக்கணும். ஆனா விவாதம் கூடாது, அப்படித்தானே?
3: தடுமாற்றத்துல இருக்கோம், என்ன பண்ணனு தெரியல. நம்ம வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்குள்ள மருந்தே நம்மகிட்ட தான் இருக்கு, அதை புரிஞ்சுக்காம எங்கெல்லாமோ ஹாஸ்பிட்டலுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. நல்லபடியா பேச்சு வாங்கி இருந்தாலே பாதி நோய் தீந்து.
0: வயதானவர்கள் வந்து கொஞ்சம் பேசிட மாட்டாங்க, நம்ம கிட்ட வந்த அன்பா ரெண்டா வார்த்தைகள், அதாவது அவங்களுக்கு ஏதோ பேசணும், ஏதோ இருக்கு, இல்ல பேசுறத கேட்கவாது செய்யணும் இல்லையா? சரி, சூப்பரா பேசுனீங்க. நிகழ்ச்சி
3: நினைக்கும் போதுதான் அதை படித்து பட்டம் பெற்று உயர்ந்த நிலைக்கு இருக்கின்ற இளைய தலைமுறை வித்திட்டவர்கள் தான் பெற்ற தாய் தந்தையை கண்டிப்பா போற்றி வணங்கணும். அப்படி நினைக்கும் போது நாளை அவங்களுக்கு அந்த சூழ்நிலை வராது.
0: நன்றி.

0: நன்றி மா.
1: நன்றி மேடம்.
2: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
3: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
2: தேர்ந்தெடுத்த பூக்களை

குமரி பண்பலையுடன் நேர்லை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் நேர்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து குடும்பத்தில் உரையாடலின் அவசியம் அப்படிங்கிற டைட்டில் தான் பேசணும். நிகழ்ச்சியில வந்து எல்லாருமே நல்ல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிகழ்ச்சியில் இணைந்த நேர்களுக்கும் கேட்டு மகிழ்ந்த நேர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12 மணி. நமது பண்பலையில் இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சி நிரலாக கேட்கலாம். அதற்கு முன்பாக விளம்பரங்கள்.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
7: திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
2: நமது குமரி பண்பலை 101 இன்று இனி ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் அல்சர் குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். 12:55 திரை இசை. 1:00 செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் வாழ்வின் திருப்பு முனையாய் அமைந்த தருணம், இது தோழியருக்கான நேரலை நிகழ்ச்சி. 1:55 2:15 திரை இசை கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம், இதில் வெள்ளித்திரையில் இடம்பெறும். 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை மணி 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம். மாலை மணி 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை கேட்கலாம். 7:00 இன்னிசை நேரம், 7:10 திருவாரூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் விஜயகுமார் அவர்கள். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கீழ கிருஷ்ணன் புதூர் எஸ் ஜாய் அவர்கள். அமுத சுரபி வேளாண் உட்கட்டமைப்பு நிதி உரையாடல் இடம்பெறும். நிகழ்ச்சியில் நிறைவாக நொடிகளில் சில நுட்பங்கள். மீனவர்களுக்கான அடையாள அட்டை தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள். இரவு 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி, 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம், 8:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம் என்ற நேயர் தேர்வு செய்து அனுப்பிய பாடல்கள் இடம்பெறும். 9:15 செய்திச்சுடர், 9:30 திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம். 10:00 நாடாளுமன்ற கேள்வி நேரம், 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை காலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் இடம்பெறும். நேர்கழித்துறை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நமது குமரி பண்பலை 101 வளவர்

குமரியரே, இது உங்கள் நினைவுக்கு. அடுத்த நேரில் நிகழ்ச்சியாக நமது குமரி பண்பலை 101.1 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சி இருக்கு. வாழ்வின் திருப்பு முனையாய் அமைந்த தருணம் பற்றி பேசுங்க. பேசுறதுக்காக இப்பவுமே தயாரிச்சு வச்சுக்கோங்க. எந்த நிகழ்ச்சி சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு பயங்க. இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைய தொலைபேசுங்கள். உங்கள் நினைவிற்கு 2602-4902-9072 இணைப்பு எண் 0-4652 அலைபேசி எண் 8902-5703-9. இன்னும் சில நொடிகள் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் குமரி பண்பலை 101.

இந்த தேன் மிட்டாய் சாப்பிட்டா தித்திப்பு நம்ம குமரி பண்பில நுற்று கேட்டுட்டா மனசெல்லாம் மத்தாப்பு.

நேற்றைய பொழுது திரும்பாது, நாளைய பொழுது எதிர்பார்ப்போடு, இன்றைய பொழுது நம்மோடு, வாழ்க்கையை ரசிப்போம். குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:10:30. ஆரம்பமாவது மனம் நனையும் மதுரமழை. இது தேரில் சுவையில் சாரல் இசை. மனதிற்கு இனிமையான இதமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். மனம் நனையும் மதுரமழை நிகழ்ச்சியில்

மன எண்ணத்தை புரிந்து கொள்வது எளிதானதா? உனக்கே என்று உயிர் வார்த்த பின்னும் கண்ணாமூச்சியாட்டம் இதற்காகவும்? சந்திரபாபு பாடிய பாடல் புதையல் திரைப்படத்திற்காக. மனம் நனையும் மதுரமொழியில் முதல் பாடலாக கேட்போம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

தற்போதைய சூழல்ல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா குடல் புண் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இவன் சாப்பிட்டதுமே வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க, இல்ல நாக்குல எல்லாம் புண்ணா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொன்னதுமே பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அதாவது அல்சரா இருக்கும் செக் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோ மருத்துவ தொடர்ல வந்து அல்சர் குறித்து விளக்கம் அளிக்கிறாங்க ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். நேரிலே கேட்க தவறாதீர்கள். மனதனைய முதல்மொழியில் இணைந்துள்ளோம் குமரி பண்பலை 101. சொல்லாமல் புரிந்து கொள்வது நடக்கிற விஷயமா என்ன, நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? இவர்களின் கேள்வியும் பதிலும் கேட்க சுவாரஸ்யமாக சந்திரபாபு எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல், இசை கே வி மகாதேவன் கண்ணதாசன் வரிகளில் கடவுளை கண்டேன் திரைப்பட பாடலை மனம் நனையும் முதல்மொழியில் அடுத்த பாடலாக கேட்போம்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில்
3: உழவருக்கு ஒரு சிந்தனை, நாட்டுக்கோழி வளர்ப்பு, கீழகிருஷ்ணன் புதூர், எஸ் ஜாய் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி, வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மீனவர்களுக்கான அடையாள அட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
2: கேட்க தவறாதீர் நேயர்களே.

மனதிற்கு இனிமையும் இதமும் சேர்க்கும் பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மனம் நனையும் மதுரமொழி நிகழ்ச்சிகள். இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பான்வளை 101. நேரம் 12:22. சில பாடல்களை எத்தனை முறை கேட்டாலும் சரி எப்பவுமே திகட்டாத ஒரு வகையில் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு பாடல் தான் இது. பி.பி. ஸ்ரீனிவாஸ், பி.சுஷிலா பாடிய எதிர் நீச்சல் திரைப்பட பாடல்.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066

ஆண்டு பகல் ஒன்று பத்துக்கு ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சி இருக்கு. தலைப்பு கேட்டிருப்பீங்க, நான் கேட்காத தோழியிற்காக வாழ்வின் திருப்பு முனையாய் அமைந்த தருணம் பத்தி தான் பேச போறீங்க. இன்று பகல் ஒன்று பத்துக்கு ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில், அடுத்ததாக 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரில் நிகழ்ச்சி இருக்கு. உங்க வீட்டு மழை செல்வங்களை பேசுவீங்க. நிகழ்ச்சி இணைய தொலைபேசி எண்கள் 2602-490-7222, அலைபேசி எண் 8903-2-57039. மனதனையும் மதுரமொழியில் இணைந்துள்ளோம். குமரி பண்பலை 101, நேரம் 12:28. சில விஷயங்களை மாற்றிக்கொள்ள முடியாது என்பது இவரோட பாட்டு. என்ன சொல்கிறார் என்று கேட்போம். கண்ணதாசன் வரிகளில் கே.வி. மகாதேவன் இசையில் T.M. சவுந்தரராஜன் பாடிய குடும்பத் தலைவன் திரைப்பட பாடல் மனம் நனையும் மதுரமொழியில். அடுத்த பாடலாக கேட்போம்.

கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும்

0: பலே பலே பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
0: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1-4-4-4-6
0: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
0: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
1: கூடவே 112 அழைக்கலாம்.
0: ஆனா போதை பொருள் விக்கிறவங்கள பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1-9-3-3. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
0: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1-9-3-3 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம்

மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

எந்த சூழ்நிலையிலும் நடுவுநிலைமை தவறாமலும் மனசாட்சிக்கு நேர்மையாகவும் நடந்து கொண்டால் யாருக்கும் அச்சப்பட தேவையில்லை. இளையராஜ இசையில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய தியாகம் திரைப்பட பாடலோடு நிறைவான பாடலாக மனநிலையம் மதுரமொழியில் கேட்கலாம்.

ரத்ன இசையில் கண்ணதாசன் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய தியாகம் திரைப்பட பாடலோடு நிறைவு பெறுகிறது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னையிலிருந்து அஞ்சலாக தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் குமரி பண்பலை 101.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸத் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்கி வைக்க முயன்றார். நீட் வினாத்தால் வெளியான விவகாரம், மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதை அடுத்து அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் சிக்கிமில் சுரங்கப் பணியின்போது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து உயிரிழந்தவர்களுக்காக மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் நாட்டின் முதலாவது ஹைட்ரஜன் ரயில் இயக்கப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், விஞ்ஞானிகள், ரயில்வே பொறியாளர்களுக்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டு தெரிவித்தார். இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சாதனை என்று அவர் குறிப்பிட்டார். பின்னர் நீட் பிரச்சினையை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே எழுப்பினார். தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நாடு முழுவதிலும் 12 பெரிய துறைமுகங்கள் செயல்பட்டு வருவதாக மத்திய துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், சென்னை 800 உள்ள காமராஜர் துறைமுகம் தவிர மற்ற துறைமுகங்கள் அரசு பங்கேற்புடன் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் தனியார் மற்றும் அரசு பங்கேற்புடன் கூடிய துறைமுகங்களின் கட்டுமானத்திற்காக டெண்டர் விடப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். எந்த பெரிய துறைமுகமும் தனியார் வசம் இல்லை என்றும், கட்டுமானத்திற்கான இடம் மற்றும் வசதிகள் துறைமுக ஆணையம் மற்றும் இந்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். அரசு மற்றும் தனியார் பங்களிப்புடன் கூடிய திட்டத்தின் கீழ் சென்னை காமராஜர் துறைமுகத்தில் இரும்பு தாது போக்குவரத்திற்கு தனி முனையம் செயல்படுவதாகவும், தூத்துக்குடி துறைமுகத்தில் 3 மையங்கள் செயல்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், இதனை தெரிவித்த அவர், வங்கிக் கணக்குகளை தொடங்குவது தொடர்பாக கிராமங்களிலும் ஊரகப் பகுதிகளிலும் தொலைதூர பகுதிகளிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். 1,49,17,594 பேர் தங்களது வங்கிக் கணக்குகளை செயல்பாட்டில் வைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த வங்கிக் கணக்குகள் அனைத்தும் எந்தெந்த பகுதிகளில் செயல்படுகிறது என்பதை கண்காணிப்பதற்கு செயலி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். நாடு முழுவதிலும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தகுந்த சிகிச்சை வழங்குவதற்கு 19 மாநிலங்களில் புற்றுநோய் சிகிச்சை ஆராய்ச்சி மையங்கள் உருவாக்கப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்த அவர், பிரதமரின் ஜன் ஆரோக்கிய திட்டத்தின் கீழ் சிகிச்சைக்கான நிதியுதவியும் வழங்க

0: வழங்கப்படுவதாக கூறினார். புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுபவர்களுக்கு ஆண்டுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்தின் கீழ் 27 வகையான சிறப்பு மருத்துவத்திற்கும் 1961 சிகிச்சை முறைகளுக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். புற்றுநோய் பாதிப்பு குறித்து கண்டறிவதற்கான மருத்துவ முகாம்களும் தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் தேசிய இலவச மருத்துவ திட்டத்தில் பாம்பு கடி சிகிச்சைக்கான மருந்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக சிகிச்சை பெறுவதற்கான மருந்துகளின் பட்டியலை அரசு வெளியிட்டிருப்பதாகவும் புதிய வகை மருந்துகள் தொடர்பான ஆய்வுகள் பல்வேறு மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளம், அசாம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டு உடனடி சிகிச்சை பெற இயலாமல் அல்லது மருந்துகள் கிடைக்காமல் இருக்கும் பகுதிகள் குறித்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2030 ஆண்டிற்குள் பாம்பு கடியால் இறப்பவர்களின் எண்ணிக்கையை முற்றிலும் கட்டுப்படுத்த அரசு ஆராய்ச்சிகளை முடுக்கிவிட்டுள்ளதாக திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கு மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் மண்டல மாநாட்டின் போது சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈயுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், பரஸ்பர மரியாதை மற்றும் நலன்களின் அடிப்படையில் இரு நாடுகளும் ஒத்துழைத்து வருவதாக தெரிவித்தார். ஆசியா மட்டுமின்றி உலகளாவிய வளர்ச்சிக்கு இந்தியா சீனா உறவுகள் மேம்படுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திரமோடி, சீன அதிபர் ஷி ஜின்பிங் இடையேயான நடைபெற்ற பேச்சுவார்த்தை மூலம் தூதரக உறவுகள் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நேரடி விமான சேவை மற்றும் கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கியது வரவேற்கத்தக்கது என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். உணவு, எரிசக்தி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிலிப்பீன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்ற ஆசியான் அமைச்சர்கள் அளவிலான மாநாட்டில் உரையாற்றிய அவர், இத்துறைகளில் சவால்களை எதிர்கொள்ள ஆசியான் உறுப்பு நாடுகள் தயாராக இருப்பதாக கூறினார். இந்த ஆண்டு இந்தியா ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கிடையே கடல்சார் ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளித்துள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. கர்நாடக மாநிலம் கார்வர் கடல்பகுதியில் இந்திய விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் AP சிங் தலைமையில் இந்த விழா நடைபெற்றது. அப்போது பேசிய அவர், சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்திய கடற்படையின் பங்களிப்பை அவர் பாராட்டினார். கடல்சார் பாதுகாப்பிற்கு INS மால்வன் போன்ற போர்க்கப்பலின் பங்கு மிகவும் முக்கியமானது என்று அவர் தெரிவித்தார். கேரள மாநிலம் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட INS மால்வனின் 80% பாகங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது என்று ஏர் சீப் மார்ஷல் AP சிங் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மேற்கு கடற்படை தளத்தின் வைஸ் அட்மிரல் சஞ்சய் வாட்சிகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தேசிய மாங்கனி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மாங்கனி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: இன்றைய தினம் தேசிய மாங்கனி தினம்.

0: செய்யப்பட்டு வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 100,000 ஏக்கரில் மாங்கனி சாகுபடி செய்யப்படுகிறது. மா விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அகில இந்திய மாங்கனி கண்காட்சி ஆண்டுதோறும் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த வாரம் தொடங்கிய அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் அகில இந்திய மாங்கனி தினத்தை முன்னிட்டு சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. இந்த மாங்கனி கண்காட்சியில் மல்கோவா, செந்தூரா, பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த், மல்லிகா, பீத்தர், பெங்களூரா போன்ற 30-க்கும் மேற்பட்ட ரகங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு கூடுதல் மகசூல் பெறுவது, நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய விவசாயம் மேற்கொள்வது குறித்த சிறப்பு கருத்தரங்கு இன்று மாலை நடைபெற உள்ளது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
1: ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்செத் தெரிவித்துள்ளார். அமெரிக்க நாடாளுமன்ற குழுவின் ஆய்வுக் கூட்டத்தில் ஜனநாயக கட்சி உறுப்பினர் டிக் டர்பனின் கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். கடந்த மே மாதத்தில் ராணுவ நடவடிக்கைக்காக 800 கோடி டாலர் செலவாகியதாக அமெரிக்க அரசு தெரிவித்திருந்தது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 5-21, 21-17 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஆல்வி ஃபார்களை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்செத் தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கும் பண்பிலிருந்து
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 12:51. இனி கேட்கலாம்.
2: நலமாய் வாழ்வோம். அல்சர் குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் எஸ் சிந்தியா அவர்கள்.
3: பெப்டிக் அல்சர், அதாவது குடல்ல ஏற்படக்கூடிய புண்கள் பத்தி பாக்கலாம். இத வந்து ஆயுர்வேதத்துல அன்னதிரவ சூலம் இல்லனா பரிணாம சூலம்ங்கிற பேர்ல வகைப்படுத்துறாங்க. நமக்கு இறைப்பை அல்லது சிறு குடல் பகுதியில ஏற்படுற புண்ணுகள் வந்து பெரும்பாலும் நம்ம எடுக்கிற உணவு பழக்க வழக்கங்கள்னாலதான் உண்டாகுது. செரிமான சக்தியில ஏற்படும் சமநிலையின்மையாலையும் ஹெச் பைலோரி பாக்டீரியா என்கிற ஒரு நுண்ணுயிரினாலையும் வலி நிவாரண மாத்திரைகள் அதிகமா எடுக்கிறதுனாலையும் செரிமான கோளாறு பசி ஏற்படும் போது உணவு அருந்தாமல் இருப்பது அதிக உப்பு காரம் புளிப்பு போன்ற பதார்த்தங்களை உணவில் அதிகமாக எடுத்துக்கொள்வது மன அழுத்தம் இந்த மாதிரி காரணங்கள்னாலதான் நமக்கு அல்சர் பிரச்சனைகள் உண்டாகுது. இதனோட அறிகுறிகள்னு பார்த்தோம்னா வயிறு வலி, சாப்பிட்டாலும் வயிறு வலிக்கிறது, சாப்பாடு செரிமானம் ஆகிறப்போ வயிறு வலி உண்டாவது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஆயுர்வேதத்துல அன்னதிரவம் சூலம்னு சொல்றாங்க இந்த இறைப்பை புண்களை. உணவு உண்ணும் நேரத்திற்கு இதுக்கும் தெளிவான தொடர்பு இல்லை. இதனால் வயிற்றில் மேல் பகுதியில் இடைவிடாத எரிச்சலும் வலி ஏற்படும். வாந்தி எடுப்பதன் மூலம் இந்த வலி தற்காலிகமாக குறையும். பரிணாம சூலம், இத வந்து குறிப்பாக உணவு வயிற்றில் இருந்து வெளியேறும் போதும் செரிமானம் செயல்பாட்டின் போதும் கடுமையாக இருக்கும், கூர்மையான வலியை ஏற்படுத்தும். இது பொதுவாக விரதம் அதாவது ஃபாஸ்டிங் இருக்கிறவங்களுக்கு, பசி இருக்கிறப்போ சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கு தான் மோசமாகும். சாப்பிட்டா இந்த பரிணாம சூலம் ஓரளவுக்கு சாப்பிடுற நேரம் இந்த பரிணாம சூலத்தில இருந்து நமக்கு கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும். இந்த அல்சர் பிரச்சனைகள் இருந்து எப்படி நம்ம காத்துக்கொள்றது, என்ன மாதிரி உணவு பழக்கங்களை எடுத்துக்கிட்டா சரியாகும்னா காய்கள் பல வகைகள் நம்ம எடுத்துக்கலாம். பசிக்கிற நேரத்துல கரெக்டான நேரத்துல நம்ம உணவு உண்ணும் போதே இந்த மாதிரி பிரச்சனைகள் முற்றிலுமான நம்ம தவிர்த்து விடலாம். அதிக காரமான உணவுகள், புளிப்பு நிறைந்த உணவுகள், ஊறுகாய் இந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணும். பழங்கள் காய்கறிகளை அதிகமா உணவுல சேர்த்துக்கணும். மோர் தேன் இந்த மாதிரி பொருட்களை உணவுல சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் பால் வந்து அதிமதுர பொடியோடு சேர்ந்து காய்த்து குடித்தா புண் வந்து விரைவில் குணமாகும். நம்மளுடைய தூக்கம் வந்து சீராக இல்லாத போதும் நமக்கு இந்த மாதிரி அல்சர் பிரச்சனைகள்

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1:10. ஹாய் ஸ்நேகிதியே, நேரலை நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. தோழியரே, இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கு மட்டுமே உரித்தான நேரம். இந்த நேரத்தில் குமரி பண்பலை உங்களை எந்த வகையில் இன்றைக்கு சிந்திக்க தூண்டியிருக்கிறது என்று சொன்னால், வாழ்வில் திருப்பு முனையாக அமைந்த தருணம். வாழ்வில் திருப்பு முனை அப்படின்னு சொல்லும்போது எது திருப்பு முனை? பள்ளி குழந்தைகளாக இருக்கிற போது 10ஆம் வகுப்பு ஒரு திருப்பு முனையாக இருக்கிறது. அதற்கு அடுத்து 12ஆம் வகுப்பு, எந்த கல்லூரியை தேர்வு செய்வது, என்ன மாதிரியான வாய்ப்புகள், வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, எதிர்காலம் எதை தேர்ந்தெடுத்தால் எப்படி இருக்கும், அது ஒரு திருப்பு முனை என்று சொல்லலாம். ஆனால் இவையெல்லாம் இல்லை, ஏதோ போற போக்குல நான் போயிட்டே இருந்தேன். ஆனால் யாரோ ஒருவருடைய ஏதோ ஒரு வரிகள் என்னை, என்னுடைய வாழ்வில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது, என்னில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அதனால் நான் இன்றைக்கு இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். இப்படி பல்வேறு விதமான ஏதேனும் ஒரு அனுபவங்கள் இருக்கலாம், அல்லது எண்ணங்கள் உதயமாக இருக்கலாம், அல்லது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், அல்லது ஆசிரியர்களாக இருக்கலாம். எப்படியோ உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனை ஏற்பட்டிருக்கிற அந்த தருணத்தை உங்கள் குமரி பண்பலையோடு நீங்கள் தோழமையோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதற்காக தொடர்பு கொள்ள வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 260-2240 மற்றும் ஒரு எண் 290-7222, இணைப்பு எண் 04652, கைபேசி எண் 8903252309.

0: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும்
1: உங்களுடன் உறவாடும்
0: குமரி
1: பண்பலை 101
0: குமரி பண்பலை 101

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: நேர்களை உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி தொடங்கியாச்சு. தோழியர்களும் வந்த வண்ணமாக இருக்கிறார்கள். ஒரு பாடலோடு நாம் தொடங்கியாச்சு நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில் வருகிற தோழி எதை சொல்ல போறாங்க? ஒவ்வொருத்தருக்கு வாழ்வியில் ஒவ்வொரு விதமான திருப்பு முனைகள் இருக்கலாம். நிறைய இடங்கள்ல இல்ல, ஒரு திருப்பு முனை மட்டுமே இருக்க முடியாது. ஒரு இடத்துல இருந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். எப்படி சாலையில் பல திருப்பு முனைகள் இருக்கிறதோ, அதுபோல வாழ்விலும் பல திருப்பு முனைகள் இருக்கலாம். இந்த தோழிக்கு எங்கு திருப்பு முனை ஏற்பட்டது என்று நாம் இப்போது கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதிய நேரலை நிகழ்ச்சி. சாமித்தோப்பிலிருந்து திலகவதி அம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நாங்க வந்து எனக்கு வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை. நாங்க வந்து தங்க மாத்தியா.
1: அம்மா அம்மா அம்மா அம்மா நின்று நிதானித்து பேசலாம். அம்மா பேசுறது விட்டு விட்டு கேக்குது, இப்ப தெளிவா பேசுங்க சரியா? சொல்லுங்க.
2: நாங்க வந்து சாதாரண ஒரு தங்கம் தான் செஞ்சோம்.
1: சரி,
2: அப்ப தங்கம் செய்யாதத தங்கம் செய்யும் என்ன பழமொழிக்கு வராங்க. நாங்க அதுல இருந்து அதுல உள்ள உறுப்பினரை வச்சு ஒரு பால் உற்பத்தி கூட்டுற ஒரு தங்கம் வச்சிரும்.
1: சரி, அதாவது உங்களும் அம்மா நீங்க வந்து உங்களோட உள்ளவங்களை சேர்த்து ஒரு சங்கம் வைத்தேன்னு சொன்னீங்கல்ல, அப்படி சங்கம் வைக்கிறதுக்கு உங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை அல்லது ஒரு உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்திய அந்த தருணத்தை முதல்ல சொல்லிட்டு நம்ம சங்கத்துக்குள்ள போவோமா?
2: சரிம்மா
1: சொல்லுங்க.
2: பக்கத்து வீட்டுல ஒரு பெரியவர் இருக்காரு.
1: சரி,
2: அவருக்கு உலகம் மட்டும் தெரியும், அகதேசம் உள்ள ஆட்கள்.
1: சரி,
2: அப்ப அந்த ஆட்கள் இந்த சங்கத்துல சேர சொல்லுமே நாங்க ரூபாய் எல்லாம் ஏமாத்திட்டு போயிருவாங்க. ஒரு தருமே சேரையில நாங்களும் அந்த ஸ்டேஜ்ல வந்து வீட்டை விட்டு வெளியே போகாத ஆட்கள்.
1: ஓ,
2: பக்கத்து பெரியவர் சொல்லாரே அப்படின்னு சங்கத்துல.
1: சரி,
2: 44 உறுப்பினரை சேர்ந்திருந்தோம்.
1: ஓ,
2: அதுல 20 உறுப்பினர் சேர்ந்து ஒரு பால் உற்பத்தி கூட்டுற ஒரு சங்கம்.
1: சரி,
2: அதுக்கு 20 ரூபாய் சந்தா கட்டி 40 பேரு அதுல உறுப்பினர் சேர்ந்திருந்தாங்க. அதுல 11 பேரு நிர்வாகிகள்.
1: சரி,
2: அந்த நிர்வாகிகள் வந்து நான் கொஞ்சம் டப் பண்ணி எதையும் பேசுவேன், அதனால என்ன தலைவியாட்டாங்க.
1: அதாவது வீட்டுக்குள்ளே இருந்து நீங்க இந்த இதெல்லாம் உங்களுக்குள்ள அடக்கி வச்சிருந்தீங்க, பக்கத்து வீட்டுக்காரர் தான் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார் இல்லையாமா?
2: ஆமா ஆமா.
1: சரி, அப்படி ஒரு பால் உற்பத்தி சங்கத்தை வைத்து
2: பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கம் நல்ல சங்கம்னு நான் இருக்கக்கூடிய பீரியட்ல எங்களுக்கு அவார்டுத்தாங்க.
1: ஓ, சிறப்பு, பாராட்டுக்கள்.
2: மகளிர் குழு குழுக்கள் வந்து 67-68
1: சரி
2: 1997-98 அந்த ஸ்டேஜ்ல
1: சரி
2: குழுக்கள்லயும் அதுலயும் வரக்கூடிய பொறுப்பாளர்லாம் எந்த பதவியுமே நான் தேடி போகண்டா, பதவி என்ன தேடி வரும்.
1: வருகிற அளவிற்கு உங்களை நீங்கள் ஆளாக்கி கொண்டீர்கள்.
2: ஆமா, எதை கேட்டாலும் தப்பணி பதில் சொல்லுவேன். உடனே அவங்க சரிந்தம்மா நல்லா பேசுறாங்களே இவங்களே போடுவோம் அப்படின்னு 33 வருஷம் ஆச்சு நாங்க குழுக்கள் தொடங்கி.
1: சரி,
2: 33 வருஷமும் நான் தான் பொறுப்பாளர். மற்றவங்க தலைவர் செயலர் தான் மாறுவாங்க, பொருளாளர் நான் தான்.
1: அதாவது குடும்ப பொறுப்போடு சேர்த்து 33 ஆண்டுகளாக சங்கத்தின் பொறுப்புகளை வகித்து வரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் தான் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறாருன்னு சொன்னீங்க. அந்த திருப்பு முனையான தருணத்தை குமரி பண்பலையின் ஹாய் சிநேகிதி நிகழ்ச்சியோடும் பகிர்ந்து கொண்டீர்கள். கேட்பதற்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றியம்மா. அடுத்து வரக்கூடிய தோழிகளோடு நாம் பேசலாம்.

0: நன்றி அம்மா.
1: ஐயம்மா சந்தோஷம், சந்தோஷமா அவங்கள்ட்ட பேசினதே
0: நன்றி, நன்றி அம்மா, நன்றி. வணக்கம், குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
2: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? குளச்சலில் இருந்து ராஜேஸ்வரி அம்மா இன்று நின்று நிதானித்து பேசுகிறார்கள். தொடக்கம் சிறப்பு, தொடங்குங்க.
2: என்னுடைய
0: திருப்பங்கள்
2: இருக்கும் போதே அந்த பிள்ளைகளை நாங்க அரசாங்க பள்ளிக்கூடத்துலதான் படிக்க வச்சோம்.
0: இல்ல, நான் என்ன கேக்குறேன், அதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களாக இருக்கட்டும். வெற்றி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, அது உங்களுடைய வெற்றி, சரியா? அப்படி நீங்க பிள்ளைகளை ஆளாக்கணும் அப்படிங்கும் போது அதற்காக நீங்க ஒரு முயற்சி எடுத்ததோ அல்லது அந்த பிள்ளைகளுக்கு ஏதோ ஒன்னு செய்யும் போது உங்களுக்குள்ள ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஒண்ணு வந்திருக்கும்ல. ஒருவேளை திருப்பு முனைன்னு சொன்னா தெரியலையோ, டேர்னிங் பாயிண்ட் சொன்னா கரெக்டா இருக்குமோ
2: நினைக்கிறேன்.
0: சரி சொல்லுங்க. சரி, உங்களுடைய அப்பா அம்மா
2: அவங்கதான் கூட இருந்து அந்த பிள்ளைங்களுக்கும் ஒரு ஒரு துணையா இருந்து அந்த பிள்ளைங்களை வழி நடத்தி கொண்டு போனது. அதுக்கு அது கூட சாயானவள் நான்.
0: சரி,
2: அதுக்கப்புறம் என்னுடைய மாமியாரு சொல்லலாம், என்னுடைய மாமியாரு சேர்ந்து என் குடும்பத்தை இவ்வளவு தூரம் நல்ல முறையில வளர்த்தி கொண்டு வந்ததும் அந்த பிள்ளைகள் என்னுடைய சொல்பேச்சு மட்டும் இல்லம்மா, தாய் என அப்பாக்கே தாய் பேச்சு, பாட்டிக்கே பேச்சு, இந்த பாட்டிக்கே பேச்சு எல்லாம் தட்டாம அந்த பிள்ளைய வளர்ந்ததுனால அந்த பிள்ளைங்கள் இப்ப ஒவ்வொரு துறையிலும் அவங்க அவ்வளவு அவங்களுக்கு தன் கால சம்பாதிக்கிற அவங்க இருக்காங்க.
0: சரி அம்மா, சிறப்பா சொல்லிருக்கீங்க. என்னன்னா, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சிறப்பதற்கு நீங்க வந்து எந்த அளவுக்கு உறுதுணையாக நின்றிருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய திருப்பு முனையாக நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். நிகழ்ச்சியில் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. நன்றி அம்மா, நன்றி.
2: நன்றி அம்மா, நன்றி.
0: வணக்கம், குமரி பண்பலை 101 வாய்ஸ் நேகிதிய நேரலை நிகழ்ச்சி.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: நாகர்கோவில் இருந்து நவப்பிரியா பேசுறேன் மேடம்.
0: நாகர்கோவில் இருந்து யாரம்மா, நவப்பிரியாவா?
3: நாகர்கோவில்
0: நவப்பிரியாமா, சொல்லுங்க உங்கள் வாழ்வின் திருப்புமுனை.
3: முன்னாடி
0: அதாவது எங்கேயும் நீங்க போவீங்க அம்மா, ஒரு நிமிஷம், அதாவது எங்கேயுமே போகாம இருந்தேன், தைரியம் இல்ல, ஆனா எங்கேயும் இப்ப நான் போவேன். இந்த

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: மாமா, என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: திருநெல்வேலி
1: நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
2: மாமா என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: உங்களுக்கும்
6: ஒன்றில் ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தோழியர்கள் பங்கேற்று தங்களுடைய

0: அவங்க திருமணம் வேண்டாம்னு தனியா இருந்தாங்க.
1: சரி,
0: அவங்க என்ன ரொம்ப அன்பா அரவணைச்சு நாங்க பாத்துக்கலாம் ஐயோன்னு எங்க அப்பாட்டம் விட்டுட்டு போங்க நாங்க பாத்துக்கலாம்னு சொல்லி ரொம்ப தைரியம் கொடுத்தாங்க.
1: சரி,
0: அதனால அப்பாவும் தைரியமான அந்த ஒரு சின்ன சின்ன வீடுகள்
1: அந்த
0: ஒரு வீட்டுல நானும் இருந்து அந்த வேலையை
1: செய்தேன்.
0: வேலையில ஜாயின் பண்ணேன். அன்னைக்கு நான் பட்டதாரி ஆசிரியையா ஜாயின் பண்ணேன்.
1: சரி,
0: ஜாயின் பண்ணினதுனால நான் திரும்ப 37 ஆண்டுகள் அந்த கல்வி துறையில இருந்து தலைமை ஆசிரியை டிஓ எல்லாம் வந்து சிஇஓயா ரிட்டையர் ஆயிருக்கு.
1: சிறப்பு சிறப்பு.
0: அப்போ அந்த வாழ்க்கையில திருப்புமுனே நான் அந்த வேலையில ஜாயின் பண்ணது துணிச்சல் தந்தது அந்த டீச்சர்.
1: அந்த ஆசிரியருடைய பெயரை நீங்கள் இந்த தருணத்தில் தாராளமாக சொல்லலாம்.
0: சின்னத்தாய், அவங்க பெயர் சின்னத்தாய்.
1: அவர்கள் தான் உங்களுக்கு ஒரு தாயாக இருந்து உங்களையும் உங்களுடைய அப்பாவையும் அன்னைக்கு தைரியம் தந்திருக்கிறார்கள் இல்லையா?
0: அன்னைக்கு நம்ம ஜாயின் பண்ணாம இருந்தா நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டேன்.
1: இப்படி குமரி பண்பலை 101 சொல்லவும் முடிஞ்சிருக்காது இல்லையா? சரி, நன்றி அம்மா, நன்றி அம்மா, நன்றி.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-யுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
1: நேர்களை உங்கள் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேர்களை நிகழ்ச்சியில் அடுத்த தோழியார். வணக்கம் குமரி பண்பலை 101 ஹாய் சிநேகிதியே நேர்களை நிகழ்ச்சி.
4: வணக்கம்.
1: வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க?
4: சாமி
1: தோப்புல இருந்து
4: நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் எங்கேயும் தைரியமா ஒத்தக்கி விடுவாங்க. எங்க வேணாலுமே எங்க அம்மா என்னையும் கூட்டிட்டும் போவாங்க. அது எனக்கு நல்ல தைரியமா வந்து எங்க போனாலுமே எங்க அம்மா மனசுல வச்சுட்டு அப்படியே நான் எதுவுமே நல்லபடியா போற இடத்துக்கு போனா முடிச்சுட்டு வந்துருவேன்.
1: உங்க அம்மா தந்த ஊக்கம் இல்லையா, உங்களுக்குள் இருந்த தைரியத்தை உணர்ந்து உங்கள் அன்னை உங்களுக்கு ஊட்டிய ஊக்கம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க.
4: அம்மா, நான் இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்துருக்கேன்னு அதுக்கு எங்க அம்மா தான் காரணம். எங்க அம்மா தான் முக்கியம்.
1: சரி,
4: எங்க அம்மா தான் எல்லாமே.
1: சரிம்மா, நன்றி அம்மா, நன்றி.
4: நன்றி மேடம்.
5: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
6: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
5: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
6: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

0: நேரலை உங்கள் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் ஹாய் சிநேகிதியே நேரலை நிகழ்ச்சி வலம் வந்துள்ளது. நிகழ்ச்சியில் தோழியர்கள் பங்கேற்க 26020720722 7902 கைபேசியின் 8901 2 5703 1 இந்த எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்வில் திருப்பு முனையாக அமைந்த தருணத்தை பகிர்ந்து கொள்ளலாம். இப்போது இணைப்பில் ஒரு தோழி, வணக்கம். சரி, தொடர்ந்து அவரோடு நாம் பேச முடியவில்லை.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும்

டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: கொள்ளலாம்.
1: மேடம், என் வாழ்க்கையில திருப்பு முனை வந்து எங்க அப்பாவுக்கு அண்ணாதான். அப்புறம் நான் வந்து மேரேஜ் படிச்சு முடிச்சோடனே மேரேஜ் முடிச்சுட்டாங்க.
0: சரி.
1: அப்புறம் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோடனே எங்க அண்ணா எல்லாரும் என்ன அத்தன் எல்லாத்துக்கும் பேசி எனக்கு ஒரு இதை வாங்கி தந்து கண்டி என்ன படிக்க எவ்வளவு வேணாலும் படி அப்படிங்கறது எங்க அண்ணா எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணி
0: என்ன
1: படிக்கிறாங்க. அப்புறம் ஒர்க் பண்ணி அப்ப மேரேஜ் முடிஞ்ச பிறகுதான் நான் ஒர்க் பண்ணேன்.
0: நீங்க வந்து மேரேஜ் முடியும் போது எதுவரை படிச்சிருந்தீங்க? அதுக்கப்புறம் அண்ணாவுடைய அந்த ஒரு உறுதுணையோடு எதுவரை படித்தீர்கள்?
1: மேடம், மேரேஜ் முடியும் போது நான் பிஏ முடிச்சிருந்தேன் மேடம்.
0: சரி.
1: முடிச்சிருந்தேன், ஆனா ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்சம் நல்ல இதா இருந்தேன், அதனால எனக்கு வேலையும் கிடைக்க வாய்ப்பு இருந்தது, ஆனா போகல.
0: சரி.
1: முடியல. அதுக்கு பிறகு எங்க அண்ணா வந்து எங்க வீட்டுல ஹஸ்பண்ட் வீட்டுல எல்லாத்துக்கிட்ட பேசி படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் ஒர்க்கும் பண்ணேன். அதுக்கு பிறகு நான் எம்ஏ எம்பிஏ எல்லாமே முடிச்சிட்டேன்.
0: ஓ, எம்ஏ பிஎட் எம்பிஏ இதுவரை படிக்கிறதுக்கு அண்ணாவுடைய அந்த ஒரு வழிகாட்டுதல் ஆற்றுப்படுத்துதல் தான் காரணமாக இருந்திருக்கிறது.
1: ஆமா மேடம், எங்க அண்ணா இப்பவும் எனக்கு அவங்கதான் மேடம் எல்லாமே பண்ணி தாங்க. ஒரு தைரியம், எது எடுத்தாலும் பண்ணு அப்படின்னு தைரியமா அண்ணா என்ன ஊக்குவிப்பாங்க. அதுலயே நான் எல்லாம் முடிச்சுட்டு எடுத்துட்டு எனக்கு அந்த ஒரு டேர்னிங் பாயிண்டே எங்க வீட்டுல எங்க அண்ணன் மாதிரிதான்
0: அண்ணா. அதுவும் திருமணத்திற்கு பிறகு?
1: ஆமா மேடம், திருமணத்துக்கு பிறகுதான். ஏன்னா அதுக்கு முந்தைய படிப்பேன், யார்ட்டுமே கேட்க மாட்டேன். மேரேஜ் முடிஞ்ச பிறகு எனக்கு ஒரு இது வந்து எல்லாமே எங்க அண்ணன் தான் பண்ணி தந்தாங்க. இப்ப வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் எங்க அண்ணா தான் வருவாங்க.
0: சரி, ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க அம்மா. அதாவது உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக படிப்பு தான் உங்களுக்கு இருந்திருக்கு. ஒரு தனியாத தாகமாக இருந்த அந்த படிப்பை இன்னும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துட்டு போய் படிக்க வச்சு நீங்க ஒரு வேலையிலையும் வந்து பணி நிறைவு இப்ப ஆயிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? வேலையில இருந்து விடுபட்டாச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி அம்மா. அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய தருணத்தில் வந்து நிறைவான நேயராகவும் இருக்கிறீர்கள். நன்றி. நேர்களே, இதுவரை குமரி பண்பலை 101 காற்றலைகளில் வலம் வந்தது ஹாய் ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சி. இந்த நேரலையில் இன்றைக்கு வாழ்வின் திருப்பு முனையாக அமைந்த தருணத்தை குறித்து தோழியர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய அனுபவங்களை வெற்றி தருணங்களாகவும் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். பகிர்ந்து கொண்ட அத்தனை தோழிகளுக்கும் கேட்டரசு நேயர்கள் அனைவருக்கும் நேயத்தின் சார்பாக நன்றி. இன்னும் சில நொடிகளில் வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து

செய்திகள். வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கடலூர், தென்காசி, திருப்பத்தூர், ஈரோடு உள்ளிட்ட 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை எடுத்துக் கொள்ள முயன்றபோது எதிர்க்கட்சியினர் மாணாக்கரின் போராட்டம் மற்றும் நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினைகளில் குரல் எழுப்பினர். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டும் என்ற அவைத்தலைவரின் கோரிக்கைக்கு யாரும் செவி மடுக்காமல் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடியபோது நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக மத்திய அரசு விவாதத்திற்கு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர்

0: காட்டினார். காங்கிரஸ் கட்சியின் திரு கே சி வேணுகோபாலும் சமாஜ்வாடி கட்சியின் விவகாரத்தை எழுப்பினர். இதற்கு பதிலளித்த திரு ஓம் பிர்லா, விவாதத்திற்கு அரசு தயாராக இருப்பதாகவும் ஒருங்கிணைந்து விவாதத்தில் அனைவரும் பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. அவை இன்று கூடியதும் சிக்கிம் புனல்மின் கட்டமைப்பு திட்ட சுரங்க மற்றும் மாணாக்கர் போராட்டம் தொடர்பான விவகாரத்தை எழுப்பினார். அப்போது எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதமும் மாணாக்கரின் எதிர்காலத்தை பாதுகாப்பதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் பானுஸ்ரீ ஸ்வராஜ், வளர்ச்சியடைந்த பாரத பாதையை வலுப்படுத்த இளைஞர்களை கொண்ட வளர்ச்சியே திரு நரேந்திரமோடி தலைமையிலான பிஜேபி அரசின் தாரக மந்திரம் என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு தொடர்பாக 13 பேர் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் இவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் கூறினார். எதிர்கால தேர்வுகளை சிறப்பாக நடத்துவதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாணாக்கர் போராட்ட விவகாரத்தில் பேச்சுவார்த்தைக்கு அரசு தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணாக்கரின் போராட்டத்திற்கு உரிய தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்படுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மக்களின் உணர்வுகளையும் மாணாக்கரின் உணர்வுகளையும் மத்திய அரசு மதிப்பதன் அவசியத்தை அவர் எடுத்துரைத்தார். காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி டெல்லியில் நேற்று கைது செய்யப்பட்டதற்கு அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். நீட் ஒழிப்புதான் தாவேக அரசின் நிலைப்பாடு என மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினையில் மாணாக்கர் போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றும், ஆனால் மக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் சாலைகளில் போராட்டம் நடத்தக்கூடாது என்றும் குறிப்பிட்டார். நீட் தேர்விற்கு எதிராக உரிய அனுமதி பெற்று மாணவர்கள் அறவழியில் போராடுவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். இந்தியா சீனா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பின் அவசியம் குறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தினிடையே சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியை சந்தித்து பேசிய அவர், பரஸ்பர நலம், எல்லைப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டுதல், நேரடி விமான சேவைகளை தொடங்குதல், விசா நடைமுறைகளில் மாற்றங்கள், எல்லை வர்த்தகம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து கலந்து ஆலோசித்தார். உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட இந்திய கடற்படையின் INS மால்வான் நீர்மூழ்கி தடுப்பு போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இன்று இணைக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் கர்வார் கடற்படை தளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் ஏ சிங், நாட்டின் சுயசார்பு பாதை பயணத்தின் எடுத்துக்காட்டாக INS மால்வான் திகழ்கிறது என்றார். கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதில் இப்போர்க்கப்பல் இன்றியமையா பணியாற்றும் என்றும் கூறினார். கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் 80% உள்நாட்டு உபகரணங்கள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்களுடன் INS மால்வான் வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கடலூர், தென்காசி, திருப்பத்தூர், ஈரோடு, மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, கோவை, தஞ்சை, திருவாரூர், விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தலா 10 படுக்கை வசதியுடன் தனியார் வங்கி பங்களிப்புடன் இவை செயல்பாட்டிற்கு வந்துள்ளதாக கூறினார். மாநிலத்தில் டெங்கு பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார்.
2: அரசு டெங்கு பரவலை தடுக்கிறதுக்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துட்டு தான் இருக்கோம். கொசு ஒழிப்பு பணியாளர்கள் நகர்ப்புறங்கள்லயும் கிராமப்புறங்கள்லயும் அவங்க பணியை செஞ்சிட்டு இருக்காங்க. மக்கள் உங்க வீட்டு பகுதியில தண்ணீர் தேங்கி இருந்ததுன்னா அதை நீங்களும் கண்டறிஞ்சு அரசோட முயற்சிக்கு நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறோம். கொசு உற்பத்தியை நம்ம தடுத்தாதான் அந்த டெங்கு ஒழிப்பை நம்ம வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். அதனால மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்.

0: தமிழக காவல்துறையில் பணியிட மாற்றங்கள் செய்து மாநில அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதன்படி சென்னை ஊர்காவல் படையின் துணை காவல்துறை இயக்குநராக திருச்சி ஆயுதப்படை துணை தலைமை இயக்குநர் விஜயலட்சுமி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சென்னை மேற்கு சரக லஞ்ச ஊழல் தடுப்பு காவல்துறை கண்காணிப்பாளராக சென்னை சிஐடி பிரிவு மத்திய மண்டல காவல்துறை கண்காணிப்பாளர் டி சண்முகப்பிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆர் சிவபிரசாத் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும், தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அபிஷேக் குப்தா சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ராமேஸ்வரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் பி ஆர் மீரா சென்னை கணினி மையத்தின் துணை கண்காணிப்பாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் அதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்திற்கு ஜூன் ஜூலை மாதங்களுக்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய நிலுவை நீரை விடுவிக்க இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுய கணக்கெடுப்பு உதவி மையம் இன்று செயல்பாட்டிற்கு வந்தது. இக்கணக்கெடுப்பு தொடர்பான பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு தீர்வு காணும் வகையில் உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 சுய கணக்கெடுப்பு ஐடியை சரிபார்க்க உதவும் வகையில் சுய கணக்கெடுப்பு உதவி மையம் செல்ஃபி பாயிண்ட் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான கையெழுத்து இயக்கம் முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு மகாஜன் துவக்கி வைத்தார். சுய கணக்கெடுப்பு பதிவேற்றம் செய்வதன் மூலமாக கணக்கெடுப்பாளர்கள் சுய கணக்கெடுப்பு செய்த குடும்பங்களின் சுய கணக்கெடுப்பு ஐடியை சேகரித்து அவருடைய தரவை சரிபார்ப்பதற்கும் இந்த உதவி மையம் பயனுள்ளதாக இருக்கும். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடி பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இரண்டாவது நாளாக இது சார்ந்த ஆய்வுப் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: திருவாரூர் மாவட்டத்தில் விவசாயிகள் குறுவை சாகுபடி பணிகளை செய்து வருகின்றனர். பயிர்களை காப்பீடு செய்து கொள்வதற்கு ஜூலை 31 இறுதி நாளாக அறிவிக்கப்பட்டுள்ள போதும் கடைசி தினம் வரை காத்திருக்காமல் உடனடியாக பயிர் காப்பீடு செய்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்டத்தில் நடைபெறும் குறுவை சாகுபடி பணிகளை மாவட்ட கணிப்பாய்வு அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிய இருவரும் அதிகாரிகளுடன் இரண்டாவது தினமாக இன்றும் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார்.
0: ராமநாதபுரம் அருள்மிகு கோதண்ட ராமசுவாமி திருக்கோவிலில் ஆனி பிரமோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்றில் இந்தோனேஷியாவின் ஃபர்ஹானை 21-17, 5-21, 21-17 என்ற செட்களில் அவர் வென்றார். மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து உன்னதி ஹூடாவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தால் கசிவு தொடர்பான விவாதத்திற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் தென்காசி உள்ளிட்ட 11 மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் தீவிர கண்காணிப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் புதுதில்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு ஆயுஷ் ஷெட்டி முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1:56. திரை இசையில் அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் சித்ராவின் குரல்.

திரு இசையில் முதலாவதாக வரும் பாடல் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து ஹரிஸ் ராகவேந்திரா குரலில் இசை ஸ்ரீகாந்த் தேவா.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
2: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
1: போன் 233-066.

0: மற்றும்
1: நாகர்கோவில்.
2: நேர்களே, நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது உங்கள் அபிமானகுமரி பண்பலை 101 தித்திக்கும் திரை இசை பாடல்கள். விஜய் ஆண்டனி இசையில் ஹரிஷ் ராகவேந்திரா, சாய் சரண், காதலில் விழுந்தேன்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: நேர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

இப்போது ஆகாஷ் வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0444249864458. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

0: கேட்டபாடலில் பெற்ற திரைப்படம் கரகாட்டக்காரன்.
1: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
2: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
1: சனிக்கிழமை
2: தோறும் காலை 10:02
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்றிரவு 7:25 உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கீழகிருஷ்ணன்புதூர் எஸ் ஜாய் அவர்கள். அமுது சுரபி இதில் வேளாண் உட்கட்டமைப்பு நிதி உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள் வரிசையில் மீனவர்களுக்கான அடையாள அட்டை தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள். மறவாதீர்கள், இன்று இரவு 7:25 உங்கள் குமரி பண்பலை 101 உழவர் உலகம்.

0: பூமியில்
1: பலே பலே பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
0: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல. போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
0: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1446
2: குறிச்சுக்கிட்டப்பா.
0: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
0: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
0: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
0: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

எச்சரிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலை நிலவியது. பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தேவலா ஆகிய இடங்களில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. மதுரை விமான நிலையத்தில் அதிகபட்சமாக 40.4 டிகிரி செல்சியஸும்

கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்தபட்சமாக 22.6 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 26 தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை உள்தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்தும், தமிழகத்தின் பிற பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பை ஒட்டியும் நிலவக்கூடும். கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு வலுவிழந்த காற்றழுத்த தாழ்வுப்பாதை தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவி வருகிறது. இதன் காரணமாக இன்று தொடங்கி இம்மாதம் 24 தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். இம்மாதம் 25 தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யலாம். தமிழகத்தின் பிற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிகளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யலாம். அதிகளவு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவாக 31.2 டிகிரி செல்சியஸும், குறைந்த அளவாக 25.3 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: வா கிருத்திகா, என்ன அதிசயம், என்ன பாக்க வந்திருக்க நீ?
1: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்ல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிட்டு இருக்கு?
0: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிட்டு இருக்கு.
1: அப்படியா?
0: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா, ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
1: உண்மைதான், எங்க ஈவி பில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
0: அது மட்டும் இல்ல,
1: வேற என்ன?
0: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
1: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு! ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு, லைட்டு, டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இதுவரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
0: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
1: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நானும் மாறப்போறேன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 3 மணி. ஆகாஷ்வாணி மத்தியலை 770 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒளிமணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை பிற்பகல் 3 மணி வரையிலும் மக்களவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நீட் வினாத்தால் வெளியானது தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக

0: நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணவர்களின் போராட்டத்திற்கு தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்குவது தொடர்பான கோரிக்கை குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவெடுக்க உள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னை எழும்பூரில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் நீர் மேலாண்மைக்கான தனி செயல் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சிவபிரசாத்தும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அபிஷேக் குப்தாவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கைக்கு இதுவரை 3,750 கோடி டாலர் செலவிடப்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் திரு பீட் ஹெக்ஸே தெரிவித்துள்ளார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:03. தேநீர் நேரம். இன்றைய தேநீர் நேரத்தில் வலம் வருவது வெள்ளித்திரை. வெள்ளித்திரையில் விரிந்த நட்சத்திரங்களில் கண்ணை கவரும் கவிமிகு நட்சத்திர வரிசையில் தனித்து நிற்பவர் டைரக்டர் ஸ்ரீதர். முதலில் நிராகரிக்கப்படுகிற மனிதர்கள் தங்கள் திறமையை வைராக்கியத்தால் கூர்தீட்டி முயற்சியை மூச்சாக்கி முன்னேறி முதலிடத்தை பிடிக்கிற வரலாறு இன்று நேற்றல்ல, காலம் காலமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. டைரக்டர் ஸ்ரீதரும் இந்த பட்டியலில் இடம் பிடித்தவர்தான்.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

குமரி பண்பலை 101 இன்றைய வெள்ளித்திரையில் மின்னும் நட்சத்திரமாய் இயக்குனர் ஸ்ரீதரின் நினைவலைகள். கதாநாயகர்கள் வேகமாக ஓடி தொட்டுக் கொண்டிருந்த திரைப்படத்தின் வெற்றிக் கொட்டை அவர்களை விட வேகமாக ஓடி தொட்ட முதல் இயக்குனர் ஸ்ரீதர். டைட்டில் கார்டில் கதாநாயகன் பெயர் காட்டப்படும்போது கரவொலிகள் காதை பிளக்கும். கரவொலிகள் விசில் சத்தங்கள் வெண்ணை தொடும். தமிழ் சினிமாவின் எழுதப்பட்ட வரலாறு இது. பின்னாளில் இந்த வரலாற்றை மாற்றினார் ஸ்ரீதர். ஒரு இயக்குனரின் பெயர் டைட்டில் கார்டில் வரும்போது கரவொலிகள் பாராட்டு உரைகளாக எழுந்து ஒரு எழுதப்படாத வரலாறு முதன் முதலாக அரங்கேறியது ஸ்ரீதரின் இயக்கத்தில்.

0: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்கநகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.

நேர்களின் கொண்டிருந்து கொண்டிருப்பது உங்கள் அபிமானகுமரி பண்பலை 101 வலம் வந்து கொண்டிருப்பது வெள்ளித்திரையில். இன்றைய வெள்ளித்திரையில் மீண்டும் நட்சத்திரமாய் இயக்குநர் சிகரம் சி ஸ்ரீதர். திரையுலகத்தை கால் நூற்றாண்டுகளுக்கும் மேலாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஸ்ரீதர் 1933 அப்போதைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகத்திற்கு அருகே உள்ள சித்தாமூர் கிராமத்தில் ஸ்ரீதர கிருஷ்ணன் என்ற இயற்பெயருடன் பிறந்தார். பள்ளிப்பருவத்திலேயே கலைத்தாகம் கொண்ட ஸ்ரீதர் நாடகங்கள் எழுத தொடங்கினார். தாகம் தணியவில்லை. 17 நிலையில் தான் எழுதிய கதை ஒன்றை எடுத்துக்கொண்டு வாய்ப்பு தேடி ஒரு பெரிய சினிமா நிறுவனத்தில் நுழைந்தவர் அங்கிருந்த ஒருவரிடம் தன் சட்டைப்பையில் வைத்திருந்த கதையை கொடுக்க அவரோ சின்ன பையனாக இருந்த ஸ்ரீதரை நிராகரித்து அனுப்பிவிடுகிறார். ஏமாற்றத்திலும் அவமானத்திலும் நிலை தடுமாறிய ஸ்ரீதர் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற தடம் மாறாமல் தொடர்ந்து முயன்றார். அப்போது நிராகரிக்கப்பட்ட ஸ்ரீதரின் கதை பின்னாளில் நாடகமாய் நடத்தப்பட்டு வெற்றி பெற்று பின்பு சினிமாவுக்காகவும் தயாரிக்கப்பட்டது. இந்தியில் தயாரிப்பதற்காக அதே கதையை அதிக விலை கொடுத்து வாங்கியது ஸ்ரீதரின் கதையை முதலில் நிராகரித்த அந்த நிறுவனம்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: ஓம் சாந்தி. பாரதத்தின் புகழ்பெற்ற 12 ஜோதிலிங்க தரிசனம் காண அன்புடன் அழைக்கிறோம். இடம் காசி விஸ்வநாதர் சிவன் கோயில், மேல சங்கரன்குழி, கன்னியாகுமரி மாவட்டம். துவக்க விழா 24 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அனுமதி இலவசம். அமைப்பாளர்கள் பிரம்மகுமாரிகள்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

குமரி பண்பலை 101 இன்றைய வெள்ளித்துறையில் இயக்குனர் ஸ்ரீதர். கலையுலகில் ஒரு அலையைப் போல எழுந்த ஸ்ரீதரால் தமிழ் திரையுலகம் வேறு ஒரு பாதையில் பயணம் செய்ய ஆரம்பித்தது. அந்த பாதையில் காதல் இருந்தது, கவிதை சுரந்தது, பூக்கள் சிரித்தது, பூகம்பம் வெடித்தது, மயிலிறகு வருடியது, மனதையெல்லாம் திருடியது, கல்யாணப் பரிசு, வெற்றியைத் தொடர்ந்து போலீஸ்காரன் மகள், நெஞ்சம் மறப்பதில்லை, நெஞ்சில் ஓர் ஆலயம், நெஞ்சிருக்கும் வரை, சுமைதாங்கி, ஊட்டி வரை உறவு என ஸ்ரீதரின் இயக்கத்தில் வெளிவந்த படங்களெல்லாம் விஸ்வரூப வெற்றி பெற்றன.

1959 வெளியான கல்யாண பரிசு தமிழ் சினிமாவின் ஒரு மைல்கல்லாக உருவெடுத்தது. செந்தமிழ் வசனங்கள், நீண்ட உரையாடல்கள், நிலையான ஒரு புள்ளி ஒளிப்பதிவு போன்றவற்றை மாற்றி எல்லா தரப்பினரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எளிய வார்த்தைகள், குறுகிய வசனங்கள் என வணிக ரீதியாக மிகப்பெரிய வெற்றி பெற்று மக்கள் மத்தியில் பரவலாக பேசப்பட்டது. 25 வாரங்களுக்கும்

0: அடி கண்ணாத்தா பொன்னாத்தா செல்லாத்தா எல்லாம் வாங்கடி.
1: என்னடி எங்க வரணும்?
2: அக்கா, திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன்.
1: ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
2: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
1: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
2: வா வா, சீக்கிரம் போகலாம்.
3: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
4: பார்ட்டி வேணும், முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம். ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம். பீட்சா பார்ட்டி ஏ

0: சரி கார்டையும் பின்னையும் கொடு.
1: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
0: பை கேர்ள்ஸ், எங்க போற கேக்லியா? நோ ஷேரிங்.
1: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

நேர்களே, இது உங்கள் அபிமான குமரி பண்பலை 101 வெள்ளித்திரை. இன்றைய வெள்ளித்திரையில் மின்னும் நட்சத்திரமாய் இயக்குனர் ஸ்ரீதர். தமிழ் சினிமாவின் எல்லைகளை விரிவடையச் செய்த பேரலையாம் டைரக்டர் ஸ்ரீதர் 60களில் தமிழ் சினிமாவுக்கு புதுரத்தம் பாய்ச்சினார். நெஞ்சில் ஓர் ஆலயம் தமிழில் விலை போகுமா, வெற்றி இடையுமா என்ற சந்தேகத்தோடு பலர் பார்த்தபோது சவாலாக கொண்டு தமிழில் மட்டுமல்ல தில்லிக் மந்திர் என்று ஹிந்தியிலும் சூப்பர் ஹிட்டாக்கி சாதனை படைத்தார். 30 ஆண்டுகளுக்கும் மேலாக திரையுலகில் ஆதிக்கம் செலுத்திய டைரக்டர் ஸ்ரீதர் பல முன்னணி கலைஞர்களை உருவாக்கிய பெருமைக்கு உரியவர். நெஞ்சில் ஓர் ஆலயம் இந்தியாவில் வெளியான படங்களில் சிறந்த 10 படங்கள் என தேர்வு செய்யப்பட்டால் அதில் நெஞ்சில் ஓர் ஆலயமும் நிச்சயமாக இடம்பெறும். எண்ணற்ற நினைவுகளை சுமந்து எப்போதும் நிறைமாத கற்பிணி போல் கனக்கும் நெஞ்சத்திற்குதான் எத்தனை வலிகள், அதை சொல்ல ஏது மொழிகள். ஆனால் ஸ்ரீதர் அந்த வலிகளை தன் மொழியில் சொல்லியிருப்பார். நெஞ்சில் ஓர் ஆலயத்தில் நெஞ்சை உருக்கும் படங்களை கொடுத்த ஸ்ரீதரால் காதலிக்க நேரமில்லை என்ற காமெடி படத்தையும் தர முடிந்தது.

0: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
2: மாஷா பர்னிச்சர்லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி.
4: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெறச் செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

நேர்களை நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது உங்கள் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 இன்றைய வெள்ளித்திரையில் மின்னும் நட்சத்திரமாய் இயக்குனர் ஸ்ரீதர். நினைத்ததை எட்டும் வரை அமைதியடையாமல் ஓயாமல் உழைக்கும் தன்மை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள்தான் வெற்றிக்கனியை தொட முடியும். அந்த நாட்களில் புகழ்பெற்ற திரைப்பட வசனகர்த்தாவான இளங்கோவன் வசனத்தால் ஈர்க்கப்பட்டு திரையுலகம் வந்த ஸ்ரீதர கிருஷ்ணன் என்கிற ஸ்ரீதர் 1963 சித்தூராணி என்ற திரைப்படத்திற்கு வசனகர்த்தா இளங்கோவன் அவர்களோடு இணைந்து கதை வசனம் எழுத வாய்ப்பு பெற்றார். இயக்குநர் ஸ்ரீதர் தனது தொடக்க காலத்தில் எதிர்பாராதது மாமன் மகள், அமரதீபம், மாதர்குல மாணிக்கம், யார் பையன், எங்கள் வீட்டு மகாலட்சுமி, உத்தமபுத்திரன் போன்ற பல திரைப்படங்களுக்கு வசனகர்த்தாவாகவும் பணிபுரிந்திருக்கிறாா்.

0: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
0: போன் 233-066.
2: ஏரல், திருச்செந்தூர், தூத்துக்குடி, சென்னை, திருநெல்வேலி.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில்
6: உழவருக்கு ஒரு சிந்தனை. நாட்டுக்கோழி வளர்ப்பு கீழகிருஷ்ணன் புதூர், எஸ் ஜாய் அவர்களுடன் நேர்முகம், அமுத சுரபி, வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மீனவர்களுக்கான அடையாள அட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
5: கேட்க தவறாதீர் நேயர்களே.
7: ஓயாத கடலையாய் ஒலித்துக் கொண்டிருக்கும் உங்கள் குமரி பண்பலை 101 காற்றலைகளில் கலந்து வருவது வெள்ளித்திரையில் இயக்குநர் ஸ்ரீதரின் நினைவலைகள். டைரக்ஷன் பக்கம் ரசிகர்களின் கவனங்களை திருப்பி வேறொரு டைமென்ஷனில் காட்டிய இயக்குநர் ஸ்ரீதரின் படம் இப்படித்தான் இருக்கும் என்று கோடு கிழித்து எந்த வட்டத்திற்குள்ளும் அடைத்துவிட முடியாதபடி புதுமைகளை புகுத்தியவர். புதுமுகங்களையும் அறிமுகம் செய்து திரைத்துறையில் அவர்களை தனித்துவம் பெற செய்த பெருமை இவருக்கு உண்டு. இவரின் சிவந்தமன் இன்னொரு பிரம்மாண்டம். பட்டத்து ராணியும் ஒரு ராஜாராணியின் பாட்டும் இயக்குநர் ஸ்ரீதரின் பரிச்சார்த்த முயற்சிகள்தாம். வெளிநாட்டில் அதிக அளவில் படமாக்கப்பட்ட திரைப்பட

படமும் இது. ஆகச்சிறந்த நடிகரும் புதுமை இயக்குநரும் ஒன்றிணைந்து அதிகம் பயணப்பட்டிராத புதிய பாதையில் கைகோர்த்தபோது கிடைத்த கேளிக்கை காவியம் சிவந்தமன். சமூக படங்களில் பிரம்மாண்டம் எங்கிருந்துதான் தொடங்கியது.

0: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்க்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
1: இன்றைய SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
2: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.

வெளித்துறையில் மேலும் நட்சத்திரமாய் வலம் வந்து கொண்டிருப்பவர் இயக்குநர் ஸ்ரீதர். நீண்ட சொர்க்கம், கலைக்கோவில், கொடிமலர் என ஸ்ரீதரின் படப்பட்டியில் நீண்டு தமிழ் சினிமாவை எப்போதும் ஆளும். 1970களிலும் கவிததும்பும் கலைக்கரமாய் நடம்புரிந்த இயக்குநர் ஸ்ரீதர் பொருளிறந்த பல படங்கள் படைத்திருந்தாலும் பொருளாதாரம் கைவிட்டு கலங்கி நின்றவரை மீனவ நண்பனாய் வந்து மீட்டெடுத்தது உரிமைக்குரல். காட்சியமைப்பிலும் கேமரா கோணங்களிலும் புதுமைகளை புகுத்தி இவரின் படங்கள் தாம் இவருக்கு பின்னால் வந்த பல இயக்குநர்களுக்கு படங்களாக அமைந்தன.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். கலைத்தாயின் கவனத்தால் ஈர்க்கப்பட்ட இவர் கலைத்தாய்க்கு செய்த சேவை கண்டு களிப்புற்று கண்கள் இவர் மீது கவனம் கொண்டு இவர் இயக்கிய படங்கள் மீது ஆர்வம் கொண்டனர். இதுவே இவரின் வெற்றி. கலையுலகின் மீது காதல் வயப்பட்ட ஸ்ரீதர் என்ற கலைத்தோணி பல கலைஞர்களுக்கு ஏணி.

குமரி பண்பலை நூற்று ஒன்றின் இன்றைய வெள்ளித்திரையில் இயக்குநர் ஸ்ரீதரின் நினைவலைகளை கேட்டு மகிழ்ந்தோம். பலமந்த பாடல்கள், இடம்பெற்ற திரைப்படங்கள், தேன்நிலவு, கல்யாண பரிசு, நெஞ்சில் ஓர் ஆலயம், காதலிக்க நேரமில்லை, ஊட்டி வரை உறவு, அவளுக்கென்று ஒரு மனம், சிவந்தமன், உரிமைக்குரல், தென்றலே என்னை தொடு. இத்துடன் இன்றைய தேதி நேரம் நிறைவு பெற்றது. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு ஆர் ஸ்ரீ சுப்பலட்சுமி. இன்னும் சில நொடிகளில் வருவது 4 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் வினாத்தால் வெளியானது தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணவர்களின் போராட்டத்திற்கு தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கல்யாண் பானர்ஜி மகளிருக்கு எதிராக கூறிய விமர்சனத்தை கண்டித்து மழைக்கால

கூட்டத்தொடர் முழுமைக்கும் தற்காலிக பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதற்கான தீர்மானம் மக்களவையில் ஒருமனதாக நிறைவேறியது. ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்குவது தொடர்பான கோரிக்கை குறித்து முதலமைச்சர் விரைவில் முடிவெடுக்க உள்ளதாக மாநில அமைச்சர் திரு விஜய பாலாஜி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னை எழும்பூரில் உள்ள மேல்நிலைப் பள்ளியில் நீர் மேலாண்மைக்கான தனி செயல் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சிவபிரசாத்தும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அபிஷேக் குப்தாவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 4:03. இந்நேரத்தில் நாம் கேட்கலாம்.
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் அடல் புஜல் யோஜனா பற்றி தெரிந்து கொள்வோம். அடல் புஜல் யோஜனா நிலையான நிலத்தடி நீர் மேலாண்மையை இலக்காக கொண்டுள்ளது. முக்கியமாக உள்ளூர் சமூகங்கள் பங்குதாரர்களின் தீவிர ஈடுபாட்டுடன் நிலத்தடி நீர் ஆதாரங்களின் நீண்டகால நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகளால் ஒதுக்கப்படும் நிதி நியாயமான முறையில் செலவிடுவதை உறுதி செய்கிறது. நிலத்தடி நீர் மேலாண்மைக்கான நிறுவன கட்டமைப்பை வலுப்படுத்தும் முக்கிய நோக்கத்துடன் இந்த திட்டம் ஒரு முன்னோடியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இருந்து வரும் பிரச்சினையான நிலத்தடி நீர் குறைபாடு என்ற சிக்கலை போக்குவதற்கு இந்திய அரசாங்கம் 2018 உலக வங்கியின் நிதி ஒப்புதலை பெற்று 2019 டிசம்பர் மாதத்தில் இந்த அடல் புஜல் யோஜனாவை அறிமுகப்படுத்தியது. இந்த திட்டமானது ஜல்ஜீவன் இயக்கத்தின் கீழ் தொடங்கப்பட்டது. அடல் புஜல் திட்டம் இந்தியாவில் நிலத்தடி நீர் பயன்பாடு மற்றும் பாதுகாப்பு தொடர்பானது. நிலத்தடி நீர் ஆதாரங்களை மீட்டெடுப்பதற்கும் நிலத்தடி நீர் வளங்கள் சுரண்டப்படுவதை தடுப்பதற்கும் உள்ளூர் மட்டத்தில் மக்களின் ஈடுபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் இந்த திட்டத்தின் நோக்கம். இந்த திட்டம் தற்போது ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்த திட்டத்திற்கான நிதியில் ஒரு பாதி செலவை மத்திய அரசு ஏற்றுக்கொள்கிறது. மற்ற பாதியை உலக வங்கி கடனாக அளித்துள்ளது. சமூக பங்கேற்பை ஊக்குவிக்கும் வகையில் நிலத்தடி நீர் மேலாண்மை இலக்குகளை அடைவதற்கான ஊக்கத்தொகையாக கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் மாநிலங்களுக்கு 50% பணத்தை வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. ஹரியானா, குஜராத், கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் தண்ணீர் பற்றாக்குறை உள்ள சுமார் 8,000 மேற்பட்ட கிராம பஞ்சாயத்துகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆபத்தான விகிதத்தில் நிலத்தடி நீர் குறைந்து வருவது தொடர்பான மத்திய நிலத்தடி நீர் வாரிய அறிக்கையின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு மத்திய அரசு அடல் புஜல் யோஜனாவை விரைவாக செயல்படுத்தி வருகிறது. நாட்டின் முன்னுரிமை பகுதிகள் கண்டறியப்பட்டு அங்கே மக்கள் பங்களிப்போடு இந்த நிலத்தடி நீர் மேலாண்மை திட்டம் அமல்படுத்தப்படுகிறது. இந்தியாவின் நீர் அமைப்புகள் 2 வகையாக உள்ளன. வண்டல் மற்றும் கடினமான பாறைகள் கொண்ட நீர்நிலைகள். இந்த திட்டத்தின் கீழ் முன்னுரிமை பகுதிகளாக குஜராத், ஹரியானா, கர்நாடகா, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசம் மாநிலங்கள் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த மாநிலங்களில் நிலத்தடி நீர் அதிகமாக சுரண்டப்பட்டு அங்கே நீர் ஆதாரம் வெகுவாக குறைந்துவிட்ட காரணத்தினால் அங்கே மக்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் நிலத்தடி நீர் மேலாண்மை தொடர்பான திறன் வளர்ப்பு நிகழ்ச்சிகளும் நடத்தப்படுகின்றன. இதன் மூலம் சமுதாய அளவில் பெரும் மாற்றத்தை கொண்டுவர இயலும் என்று திடமாக நம்பப்படுகிறது. அடல் புஜல் யோஜனா திட்டம் நிலையான நிலத்தடி நீர் மேலாண்மையை உறுதி செய்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் இணைந்துள்ள மாநிலங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் நிதி மானியமாக வழங்கப்படுகிறது. நிலையான நிலத்தடி நீர் மேலாண்மை தொடர்பான 4 முக்கிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவே இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது. நீர் மேலாண்மைக்கான நிறுவன கட்டமைப்புகளை உருவாக்குதல், நிலத்தடி நீர்மட்டத்தை மேம்படுத்துதல்,

பயன்பாட்டு செயல்திறனை மேம்படுத்துதல் மற்றும் நிலத்தடி நீர் மேலாண்மையை வளர்க்க சமூகம் சார்ந்த நிறுவனங்களை வலுப்படுத்துதல் உள்ளிட்டவை இந்த திட்டத்தின் நோக்கமாகும். பெரிய அணைகள் மற்றும் புதிய பெரிய அளவிலான நீர்ப்பாசன அமைப்புகளின் கட்டுமானம், தொழிற்சாலை கழிவுநீர் சேகரிப்பு, சுத்திகரிப்பு மற்றும் நிலத்தடி நீரை ரீசார்ஜ் செய்ய பயன்படுத்துதல், சுற்றுச்சூழலுக்கு பாதகம் ஏற்படுத்தாத செயல்பாடு

0: பாதகம் ஏற்படுத்தாத செயல்பாடுகள் போன்ற அடிப்படையில் இந்த திட்டத்திற்கு முதலீடுகளும் வரவேற்கப்படுகின்றன. இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் அடல் புஜல் யோஜனா பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
2: பழமொழியும் புதிய சிந்தனையும் வழங்குகிறார் செம்பொன் விலை கவிஞர் எம் சத்யநேசன் அவர்கள்.
3: நேயர் அனைவருக்கும் வணக்கம். 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் என்பது இன்னொரு பழமொழி. இன்று இந்தியா போன்ற வளரும் நாடுகளுக்கு எழுந்துள்ள மாபெரும் சவால் என்னவென்றால் மக்கள் தொகை பெருக்கம். இந்தியாவில் மக்கள் தொகை பெருக்கம் என்பதை விட மக்கள் தொகை வெடிப்பு என்றால் மிகையாகாது. 140 கோடிக்கு மேல் மக்கள் தொகையை கொண்ட இந்தியா அனைவருக்கும் கல்வி, உறைவிடம், சுகாதாரம், வேலைவாய்ப்பு, உணவு என்று திணறிக் கொண்டிருக்கிறது. நாட்டின் வளர்ச்சியை மக்கள் தொகை பெருக்கம் விழுங்கி விடுகிறது. அமெரிக்கா போன்ற நாடுகளை எடுத்துக்கொண்டால் நாட்டின் பரப்பளவு அதிகம், மக்கள் தொகை குறைவு. நாட்டின் வளத்தை மக்களுக்கு பகிர்ந்தளித்த பின் எஞ்சியதை அயல் நாடுகளுக்கு விற்று செல்வத்தை குவிக்கின்றார்கள். மக்கள் தொகை பெருக்கத்தால் வறுமை மக்களை வாட்டி எடுக்கிறது. வறுமை கோட்டிற்கு கீழ் மக்கள் வாழ்கின்றார்கள் என்பதை விட வறுமை கோடு மக்களின் வயிற்றில் வரையப்பட்டிருக்கிறது என்றால் மிகையாகாது. சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு மேல் கடந்தும் நாட்டின் அடிப்படை கட்டமைப்பு, போக்குவரத்து, மின்சாரம், குடிநீர், மருத்துவம், கல்வி, உணவு போன்ற இன்றியமையா தேவைகளை மக்களுக்கு செய்து கொடுக்க முடியவில்லை. இதற்கு காரணம் மக்கள் தொகை பெருக்கம்தான். இதை கருத்தில் கொண்டே நம் முன்னோர்கள் மக்கள் தொகை பெருக்கத்தின் அபாயத்தை மக்களுக்கு உணர்த்த கூறிய பழமொழிதான் 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். இப்புழமொழியை சிலர் திரித்து 5 பெண் பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் என்று கூறுகின்றவர்களும் உண்டு. ஆணோ பெண்ணோ எவராயினும் அளவுக்கு மீறி குழந்தைகள் உள்ள குடும்பம் வறுமை அடைவது உறுதி. புராணகால குசேலரை இதற்கு எடுத்துக்காட்டு. சில குடும்பங்களில் அடுத்தடுத்து பெண் குழந்தைகள் பிறந்தால் பெண் சிசு கொலை நிகழ்வதை நாடறியும், நாமும் அறிவோம். நம் நாடு விடுதலை அடைந்த பிறகு விவசாயம், தொழில், கல்வி, கட்டுமானம், வேலைவாய்ப்பு, தொழில்நுட்பம் போன்றவற்றை வளர்த்து கொண்ட அளவுக்கு குடும்பத்தை சிறுமையாக்கி வளர்த்து கொள்ளும் விழிப்புணர்வு வரவில்லை. மக்களும் அளவான குடும்பத்திற்கு வழிவகுக்காமல் ஆண்டவன் தந்தது என்று ஆறுதல் பட்டுக் கொள்கின்றார்கள். 30 கோடி முகமுடையாள் உயிர் முயன்புற ஒன்றுடையாள் என்று பாடினார் கவிஞர். நாம் 30 கோடியை முயன்று 140 கோடியாக்கிவிட்டோம். நெல்லென்றும் வரகென்றும் கரும்பென்றும் கம்பென்றும் கனியென்றும் பெருக்கிவிடாமல் சிட்டென்றும் சிமுளென்றும் முத்தென்றும் வீடுகளில் பெருக்கிவிட்டோம். விளைவு ஏழ்மையில் பிறந்து ஏழ்மையில் வாழ்ந்து ஏழ்மையில் மடிய வேண்டதாயிற்று. இன்று அரசு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை விரைவுபடுத்தி மக்களிடையே விழிப்புணர்வை உண்டாக்கி வருகிறது. இதற்கு தலைகீழ் சிவப்பு முக்கோண சின்னம் அடையாளமாக கூடப்படுகிறது. இதன் ஒவ்வொரு முக்கோணமும் அரசு, ஆடவர், ஆரணங்கு என்னும் 3 சாராரை குறிக்கும். இதில் 1 சாரார் தவறினாலும் இத்திட்டம் வெற்றி பெறாது. அப்படி தவறினால் ஆபத்து என்பதை உணர்ப்பதற்காகவே சிவப்பு நிறம் தீட்டப்பட்டுள்ளது. மேற்கூறிய கருத்தை வலியுறுத்தவே கவிஞர் முடியரசன் கூறுகின்றார், செல்வெளியில் இடர்பாட்டை முன்னுணர்த்த சிவப்பு நிற விளக்கொன்று வைத்தார் போல இல்வாழில் இடர்பாட்டை முன்னிறுத்த இருப்பதுதான் முக்கோண செவ்விளக்கு. நல்வழியில் நடந்து செல்ல நினைவோர் அந்த நயம் பயக்கும் ஒளி விளக்கை துணையாக கொள்வர். செல்வெளியை கேளாரோல் விளக்கிருந்தும் தோண்டுகுழி வீழ்ந்தழியும் மூடராவார் என்று கூறுகின்றார். மேற்கூறிய கருத்துக்களை எல்லாம் நாம் தொலைநோக்கு பார்வையில் கண்ட நம் முன்னோர் கூறிய பழமொழிதான் 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் என்பது. நேயர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன்.

0: இதுவரை கேட்டது பழமொழியும் புதிய சிந்தனையும். வழங்கியவர் செம்பொன் விளை கவிஞர் எம். சத்யநேசன் அவர்கள்.
1: கண்களுக்கு வானவில் ஏழு வண்ணங்களைப் போல நம் காதுகளுக்கு வசீகரத்தை அளித்தருவது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்பொழுது 4:12:15. இப்பொழுது நாம் கேட்கலாம் நாளெல்லாம் கேட்டாலும் சலிக்காத திரை இசை பாடல்கள். மான்சர் படத்திற்காக சித் ஸ்ரீராம் குரலில், ஜஸ்டின் பிரபாகரன் இசையில், கார்த்திக் நேகா வரிகளில்,

0: கலப்படக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

பண்பலை நூற்றோட நேர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி திரை இசை. நேரம் இப்பொழுது 4:23:30. இந்நேரத்தில் ஹாரிஸ் ராஜாவின் இசையில், ஹாரிஸ் ராஜ் இசையில் பென்னி தயாள், ஹரிச்சரண், சைந்தரி சின்மயி குழுவினரின் குரல்களில், பா விஜயின் வரிகளில் கேட்கலாம் அயன் படப்பாடல்.

நேயர்கள் இதுவரை திரை இசை கேட்டீர்கள். இனி நாம் கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு.

0: बेटा, क्या मैं जान सकती हूँ कि आखिर तुमने इस पपी में ऐसा क्या देखा कि तुमने इसको ही चुना, वो भी इतनी कीमत देकर? आखिर क्यों बेटा?
1: आप पूछते हैं क्यों? ये देखिए मैडम, ये देखिए।
2: यूजीन नीचे झुका और उसने धीरे धीरे अपनी पैंट ऊपर उठाई। दुकानदार ने देखा यूजीन का बायां पांव घुटने से कटा हुआ था, नीचे का आधा पैर कृत्रिम था, वहां धातु का पांव लगा हुआ था जिसके सहारे वो थोड़ा मुश्किल से लेकिन बिना सहारे के चल सकता था।
0: अरे बेटा, ये
1: जी मैडम, आधा पैर नहीं है मेरा। अब बताएं मेरी क्या कीमत है आप जैसे लोगों के बीच? मैं भी इस पपी की तरह कूद नहीं सकता, दौड़ नहीं सकता, तो हो गया ना मैं भी बेकार बोझ।
0: अरे नहीं नहीं बेटा, कैसी बातें करते हो, वो तो मैं बस
1: मैं भी मौका मिलते ही सबसे खुलना मिलना चाहता हूँ, लेकिन शायद मेरी ये कटी टांग ने मुझे सबके बराबर नहीं होने दिया। और 5 साल की उम्र से जानता हूँ मेरे साथ कोई नहीं खेलता, ये सब मैं जानता हूँ, ये सब मुझे पता है
0: बेटा।
1: इसलिए मुझे लगता है कि ये पपी मुझे मेरी कटी टांग से नहीं पहचानेगा, मुझे मेरी दोस्ती और मेरे प्यार से पहचानेगा। मैं नहीं चाहता ये अभी से मेरी तरह आजादी को, प्यार को तरसे। आज से, अभी से ये मेरा हुआ। आजा मेरा दोस्त, आजा।
0: यूजीन बेटा, इस पपी को तुमसे बेहतर भला कौन समझेगा, और शायद ये किसी और के साथ उतना प्यार भी ना पा सके जो इसका अधिकार है। इसे तुम्हें सौंपकर मैं भी निश्चिंत रहूंगी। ये लो, ये अब तुम्हारा हुआ। लो।
1: आजा।
3: श्रोताओ, अभी आपने सुना कार्यक्रम मेरा प्यारा दोस्त, और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अजीत को
4: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए। नमस्कार।
5: उमंग उमंग उमंग उमंग
6: நேயர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு. இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
7: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 ஆண்டிற்குள் உருவாக்குவதற்கு சுகாதாரத்துறையில் வெற்றி காண வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் வினாத்தால் வெளியானது தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு அறவே அகற்றப்படுவதே மாணவர்களின் போராட்டத்திற்கு தீர்வு என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். நீர்மூழ்கி கப்பலை தாக்கும் திறன் கொண்ட INS மால்வன் போர்க்கப்பல் இந்திய கடற்படையுடன் இன்று இணைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 1,91,33,704 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு விநியோகிக்கப்படும் வேட்டி சேலைகள் தயார் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் மாவட்ட தொழில் மையங்கள் மூலம் 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி

0: கீர்த்தனா தெரிவித்துள்ளார். அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு சிவபிரசாத்தும் சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு அபிஷேக் குப்தாவும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தஞ்சாவூரில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது ஆதார் சேவை மையம் இன்று தொடங்கப்பட்டது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 5:03. காலச்சக்கர ஓட்டத்தை கையடக்க வடிவில் வழங்க முடியுமா? அதுவும் 60 நிமிட துகள்களில். அப்படி என்றால் அதுதான் இந்நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம்.

காலச்சக்கர கடிகாரம் 1962 சுழல்கிறது. காளையின் கழுத்தில் கிடக்கும் மணிகள் குலுங்க மாட்டு வண்டி குலுங்கி குலுங்கி சாலையில் செல்லும் அழகே அழகு. வண்டியை ஓட்டுவதோ கட்டழகு பாவை. பாடலை பாடும் குரலோ என்றும் நம் இதயத்தை விட்டு நீங்காத ஆனந்த ரீங்காரம் அது. காலமெல்லாம் இந்த குரல் உலகு உள்ளவரே. காற்றலைகளில் நம் எண்ண ஓட்டங்களில் அதுதான் பாசம், பாடலின் படம். எஸ் ஜானகி குரலில், கண்ணதாசனின் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கேட்கலாம் இந்த பாடலை.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

முலைச்சரம் தொடர்கிறது. சாலமோன் ஞானத்தில் ஒரு பிள்ளைக்கு இரு அன்னையர் உரிமை கொண்டாட மன்னனின் ஞானத்தால் பெற்றவளே குழந்தை பெற்றுக்கொண்டது வரலாறு. மைவிழி கொண்ட மங்கையர் இருவர், அவர் எனக்கே சொந்தம் என்று இளைமறை காயாக ஆண்டவனை போற்றி பாடுவது போல, குழந்தை கண்ணனிடம் விவாதத்தை எடுத்து வைத்துவது போல மற்றொரு குழந்தையிடம் வாதிடுவது நல்ல ரசம் இந்த பாடலில் கேட்கலாம். பி. சுஷிலா எல்.ஆர். ஈஸ்வரி குரல்களில், வி. குமார் இசையில், வாலியின் வரிகளில், இரு கோடுகள் பட பாடல்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: முல்லைச்சரத்தில் காலச்சக்கர கடிகாரம் 1979 சுழல்கிறது. நிலையத்தில் வரவரும் நேரம் 5:16. மனப்பாடம் செய்தால்தான் சிலருக்கு வசனங்கள் அடுக்கடுக்காக வரும். ஆனால் விழிகளை பார்த்த அந்த ஒரு நொடி அத்தனையும் மறந்து போனது. எப்படி இயல்பாக டூயட் பாடுவது? வெள்ளந்தியாய் வெகுளியாய் வார்த்தைகளை சிந்தும் இளைஞன் அவன். ரசனையான வரிகள், கண்கள் காணாமலே பாடல் காட்சி மனதில் வரும். காட்சி அமைப்பு, எழுத்து வடிவம் அப்படி இந்த பாடலில். கேட்கலாம், எந்த படத்தின் பாடல் அது?

0: ஜெயிட்ட அந்த பாடலை பாடியவர் மலேசிய வாசுதேவன். பாடலின் படம் கல்யாணராமன். இப்பாடலுக்கு வரிகள் பஞ்சு அருணாச்சலம், இசை இளையராஜா.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகும்ப முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
1: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
2: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
0: நேரடிந்திருக்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். மாங்கனி என்ற மங்கை சிரித்தது, வெள்ளிக்காசுகளை வாரி இறைத்தது போன்ற கலீர் ஓசை. இது இலக்கிய புன்னகையில். நீ சிரிக்கும் அழகோ எனக்கு அனைத்து ஏழிசை ராகங்களை மீட்டியது போன்ற இனிமை. இசையால் அழகா இல்லை உன் புன்னகையால் அழகா? என்னுள்ளே விவாத மேடை அரங்கேறுவதை நீ அறிவாயா? வாலியின் குரல்களில் வி குமார், இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில் நாடகமே உலகம் பட பாடல்.

முல்லைச்சரத்தில் காலச்சக்கர கடிகாரம் 86 சுழல்கிறது. உன்னிடம் இனிமையான ஒரு வாசகத்தை கேட்க வந்தேன். ஆனால் நீ கேட்டதோ என்னிடம் காதலியாசகம். அந்த நொடி மனம் லேசாகி காற்றில் மிதக்கிறேன் மகிழ்ச்சியால். வான வீதியில் ஊஞ்சல் கட்டி ஆடும் மனம்

என் போல் உனக்கும் இருக்க வேண்டும் என்று யாசிக்கிறேன். முடிந்த அளவு பாடலில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய வரிகள் இந்த பாடலே. மனிதனின் மறுபக்கம் படத்திற்காக சித்ரா குரலில் வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவின் இசையிலேயே.

0: ஆகாஷ்வாணி குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 மணிக்கு உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை. நாட்டுக்கோழி வளர்ப்பு கீழகிருஷ்ணன் புதூர், எஸ் ஜாய் அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி, வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மீனவர்களுக்கான அடையாள அட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள் வழங்கும் தகவல்.

0: ஆகியன ஒலிபரப்பாகும்.
1: கேட்க தவறாதீர் நேயர்களே.
2: நேயர்கள் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம் நிலையத்தில் நேரம் இப்பொழுது 5:33. காலச்சக்கர கடிகாரம் 87 சொல்கிறது, சிந்தனை வருவது இதயத்திலா மூளையிலா? அது அப்படியே இருக்கட்டும். வாய் திறந்து சொல்ல துடிக்கிறேன், வார்த்தை வர மறுக்கிறது, இதயத்தின் லப்தப் வேகம் எகிரி குதிக்கிறது. அப்படியானால் எண்ண ஓட்டம் உள்ளம் சம்பந்தப்பட்டதா? புரியவில்லை. கண்டுபிடித்தால் சொல்லுங்கள். காணும் காட்சியில்தான் இதையும் பறிப்போகிறது. வளர்ச்சிக்கு ஏற்ற டானிக் கண்கள் தானோ? பாடலை கேளுங்கள், இவை அனைத்திற்கும் விளக்கம் கிடைக்கும்.

சமுத்திரத்தாயின் சபதம் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடல் அது. இப்பாடலுக்கு இசைய வரிகள் டி ராஜேந்தர். முல்லைச்சாரத்தில் காலச்சக்கர கடிகாரம் 88 சுழல்கிறது. பாண்டியன் தேவியின் கூந்தலுக்கு வாசமுண்டா என்ற விவாதத்தில் சிவனுக்கும் நக்கீரனுக்கும் நடந்த விவாதத்தில் நக்கீரர் பொற்றாமரையானது திருவிளையாடலில். இயற்கையான சுகந்தம் அது, மனம் விரும்பும் ஒன்று. மழைச்சாரலில் மண் வாசனை மனதை ரசிக்க செய்யும். இயல்பிலேயே இதமான மெல்லிய சுகந்தம் மலர்களை விட யாரிடம் உண்டு சொல்லுங்கள். கேள்விப்பதில் உங்களுக்கே

கேட்ட அந்த பாட்டை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா. பாடியின் படம் கொடி பறக்குது. இப்பாடலுக்கு வரிகள் வைரமுத்து, இசை ஹம்சலேகா. காலச்சக்கர கடிகாரம் 93 சுழல்கிறது. நிலையத்தில் நேரம் 5:44. இலக்கண இலக்கியம் தெரிந்து வாழ வேண்டும். தமிழில் உள்ள வளமான அழகை ரசிக்க வரிகள் சரளமாக புரண்டு விழுகின்றன. மின்னல் கீற்றாய் இசை, குரலும் அப்படியே தேனாய் பாய்கிறது. ஒவ்வொருவரும் தன் கடமையை மிக நேர்த்தியாய் செய்த கலவை இந்த பாடலில். ரொமாண்டிக் சாங் என்றாலும் புதுமை இந்த பாடலில். வாலியின் வரிகளில், இளையராஜாவின் இசையில், ஸ்வர்ணலதாவின் குரலில் கேட்கலாம் வள்ளிப்பட பாடல்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல. ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திடுச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
4: நேர்காணலிற்கு நிகழ்ச்சியின் முல்லைச்சரம் அனுமதியில் இன்று வரை திரையிசைச்சரம். கலச்சக்கர கடிகாரம் 2008. எப்பவுமே அம்மாவின் அன்பு உள்ளங்கை நல்லிக்கை போல அழகாக தெரியும். ஆனால் அப்பா எல்லாத்தையும் பொக்கிஷமா பூட்டி வச்சிருப்பார். அவருக்கு அதை வெளிக்காட்ட தெரியாது. அப்படி அப்பா மனசை திறந்து பார்க்கிற மாதிரி ஒரு சக்தி இருந்தா அவர் தன்னோட செல்ல பொண்ணை எப்படியெல்லாம் மனசுல கோயில் கட்டி பல்லாக்கு தூக்கி ராணி மாதிரி வச்சிருக்காருன்னு தெரியுமா? கேளுங்க இந்த பாடல்ல வைரமுத்து.

நீ என்ன செய்தாலும் அழகு. உன் ஒவ்வொரு அசைவிலும் என்னையே நான் மறக்கிறேன். நீயாக நான் வாழ்கிறேன், உனக்கு புரிகிறதா? கம்பன் கூட வர்ணிக்க முடியாத வசீகரம் உன்னிடத்தில், மதன்கார்கியின் பேனாமுனையில் என்ன ஒரு வளமான சிந்தனை!

0: நேயர்கள் இதுவரை கேட்டது முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை திரை இசைச்சரம். முல்லைச்சரத்தில் இதுவரை உங்களோடு ஜமுனா பெனட்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. இப்பொழுது நாம் கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகும் நமது நிரல் நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்கு.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: இன்று மாலை ஒலிபரப்பாகும் நமது நிலை நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரு இசை. இன்றிரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 திரு

0: கரூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஆர் விஜயகுமார் அவர்கள். 7:25 உழவர் உலகத்தில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இதில் உழவர் குறு சிந்தனை, நாட்டுக்கோழி வளர்ப்பு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் கீழகிருஷ்ணன் புதூர், எஸ் ஜாய் அவர்கள். அமுத சுரபியில் வேளாண் உட்கட்ட நிதி உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள், மீனவர்களுக்கான அடையாள அட்டை தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவக்குமார் அவர்கள். இன்றிரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி, 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் பற்றி விமர்சனம், 8:30 திரைக்களஞ்சியத்தில் மீனாட்சிபுரம் நேயர் பாலசுப்ரமணியம் அவர்கள் தேர்வு செய்து அனுப்பிய பாடல்கள், 9:15 செய்திச்சுடர், 9:30 பன்னிசை திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்களின் பன்னிசை பாடல்கள் கேட்கலாம், 10:05 நிலாமுற்றம், 11:00 மனசு மயங்கும் திரையிசை, நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை, நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம் கேட்கலாம். இனி கேட்கலாம் நாளை ஒலிபரப்பாகும் நமது நிலை நிகழ்ச்சிகளை. நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி. 6:15 குரல் அமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேநிலையில் திரையிசை. பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் 8:00, 9:00, 10:00, 11:00, 3:00, 5:00 ஆகிய நேரங்களில். 8:20 தொடரும் தென்குமரி தேநிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விபரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விபரம், அணைகளின் நீர்மட்ட விபரம், திரையிசை ஆகியன. நாளை காலை 8:30 சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து KK எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. நேயர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். இன்னும் சட்ட நேரத்தில் நாம் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Both houses of parliament were adjourned for the day today following repeated disruptions by the opposition for the third consecutive day over various issues, including the NEET paper leak case and student protests. In the Lok Sabha, amid the uproar, the House passed a resolution by voice vote suspending Trinamool Congress MP Kalyan Banerjee for the remainder of the monsoon session. Presiding Officer Krishna Prasad Tenneti said Mr. Banerjee made objectionable and unparliamentary remarks targeting women MPs, which was formally brought to the notice of the chair. Earlier in the day, Speaker Om Birla appealed to opposition members to allow the House to function smoothly and said the government was ready for a discussion on the NEET issue. Parliamentary Affairs Minister Kiran Rijiju also reiterated that the government was prepared for a meaningful debate involving all sides under established parliamentary rules and keeping in mind the future of the country's youth. The Rajya Sabha also witnessed repeated disruptions over the NEET issue and other matters. Speaking in the upper house, Parliamentary Affairs Minister Kiran Rijiju accused the Congress of avoiding a debate by imposing fresh conditions despite the government's willingness to discuss the issue. Leader of the opposition Mallikarjun Kharge demanded the resignation of the Union Education Minister, saying the discussion could not proceed without it. Defence Minister Rajnath Singh has expressed concern over the ongoing protests in Delhi, saying the centre is deeply sensitive to the sentiments and concerns of the youth and is ready to listen and address every concern raised by the students. Mr. Singh was talking to media in New Delhi.
2: It is deeply unfortunate that some people are trying to use the students and youth of our country as political tools to serve their own political interest. Under the leadership of Prime Minister Narendra Modi, our government is fully committed to fulfilling the aspirations of students and young people and ensuring their welfare. Listening to every concern of students and addressing them is the responsibility of all of us.
1: The Delhi High Court today sought responses from the centre and Delhi police on alleged use of excessive force against

மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் சுற்றுலா மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளில் பணிபுரியும் தகுதியுடைய அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு 60 வயதை எட்டிய பின் மாதந்தோறும் 3000 ரூபாய் உறுதியான ஓய்வூதியம் வழங்கும் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டத்தில் 18 முதல் 40 வயதுக்குட்பட்ட தகுதியுள்ள அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சேர்ந்து பயனடையலாம். பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மாந்தன் என்ற திட்டம் 18 முதல் 40 வயது வரையிலான அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கான இந்திய அரசின் பங்களிப்பு அடிப்படையிலான ஓய்வூதிய திட்டமாகும். இத்திட்டத்தில் தகுதியுடைய பயனாளிகள் மாதந்தோறும் நிர்ணயிக்கப்பட்ட தொகையை முறையாக செலுத்தி வந்தால் இந்திய அரசும் அதே அளவு இணை பங்களிப்பை வழங்கும். இதன் மூலம் 60 வயதை அடைந்த பின்னர் மாதந்தோறும் 3000 ரூபாய் உறுதியான ஓய்வூதியம் பெறும் வசதி வழங்கப்படுகிறது. சுற்றுலா வழிகாட்டிகள், சுற்றுலா ஒருங்கிணைப்பாளர்கள், சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் போக்குவரத்து சேவை வழங்குநர்கள், விடுதி மற்றும் விருந்தோம்பல் துறை பணியாளர்கள், டூரிஸ்ட் கைட்ஸ், துப்புரவு பணியாளர்கள், ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸ், கைவினை கலைஞர்கள், தெருவோர வியாபாரிகள், கைவினைப் பொருள் உற்பத்தியாளர்கள், உணவகம் மற்றும் உணவு சேவை வழங்குநர்கள், மேலும் சுற்றுலாத் துறையுடன் தொடர்புடைய பிற சேவை வழங்குநர்கள் இத்திட்டத்தின் கீழ் பயனடைய தகுதியுடையவர் ஆவார்கள். தகுதியுடைய அனைத்து தொழிலாளர்களும் தங்களது ஆதார் அட்டை, சேமிப்பு வங்கி, கணக்கு புத்தகம் மற்றும் கைபேசி எண்ணுடன் அருகிலுள்ள பொது சேவை மையத்தை அணுகி இத்திட்டத்தில் பதிவு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா சங்கங்கள், விடுதி உரிமையாளர்கள், பயண முகவர்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையுடன் தொடர்புடைய அனைத்து பங்குதாரர்களும் இத்திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி தகுதியுடைய தொழிலாளர்கள் பதிவு செய்வதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்குமாறும், இதன் மூலம் சுற்றுலாத்துறையில் பணிபுரியும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் சமூக பாதுகாப்பும் பொருளாதார நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படும். விவரங்களுக்கு சுற்றுலா அலுவலர் கன்னியாகுமரி அவர்களை தொடர்பு கொள்ளவும். முகவரி சுற்றுலா அலுவலர், சுற்றுலா அலுவலகம், கடற்கரை சாலை, கன்னியாகுமரி, 629702, தொலைபேசி எண் 046522446276. இவ்வாறு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட அளவிலான எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் 24 அன்று பிற்பகல் 4 மணி அளவில் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் தலைமையில் நடைபெறவுள்ளது. இதில் எண்ணெய் நிறுவனங்களின் மேலாளர்கள், எரிவாயு முகவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த கூட்டத்தில் மாநில மாவட்ட முகவரி பட்டியலில் உள்ள தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள், எரிவாயு நுகர்வோர்கள் கலந்து கொண்டு எரிவாயு விநியோகம் செய்வதில் உள்ள குறைகளை தெரிவிக்கலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். நாகர்கோவில் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ, நாகர்கோவில் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இஎஸ்ஐசி இணைந்து நடத்தும் நிதி ஆப்கே நிகத் 2.0 மற்றும் கவிதா சமாகம் எனும் குறைதீர்ப்பு முகாம் இம்மாதம் 27 அன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை ரயில்வே இன்ஸ்டிடியூட் ரயில்வே சுகாதார பிரிவிற்கு அருகில் நாகர்கோவில் கோட்டா ரயில் நிலையம், நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் 2 என்ற இடத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. இந்த 3 மாதங்களில் இன்னும் 58 வயதை அடையும் உறுப்பினர்கள் ஓய்வூதிய ஆவணங்களை சமர்ப்பு தொடர்பான சந்தேகங்களை வைப்பு நிதி உங்கள் அருகில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 6:15.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி

ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானை படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரை படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்து விட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நாம் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மாங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி ஃபினான்ஸில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி ஃபினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு.
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்,
2: போன் 233-066.
4: திருநெல்வேலி
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
7: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
8: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
9: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
10: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
11: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை,
6: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
11: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
6: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
11: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
6: போன் 7358-737-358.
12: ஓம் சாந்தி. பாரதத்தின் புகழ்பெற்ற 12 ஜோதிலிங்க தரிசனம் காண அன்புடன் அழைக்கிறோம். இடம் காசி விஸ்வநாதர் சிவன் கோயில், மேல சங்கரன்குழி, கன்னியாகுமரி மாவட்டம். துவக்க விழா 24 வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு 4 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும். அனுமதி இலவசம். அமைப்பாளர்கள் பிரம்மகுமாரிகள்.
13: தடைகளை

0: தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
3: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
4: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
5: அடி கண்ணாத்தா பொன்னாத்தா செல்லாத்தா எல்லாம் வாங்கடி.
6: என்னடி, எங்க வரணும்?
7: அக்கா, திங்கள் நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வெங்கடேஸ்வரா ஹோட்டல் பக்கத்துல இருக்கிற கமலா ஜுவல்லர்ஸ்ல ஒரு பவுன் நகை எடுத்தேன். ஒரு பட்டுச்சேலை ஃப்ரீயா கொடுத்தாங்க அக்கா.
6: ஆமா, செய்கூலி எவ்வளவு?
7: ஒண்ணும் கிடையாது, எல்லா கடையும் விட விலை குறைவு. தங்க நகை சேமிப்பு திட்டம் இருக்கு. பழைய 916 நகைக்கு அன்னைக்கு விலையே தராங்க. கல்யாண நகைக்கு சிறப்பு தள்ளுபடியும் உண்டாங்கா. ஞாயிற்றுக்கிழமை கடை லீவு.
6: வா வா, சீக்கிரம் போகலாம்.
8: கமலா ஜுவல்லர்ஸ், திங்கள் சந்தை.
9: கேட்கலாம் மெல்லிசை.

நேயர்கள் கேட்டது மெல்லிசை. வானொலியில் விளம்பரம் செய்து அதிக ஆதாயம் பெறலாம். இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.

0: மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். மருத்துவத்துறையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 ஆண்டிற்குள் உருவாக்குவதற்கு சுகாதாரத்துறையில் வெற்றி காண வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மருத்துவத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு சிறப்பான திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார்.
1: சுகாதாரத்துறையில் இன்றைக்கு பாரதம் மிகப்பெரிய புரட்சிகரமான வெளிப்படுத்துதலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பல புரட்சிகரமான திட்டங்களும் செயல்பாடுகளும் மக்களின் வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை ஆயுஷ்மான் பாரத திட்டம் இன்றைக்கு உலகமே வியந்து போற்றக்கூடிய வகையிலே செயல்பட்டு வருகிறது. நடுத்தர குடும்பங்களில் முதியவர்களுக்கு மருத்துவ செலவு கடினமாக இருந்த சூழலை மாற்ற வேண்டும் என்பதற்காகவே 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வயோபந்தனா திட்டத்தில் இலவச மருத்துவ வசதியை பெற்று வருகின்றனர். சென்னையிலே கூட மூத்த குடிமக்களுக்காக சிறப்பு மருத்துவமனை மத்திய அரசின் சார்பாக இயங்குகிறது. இந்த மருத்துவ சேவைகள் டிஜிட்டல் மயமாகவும் பணிகள் நடைபெறுகின்றன. மோடி அவர்களுடைய பெயரிலே இருக்கின்ற மருந்து விற்கின்ற நிலையங்கள் ஏழை எளிய மக்கள் கூட மிக எளிதாக மருந்துகளை வாங்குகின்ற அளவிற்கு, ஜெனட்ரிக் மெடிசனை தருகின்ற அளவிற்கு அது சிறப்பாக செயல்படுகிறது.
0: இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், செவிலியர் பணி நமது கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக உள்ளதாக குறிப்பிட்டார். மனித சேவையில் உயர்ந்த சேவையாக செவிலியர் பணி கருதப்படுவதாக ஆளுநர் கூறினார். பொங்கல் பண்டிகைக்கு விநியோகிக்கப்படும் வேட்டி சேலைகள் தயார் செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை

0: அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒப்பந்த முறையில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரமாக்க வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து அரசு பரிசீலித்து முடிவெடுக்கும் என்று கூறினார். மாநிலத்தில் ஆவின் பால் தட்டுப்பாடு தொடர்பாக அந்த துறைக்கான அமைச்சர் ஆய்வு செய்து வருவதாகவும் இது விரைவில் சரி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சென்னிமலையில் தேக்கமடைந்துள்ள 100 கோடி ரூபாய் மதிப்பிலான படுக்கை விரிப்புகளை கொள்முதல் செய்வது குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாகவும் திரு விஜய் பாலாஜி கூறினார். நடப்பு நிதியாண்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்ட தொழில் மையத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த நிதியாண்டில் 400 கோடி ரூபாய் தொழில் கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பசுந்தேயிலைக்கான நிலுவைத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: நீலகிரி மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எம்எஸ்என்இ ஓட மாவட்ட தொழில் மையத்துல வச்சு பெருமை நீர் குந்தாணி போட்டிருக்கோம். சிறு குழு நடுத்தர தொழில் பண்ணக்கூடிய வளர்ச்சிக்கு மாவட்டம் மூலமா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ அதை ரிகார்டிங் ட்ரைனிங் கேம்ப் அவேர்னஸ் ப்ரோக்ராம் இது பண்ணிட்டு வரக்கூடிய காலம் நம்ம மாவட்டத்தோட தொழில் வளர்ச்சிக்கு அடிப்படை விஷயங்கள் என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் கூட ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கோம். ஸோ அது வரக்கூடிய காலங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2025-26 வந்து பாத்தீங்கன்னா 400 கோடி வரைக்கும் லோன்ஸ் கொடுத்துருக்கோம். வரக்கூடிய காலங்களும் இதை விட அதிகமா இருக்கும். இருக்கிற தேயிலை தொழிலாளர்களுக்கு உற்பத்தியாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இலக்கிய அதுக்கான அந்த பணத்தை வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இதுக்கும் அவங்களோட விலை நிர்ணயம் தேவைப்படக்கூடிய அந்த தடத்தான விஷயமும் பேசியிருக்கிறோம். கலந்து பேசி நல்ல முடிவு கண்டிப்பாக.
0: தூய்மை பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர், தூய்மை பணியாளர்களுக்கு உறுப்பினர் அட்டை பதிவு செய்யவும் சமூக நலத்துறையின் மூலம் குடும்ப நல நிதியுதவி பெறுவதற்கும் வசதி ஏற்படுத்தி தரும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறினார். காஞ்சிபுரம் மற்றும் நாமக்கல் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் அரசு சேவைகளை பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் மாநில அரசின் சார்பில் இன்று நடைபெற்றன. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான செயல்பாடுகள் குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட காசநோய் தடுப்பு துணை இயக்குநர்கள் கலந்து கொண்ட இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டம் வாரியாக காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் அடைந்துள்ள சாதனைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். கடந்த 2025 ஆண்டில் 2,390 கிராம பஞ்சாயத்துகள் காசநோய் இல்லா பஞ்சாயத்துகளாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. இதில் புதிய ஆதார் பதிவு, விவரங்கள் புதுப்பிப்பு, பயோமெட்ரிக் பதிவு மற்றும் புதுப்பிப்பு உள்ளிட்ட சேவைகளும் ஆதார் தொடர்பான குறைதீர்ப்பு சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலை மூலிகை பண்ணை பேருந்து நிறுத்தம் அருகே இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் சார்பில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆதார் சேவை மையத்தினை தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி இன்று திறந்து வைத்தார். இந்த மையத்தில் புதிய ஆதார் பதிவு, விவர புதுப்பிப்பு, உயிர்மை பதிவு மற்றும் புதுப்பிப்பு குறைதீர் உள்ளிட்ட அனைத்து ஆதார் சேவைகளும் ஒரே இடத்தில் வழங்கப்படுகின்றன. திறப்பு விழாவை தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு சேவைகளை பயன்படுத்த தொடங்கினர். மேலும் முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நேரில் வர இயலாதவர்களுக்கு அவர்களது இல்லங்களுக்கே நேரடியாக சென்று ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு சேவைகளை வழங்கும் இல்லம் தேடி ஆதார் சேவை விரைவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தஞ்சாவூரில் இருந்து ஆர்

0: நந்தகோபால்.
1: அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரிசி விலை உயர்வால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அடுத்த சில மாதங்களில் அரிசி வரத்து குறையும் என்பதை கருத்தில் கொண்டு சிலர் செயற்கையான விலை உயர்வை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அரிசி ஆலைகள், மொத்த வணிகர்கள் ஆகியோரிடம் இருப்பில் உள்ள அரிசியில் 20% அரசே கொள்முதல் செய்து நியாய விலை கடைகள், கூட்டுறவு விற்பனை அங்காடிகள் மூலம் குறைந்த விலையில் விற்பனை செய்ய முன்வர வேண்டும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 கையெழுத்து இயக்கத்தை முதன்மை மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலரும் ஆட்சியருமான திரு விஷு மகாஜன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு குறுவை நெற்பயிர் காப்பீட்டுக்கான கால வரம்பு வரும் 31ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் விவசாயிகள் காப்பீடு செய்து பயனடையுமாறு ஆட்சியர் திரு மோகனச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இளநிலை பட்டமளிப்பு விழா ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் தலைமையில் நடைபெற்றது. சேலம் கோட்டை மாரியம்மன் கோவில் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹுடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மருத்துவத்துறையில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கொண்டு வந்துள்ள திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வேட்டி சேலை வழங்கும் திட்டத்திற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் 10வது நேரடி ஆதார் சேவை மையம் இன்று தஞ்சாவூரில் தொடங்கப்பட்டது. அரிசி விலை உயர்வை கட்டுப்படுத்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: காற்றை நிறைக்கும் அமுது துளிகள் நாளும் சொல்லித்தரும் வானொலி குமரி பண்பலை. இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி. நேரம் இப்பொழுது 6:40. இந்நேரம் முதல் 7 மணி வரை கேட்கலாம் திரை இசை பாடல்களை.

0: கேட்ட அந்த பாடல் படம் பாரதி. இப்பாடலுக்கு இசை இளையராஜா, குரல் வண்ணம் இளையராஜா.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: ரகசிய போலீஸ் படத்திற்காக கேட்ட அந்த பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.
1: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
2: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரை இசை.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

0: இசை நேரம். இசை நேரத்தை கேட்கும் முன்
1: ஆரம்பம் சூப்பர் கே சின்னதுரை என்கோ ஏரல் திருச்செந்தூர் தூத்துக்குடி சென்னை திருநெல்வேலி.

0: கேட்ட அந்த பாடலை பாடியவர் ராஜ்குமார் பாரதி.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குழாய் அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: இனிசை நேரத்தில் இனி மீரா மகாதேவன் பாடிய பாடலை கேட்கலாம்.

0: பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: போன் 233-066.
2: நேர்கள் இதுவரை கேட்டது இன்னிசை நேரம். இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம்.
3: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி நேரம் 7:10. திருவாரூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர் விஜயகுமார்.
4: திருவாரூர் மாவட்டத்தில் வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் குறுவை சிறப்பு தொகுப்பு திட்டத்தின் கீழ் இடுபொருள் மானியத்தில் இயந்திர நடவு செய்யப்பட்டுள்ளதை மாவட்ட கணிப்பாய்வு அலுவலரும் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிக இயக்குநருமான திரு சந்திரசேகர் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று ஆய்வு செய்தார். இந்த ஆய்வு 3 தினங்கள் தொடர்ந்து நடைபெறுவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் படை வீரர்கள், அவர்தம் சார்ந்தோர்கள் தங்களின் சிறார்கள் மற்றும் பயிலும் கல்வியின் தன்மைக்கு ஏற்ப கல்வி ஆண்டு தொடங்கியவுடன் முதலில் மத்திய படைவீரர் வாரியம் இணையதளத்தில் பாரத பிரதமரின் கல்வி உதவித்தொகை திட்டம், ரக்ஷா மந்திரியின் முன்னாள் படைவீரர் நலநிதியின் கல்வி உதவி தொகை பெற விண்ணப்பித்து பயன்பெற கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலையின் சார்பில் நஷா முக்த் பாரத் அபியான், சர்வதேச போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மோகனச்சந்திரன் கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியினை துவக்கி வைத்தார். போதையில்லா இந்திய இயக்கம், வளர்ந்த இந்தியாவின் அடையாளம், போதைப் பொருள் பழக்கத்தால் ஏற்படும் உடல், மன, குடும்ப மற்றும் சமூக பாதிப்புகள் குறித்தும், போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து மீள விரும்புபவர்கள் 1-4-4-4-6 என்ற தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொண்டு ஆலோசனையும் பெறலாம் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த பேரணியினை துவக்கி வைத்து பேசிய போது கூறினார். ஆண்டுதோறும் சாதி வேறுபாடுகளற்ற சமூக நல்லிணக்கத்தை கடைபிடிக்கும் ஊராட்சிகளை கௌரவிக்கும் வகையில் தகுதி படைத்த 10 ஊராட்சிகளுக்கு தலா 1 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையும் அதனுடன் சமூக நல்லிணக்க ஊராட்சிக்கான விருதும் வழங்கி தமிழ்நாடு அரசு சிறப்பித்து வருகிறது. இதன் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தினையும் அதற்குரிய ஆவணங்களையும் இணைத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருகின்ற 31ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்களுக்கு 3 தினங்கள் பயிற்சி முகாம்கள் நடத்தப்பட்டது. திருவாரூர், கூத்தாநல்லூர், மன்னார்குடி, குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த பயிற்சி முகாம் நடத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக வீட்டு பட்டியலிடல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் July 17 துவங்கி August 30 மொத்தம் 45 தினங்கள் நடைபெற உள்ளது. இதில் முதல் 15 நாட்கள் பொதுமக்கள் இணையதளம் மற்றும் கைபேசி செயலி வாயிலாக கணக்கெடுப்பு மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி August 1 முதல் August 30 வரை 30 நாட்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக நியமிக்கப்பட்ட கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் மூலம் நேரடி வீட்டு பட்டியலிடல் மற்றும் வீட்டு வசதி கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. 2ஆம் கட்டமான மக்கள் தொகை கணக்கெடுப்பு February 2027 முதல் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளில் ஈடுபட உள்ள பணியாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி முகாம் ஒவ்வொரு பகுதியிலும் 3 தினங்கள் நடத்தப்பட்டது. இதில் கணக்கெடுப்பு தொடர்பான அனைத்து பயிற்சிகளும் படிவங்களுடன் அவர்களுக்கு விளக்கமாக வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சரின் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்யும்

0: பொருட்டு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் நடப்பு ஆண்டில் குறுவை நெற்பயிர் காப்பீட்டிற்கான கால வரம்பு July 31 வரை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இன்னும் சில தினங்களே உள்ளதால் விவசாயிகள் விரைந்து தங்கள் பயிரை காப்பீடு செய்து பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பயிர் காப்பீடு கட்டணமாக குறுவை நெற்பயிருக்கு திருவாரூர் 1 மாவட்டத்திற்கு ஏக்கருக்கு 513 மற்றும் திருவாரூர் 2 பிரிவு மாவட்டத்திற்கு ஏக்கருக்கு 618 செலுத்தி விவசாயிகள் பயனடையலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது குறுவை நெற்பயிர் சாகுபடி முழுவீச்சில் நடைபெற்று வரும் வேளையில் விவசாயிகள் அறிவிக்கையில் செய்யப்பட்ட குறுவை பெயரை காப்பீடு செய்வதற்கான கடைசி தேதி வரை காத்திருக்காமல் முன்னதாகவே காப்பீடு செய்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திருவாரூர் அருகே கொரடாச்சேரி பகுதியில் உள்ள புகழ்பெற்ற எண்கண் முருகன் கோவிலின் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது.
1: திருவாரூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். விஜயகுமார். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நீட் தேர்வு கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தில்லியில் நடைபெற்று வரும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, இந்த கூட்டத்தொடரின் முதல் நாளில் இருந்தே இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருந்ததாக தெரிவித்தார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை முடக்கும் முயற்சியை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக விவாதித்தால் அரசு தரப்பில் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். அவை முன்னவர் திரு ஜே பி நட்டா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மாண்புகளுக்கும் ஜனநாயக நடைமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, நீட் தேர்வு விவகாரம் மற்றும் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மாநிலங்களவையும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாணவர் அமைப்பினர் தில்லியில் நடத்தி வரும் போராட்டத்தை சில அரசியல் கட்சிகள் தங்கள் சுய லாபத்திற்காக பயன்படுத்திக் கொண்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். மாணவர்கள் அரசியல் கட்சிகளின் தூண்டுதல் இன்றி தங்களது நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்தால் அரசு ஏற்றுக்கொள்ளும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். நாட்டில் 162 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், உள்நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட வந்தே பாரத் ரயில்கள் பயணிகளுக்கு பாதுகாப்பு மற்றும் வசதியான பயணத்தை உறுதி செய்துள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் முதலாவது படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் சேவை ஹவுரா காமாக்யா இடையே கடந்த ஜனவரி மாதம் தொடங்கப்பட்டதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாதுகாப்பை வலுப்படுத்தவும் ரயில் பாதை மற்றும் ரயில் நிலையங்களுக்கான கட்டமைப்பை மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையில் இந்தியா லெசத்தோ நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் லெஸ்தோ விளையாட்டுத்துறை அமைச்சர் முப்டி ஸ்டீஃபனுடன் ஆலோசனை மேற்கொண்டு

0: கொண்டதாக கூறினார். விளையாட்டு, அறிவியல், பயிற்சி, உடற்கல்வி, விளையாட்டு கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அந்நாட்டுக்கு உதவி அளிக்க இந்தியா தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக திரு மன்சுக் மாண்டவியா காமன்வெல்த் விளையாட்டு சங்க தலைவர் டாக்டர் ரூகேருடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 2030 ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறினார். இந்தியா கனடா நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு வலுப்பெற்று வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் குவாட் அமைப்பின் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்துள்ள கனடாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி அனிதா ஆனந்தை சந்தித்து ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசித்ததாக கூறியுள்ளார். இரு நாட்டு பிரதமர்களும் நிர்ணயித்துள்ள இலக்குகளை எட்டுவதற்கான வழிமுறைகள் குறித்து தாங்கள் விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். கடந்த 2 ஆண்டுகளில் ஆபாச படங்களை வெளியிட்ட 50 ஓடிடி தளங்களை மத்திய அரசு முடக்கியதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், மின்னணு ஊடக வழிகாட்டு நெறிமுறைகளை மீறி இந்த இணையதளங்கள் செயல்பட்டதாக குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற 53வது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை மற்றும் அணைகளின் நீர் இருப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவை கர்நாடகா எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளின் மழை பொழிவு மற்றும் அம்மாநிலத்தில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு குறித்து ஒருவார காலத்திற்கு கண்காணிக்கப்படும் என ஆணையம் கூறியுள்ளது. இரு மாநிலங்களும் முன்வைத்துள்ள கருத்துக்கள் குறித்து வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலின் போதும் ஹோர்முஸ் நீரிணை வழியாக 900 வர்த்தக கப்பல்கள் பாதுகாப்பாக சென்றுள்ளதாக அமெரிக்க ராணுவம் கூறியுள்ளது. அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த கப்பல்கள் மூலம் 45 கோடி பீப்பாய் கச்சா எண்ணெய் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளது. ஈரான் கடந்த 3 மாதங்களில் 30 வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக ஈரான் அரசு செய்தி நிறுவனம் கூறியிருக்கிறது. சவார், அப்தனான், கிழக்கு அசர்பைசான் மாகாணத்தில் உள்ள தப்ரிஸ் உள்ளிட்ட இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதல் நடத்தியதாக கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தம் தோல்வியடைந்ததை அடுத்து இப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை ஈரானின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர அனுமதித்தால் தடையற்ற வர்த்தக போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் டாக்டர் மார்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெற்று வரும் ஆசியான் மாநாட்டில் உரையாற்றிய அவர், கடந்த மாதம் அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்ட அமைதி ஒப்பந்தத்தை ஈரான் மீறியுள்ளதாக குற்றம் சாட்டினார். மேற்காசிய பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்க தூதரக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தடையின்றி வர்த்தக கப்பல்களை இயக்க நடவடிக்கை மேற்கொள்வதன் அவசியம் குறித்தும் திரு மார்கோ ரூபியோ வலியுறுத்தினார். சிக்கிம் மாநிலம் நாம்ச்சி மாவட்டத்தில் நீர்மின் திட்டத்திற்கான சுரங்கப்பாதை பணியின்போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 உயர்ந்துள்ளது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் சுரங்கப்பணி நிபுணர்கள் இணைந்து மேற்கொண்ட பணிகளின்போது இன்று மேலும் 8 தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. சுரங்கத்தில் போதிய வெளிச்சமின்மை, இடிபாடுகள் மற்றும் மீத்தேன் வாயு கசிவு காரணமாக மீட்புப் பணிகள் சவாலாக உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் 10க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். விளையாட்டுச் செய்திகள். அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று

0: நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-4 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் பில்லி ஹாரிஸை வென்றார். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14, 9-21, 21-10 என்ற செட் கணக்கில் உனாட்டி ஹூடாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தில்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்தை எதிர்க்கட்சிகள் அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்திக் கொள்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்து விடுவது குறித்து வரும் 28ஆம் தேதி முடிவு செய்யப்படும் என காவிரி மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையில் தடையற்ற வர்த்தக கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. அமெரிக்க சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். அறிவிப்புகளை கேட்கும் முன்,
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
2: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. அடுத்து வரும் 4 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையின் அளவு 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையின் அளவு 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். தோட்டக்கலை பயிர்களில் நடவு செய்யப்பட்ட பழவகை மரங்கள், மரவாசனை பயிர்கள் மற்றும் பயிர்களுக்கு நீர் பாய்ச்சவும். காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு ஒருமுறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றிற்கு 200 மில்லி வீதம் வேர் வழியாக அளிக்கவும். மரவழியில் மாவுப்பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்த மீன் அமில சோப்பை 1 லிட்டர் தண்ணீரில் 25 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். போரேட் குருணை மருந்தினை செடி ஒன்றிற்கு 10 கிராம் என்ற அளவில் செடிகளின் வேர் பகுதியில் தூவி நீர் பாய்ச்சி வரும்போது நூற்புழுக்களை கட்டுப்படுத்தலாம். நெல்லில் இலை சிலந்தி தாக்குதல் தென்பட்டால் ப்ரபார்கேட் 2 மில்லி லிட்டர், ஸ்பைரோமெசிபன் 0.6 வீதம் கலந்து தெளிக்கவும். மிளகு நாற்றங்காலில் வேரழுகல் நோய் தாக்காதவாறு முன்கூட்டியே மெட்லாக்சல் மேங்கோசிப் மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் இருப்பதனால் வாழை மரங்களுக்கு ஊன்று அளிக்கவும். ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கன்னிப்பூ பருவத்தின் நெற்பயிர்களை பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் 15 பிற்காக்கள் அறிக்கை செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்தின் கீழ் கடன் பெறும் விவசாயிகள் கடன் பெறும் வங்கிகளில் விருப்பத்தின் பேரில் பயிர் காப்பீடு திட்டத்தில் பதிவு செய்யப்படுவர். கடன் பெற விவசாயிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இத்திட்டத்தை செயல்படுத்தும் காப்பீடு நிறுவனமான அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆப் இந்தியா லிமிடெட், அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் மூலமாகவோ, பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாகவோ விருப்பத்தின் பேரில் பதிவு செய்து கொள்ளலாம். கன்னிப்பு பருவத்தில் பதிவு செய்ய கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி ஆகும். விவசாயிகள் செலுத்த வேண்டிய பயிர் காப்பீட்டுத் தொகை ஏக்கருக்கு 703 ரூபாய் ஆகும். விவசாயிகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் போது முன்மொழிவு விண்ணப்பத்துடன்.

பதிவு விண்ணப்பம், கிராம நிர்வாக அலுவலர் வழங்கும் அடங்கல், வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்க நகல், ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை இணைத்து கட்டணத் தொகையை செலுத்திய பின் அதற்கான ரசீதையும் பொது சேவை மையங்கள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் பெற்றுக் கொள்ளலாம். கன்னிப்பு நெற்பயிருக்கான இழப்பீடு தொகை ஏக்கருக்கு 37,741 ரூபாய் ஆகும். வெள்ளம், புயல் போன்ற இயற்கை சேதங்கள் ஏற்பட்டுவிட்டால் அதன் பின்னர் பயிர் காப்பீடு செய்ய இயலாது. எனவே முன்கூட்டியே காப்பீடு தொகையினை செலுத்தி பயிர் காப்பீடு செய்து கொள்ளுமாறு வேளாண்மை இணை இயக்குநர் கேட்டுக் கொள்கிறாா்.

கன்னியாகுமரி மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி 9வது சுற்று இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதுவரை 8 சுற்று கால்நோய் வாய்நோய் தடுப்பூசி பணிகள் நடைபெற்றுள்ளன. 9வது சுற்றில் சுமார் 58,400 கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திட இலக்கு நிர்ணயித்து அனைத்து பகுதிகளிலும் உள்ள கால்நடை பராமரிப்புத் துறையை சார்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் ஆகியோர்களை கொண்ட 23 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கால்நடை வளர்க்கும் விவசாயிகள் கால்நோய் வாய்நோயினால் தங்களுக்கு ஏற்படும் உற்பத்தி இழப்பை தடுத்திட இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்களிடம் உள்ள 4 மாதத்திற்கு வயதிற்கு மேலான அனைத்து பசு மற்றும் எருமைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி நாம் கேட்கலாம்

0: நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி பொல்லெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, நாட்டுக்கோழி வளர்ப்பு, கீழகிருஷ்ணன் புதூர், எஸ் ஜாய் அவர்களுடன் நேர்முகம், அமுது சுரபி, வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், மீனவர்களுக்கான அடையாள அட்டை, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். செய்யும் தொழிலை தெய்வம் என்பது முன்னோர் வாக்கு. முகமலர்ச்சியுடன் செய்கின்ற தொழிலே நம்மை முடங்காமல் வைத்திருக்கும். முயற்சிப்போம், விவசாயம் வளர பாடுபடுவோம்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இதில் நாட்டுக்கோழி வளர்ப்பு கீழகிருஷ்ணன் புதூர், எஸ் ஜாய் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதாவது இப்ப வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகள் பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் கைத்தொழில்கள் செய்யறது, அது மட்டும் இல்லாம சில பேர் வந்து இந்த தின்பண்டங்கள் செஞ்சு கூட விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. கணவர் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் தன்னுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தணும், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு எல்லாம் படிப்பு செலவு, இப்படி நம்ம கை காசு இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியா செய்யலாம் அப்படிங்கிற பட்சத்துல சில பெண்மணிகள் பாத்தீங்கன்னா, ஆடு வளர்க்கறது, கோழி வளர்க்கறது, கால்நடைகள் ஏதாவது ஒண்ணு வளர்த்து அதுல, உதாரணத்துக்கு இப்போ மாடா இருந்துச்சுன்னா அதுல கிடைக்கக்கூடிய பால் அப்படி ஏதாவது விற்பனை பண்ணி அதுல ஒரு ஆர்வம் எடுத்து செய்யறது. குறிப்பா நம்ம வந்து இப்போ நாட்டுக்கோழி வளர்ப்பு பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். எத்தனை வருஷமா அந்த நாட்டுக்கோழி வளர்த்துட்டு இருக்கீங்கம்மா?
4: ஒரு 5-6 வருஷம் ஆச்சு. வீட்டுல அம்மாட்ட இருக்கும் போதே கோழி வளர்த்து வெட்டி சுண்டு. அப்ப இங்க கல்யாணம் முடிஞ்சு இங்க வந்த பிறகும் கோழி வளர்த்தா 2 முட்டையை வச்சு அதை வீட்டு செலவுக்கு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல முதல் ஒரு 5 கோழி போட்டு வளர்த்தோம். அதுல முட்டை வச்சு குஞ்சு பொறிச்சு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருந்து, அப்புறம் இதோடய கொஞ்சம் பெருசாக பண்ணுனா இதான் லாபம் கிடைக்கும். கோழின்னா நிறைய கோழி இருக்கும்போது சாவல் கறிக்கு விலைக்கு கொடுக்கலாம், முட்டையை விலைக்கு கொடுக்கலாம். நாங்கள் வீட்டில் குடும்பமாக யோசித்து இப்போ ஒரு 50-60 கோழி போட்டு வளர்க்குறோம்.
2: கோழிகளில் வான் கோழி இருக்குது, அப்புறமா வந்து வாத்து கோழி இருக்குது, காடை கோழி, கினிராஜா இப்படின்னு நிறைய கோழிகள் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் வந்து ஏன் இந்த

0: நாட்டுக்கோழியை குறிப்பிட்டு தேர்ந்தெடுத்தீங்க?
1: நிறைய பேர் மருந்து காண்டி அந்த முட்டைய, நிறைய பேர் இது நாட்டுக்கோழி முட்டை பிள்ளைங்களுக்கு மருந்துக்கு நல்லது, எங்களுக்கு நாட்டுக்கோழி முட்டை தாங்க, வீட்டில் வச்சு பொறிக்க வச்சு எடுத்து நாட்டுக்கோழி முட்டை தாங்க அப்படின்னு கேச்சலவங்க கரண்டில் பொறிக்க வச்சு பண்ண கோழி அப்படி வாங்கி வளர்ப்பாங்க. அதை விட வீட்டில் பொறிக்க வச்சு வளர்த்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது நல்லது, மருந்துக்கெல்லாம் யூஸ் ஆகுன்னு சொல்லி அந்த முட்டைங்களை அப்படி கேட்கறனால நம்ம சரி நாட்டுக்கோழியை நம்ம வீட்டில் வச்சிடலாம் அப்படின்ட்டு அடை வச்சு எடுத்துக்கிட்டு அப்படி வளர்த்துட்டு இருக்கோம்.
0: சரி, இங்கு பேட்டர்ல இது வரைக்கும் வைக்கிறது இல்லை?
1: இங்கு பேட்டர் வைக்கிறதில்ல.
0: சரி, இப்போ கோழி வளர்க்கணும் அப்படின்னா நம்ம கோழி கூடு கட்டுறது, இப்படிப்பட்ட விஷயங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி வடிவம் வச்சிருக்கீங்க?
1: இப்போ எங்கள் வீடுக்கு கொஞ்சம் பக்கத்தில் கொஞ்சம் இடம் கிடக்குது, ஒரு 2.5 சென்ட் இடம் கிடக்குது. அதில் ஒரு சின்ன வீடு போலயே கோழிகளுக்கு உள்ள கம்பு எல்லாம் வச்சு அடையிறது மாதிரி வீடு மாதிரியே அப்படி கட்டி அதில் வளர்த்துட்டு இருக்கோம். தனியாட்டு வீட்டோட சேராமல் கொஞ்சம் தள்ளி வளர்த்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கோழி இருக்கும்போது வீட்டு பக்கத்திலே ஒரு சின்ன கூடு செய்து செங்கல்ல நம்ம சிமெண்ட் கல் வச்சு கட்டி அதில் ஒரு ஜன்னல் மாதிரி போட்டு கீழே தரையெல்லாம் போட்டு எடுத்து எச்சல் எல்லாம் அள்ளி எடுக்கிறது மாதிரி பெரிய துவாரமாக போட்டு அப்படி பண்ணியிருந்தோம். இப்போ கொஞ்சம் கோழிகள் கூட இருக்கிறனால அதை கொஞ்சம் கூடெல்லாம் பெருசாக அமைச்சு அப்படி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்போ வெளியில வாங்கி வைக்கும்போது சில கோழிங்க வந்து கொஞ்சம் பெரிய சைஸு கீரிராஜா, கொஞ்சம் பெரிய சைஸு கோழி, காலு கொஞ்சம் நெட்ட கோழி, கழுத்து நெட்ட அப்படியெல்லாம் கொஞ்சம் பெருசு சிறுசு அப்படி நிற்கிது. சில கோழிங்க வந்து நல்ல அடை காத்துனா 19 நாளையிலே பொறிச்சிரும். கோழி கொஞ்சம் அடை தான் 21 நாளையில கன்ஃபார்மா, 21 நாளையில எல்லா கொஞ்சம் வெளியே வந்துடும்.
0: சரி, இப்போ நிறைய கோழிகள் இருக்கும், இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கோழிகளை தான் நம்ம அடகாக்குறதுக்காக வைப்போம். அது எப்படி தேர்ந்தெடுப்பீங்க?
1: கோழியில் தெரியும் முட்டை விடும் போது அந்த கோழி எத்தனை நாள் அடையில படுக்குது. சில கோழிங்க 2-3 நாளையில எலும்பி போயிரும், ஏறமையாய போயிரும். சில கோழிங்க 2 மாசம் 3 மாசம் ஆகுனாலும் அடையிலேயே கிடக்கும். நம்ம முட்டை வச்சாலும் வைக்கட்டாலும் அடையிலேயே கிடக்கும். அப்ப அந்த கோழி இது நல்லா அடகாக்கும் அப்படின்னு சொல்லி அதுகளுக்கு வைப்போம். 2-3 நாள் கிடக்க கோழிகளுக்கு வைக்க மாட்டோம். அது முட்டை வச்சாலும் எலும்பி எலும்பி போயிட்டு வந்து அடை காக்காது, ஆனா லேட் ஆகும். இந்த நல்ல அடகா வைக்க கோழி வந்து 18-19 நாளையிலே குஞ்சு எல்லாம்
0: ஒரு கோழியுடைய தன்மையை பொறுத்து மாறுபடும் இல்லையா? இப்போ கோழிக்கு வந்து நம்ம அடகாக்க வைக்கிறோம் அப்படின்னா நீங்க வந்து இங்கு பேட்டர்ல வைக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னி, இங்கு பேட்டர்ல வைக்கிறது அப்படின்னா நிறைய முட்டைகளை வந்து வைக்கலாம். இந்த மாதிரி அடகாக்க வைக்கும் போது ஒரு கோழிக்கு எத்தனை முட்டைகள் வைக்கிறீங்க அடகாக்குறதுக்காக?
1: கோழி சைஸ் பொறுத்து வைப்போம். இப்ப கொஞ்சம் சின்ன சைஸா இருக்குன்னா ஒரு 11 முட்டை, கொஞ்சம் பெரிய சைஸ்னா 15 முட்டை வைக்கலாம்.
0: சரி, இப்போ அடகாக்க வைக்கும் பொழுது இப்ப நிறைய வருடங்களா கோழி வளர்ப்புல வந்து இருக்கீங்க, கோழி குஞ்சுகள் வந்து உருவாகும் போது எல்லாமே கிடைச்சிருதா, ஒரு சில தவறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா?
1: சில நேரம் தவற வாய்ப்பு இருக்கு, சில டைம்ல எல்லாம் பொறிச்சிரும். ஆமா, மற்ற இதுல 1-2 கூ முட்டைகள் வந்தாலும் மற்ற இதுல எல்லா குஞ்சியும் பொறிச்சிரும். அதான் அது அடைக்காக்கதை பொறுத்து, அந்த கிளைமேட்ட பொறுத்து இருக்கு.
0: சரி, இன்னொரு கேள்வி எப்படின்னா, இப்போ கோழி முட்டை வந்து முட்டை போட்டுட்டு இன்னைக்கு போட்டுட்டு போட்டது பிறகு இப்போ ஒரு வாரம் கழிச்சு இல்லைன்னா 2 வாரம் கழிச்சு இவ்வளவு நாளைக்குள்ள அடகாக்க வச்சிடணும் அப்படின்னு எத்தனை நாட்கள்?
1: ஒரு கோழி முட்டை விட்டு இருக்குன்னு தெரியும், 2 நாள் அது முட்டை விடாது. 3வது நாள் சில கோழிகள் முட்டை லாஸ்ட் முட்டையாட்டு ஒரு முட்டை விடும். அப்ப முட்டை திருப்பி அதுலயே படுத்திருந்தனா அந்த கோழி இனியும் முட்டை விடாது, அடையில படுத்துரும் அப்படின்ட்டு வைக்கலாம். ஒரு 3-4 நாளைக்குள்ள
0: அதுக்கு தாண்டி போக கூடாது.
1: அதுக்கு தாண்டி போனா அந்த கரு வந்து கொஞ்சம் கலங்கின மாதிரி இருக்கும். அதனால 1-4 நாளைக்குள்ள முட்டையில, மழை டைம்ல 3 நாள் வரதான், வெயில் காலங்கள்ல 3 நாளைக்குள்ளதை வச்சா அந்த குஞ்சு கொஞ்சம் ஆரோக்கியம் மட்டும் நல்ல கரு பிடிச்சி உடனே 18-19 நாளையில பொறிக்கக்கூடிய தன்மை இருக்கும். நம்ம 5-6 நாளைக்கு பிறவு வச்சா அந்த முட்டை கரு கொஞ்சம் கலைஞ்சி கூ முட்டைகளை ஆகக்கும் வாய்ப்பு இருக்கு.
0: நீங்க அதுக்கு முன்னமே வந்து தயார் பண்ணிருவீங்க இந்த இந்த முட்டைகள் எல்லாம்?
1: நாங்க முதல்ல கூட முட்டையை நாங்க எடுக்க மாட்டோம், லாஸ்ட் வரக்கூடிய டைம்ல 2-3 கோழிக்குள்ள அதை சேர்த்து வச்சு இப்படி வைப்போம். லாஸ்ட்னா இப்போ ஒரு ஒரு கோழி ஒரு 10 முட்டை விடுதுன்னா ஒரு 7 முட்டை விட்ட பிறகு அதுக்கு புற உள்ள முட்டைகளை எடுத்து அப்படியே சேகரிச்சு வச்சு அப்படியே
0: வச்சிருவீங்க. சரி, இப்போ முட்டைகளை வந்து நம்ம அடகா குஞ்சு பொறிச்சிட்டு பொறிச்ச பிறகு நம்ம எப்படி கவனிக்கணும்?
1: குஞ்சு பொறிச்ச பிறகு முதல்ல ஒரு 3 நாள் நம்ம மஞ்சள் தண்ணி, இந்த கோழி தீவன் கடையில இருக்குது அந்த இதெல்லாம் போட்டு எடுத்து ஒரு 3 நாள், அதுக்கப்புறம் பச்சரிசி பொடிச்சு போடுறது, தண்ணி வைக்கிறது, ஒரு 3-4 நாளையில கொஞ்சம் சிறகு முளைச்சிரும். அதுக்கு பிறகு கொஞ்சம் வெளியில மேய விட்டு எற போட்டு அப்படியே தாய் கூடாலேயே குஞ்சியும் சேர்ந்துதான் வச்சிருக்கோம். தாயை விட்டு பிரிச்சா இதுகளுக்கு உடனே தூங்கி நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சூடு கிடைக்கும், தாய்க்கு அரவணைப்புலதான் அந்த சூடு கிடைக்கும். கோழி குஞ்சுகளுக்கு சூடு வேணும், இப்ப சூடு இல்லைன்னா அந்த குஞ்சுகளை இறக்க வாய்ப்பு இருக்கு. 1 மாசம் அந்த குஞ்சுகள் கொஞ்சம் வர்றதுக்கு, அதுக்கப்புறம் படிப்படியா ஒவ்வொரு மாசம் வர வர குஞ்சுகள் கொஞ்சம் பெருசாயிரும்.
0: சரி, இப்போ கோழி குஞ்சுகளை வந்து 1 மாசம் கழிச்சிருச்சு.

0: அதுக்கு பிறகு இந்த தடுப்பூசிகள் அந்த மாதிரி ஏதாவது போடுறதுண்டா?
1: தடுப்பூசி வீட்டில் வளர்க்குறதுனால போடுறதில்ல, மருந்து இயற்கை மூலமா மருந்துகள் கொடுப்போம். அப்படி மழை காலங்கள்ல கோழிக்குள்ள மாத்திரைகள் எல்லாம் இருக்கு, அதை வாங்கி தவிட்டுல விரசி, ஏன்னா நிறைய கோழி இருக்கனால பிடிச்சி ஒண்ணுன்னா கொடுக்க முடியாது, அதனால தவிட்டுல விரசி வச்சா எல்லா கோழியும் நார்மலா நிக்க நேரமே வச்சுட்டா சாப்பிட்றோம். ஒருவேளை தூங்கிட்டு அப்படின்னா அந்த கோழியை மட்டும் பிடிச்சி பில்லர்ல மருந்தை கொடுத்துரும். கோழி மாத்திரைகள் இருக்கு, மெடிக்கல்ல வாங்கி கொடுப்போம் அதிகமா இருந்தாக்கி. இல்லைன்னா இயற்கை மூலமா துளசி, கற்பூரவல்லி, அப்புறம் இஞ்சி
0: இதெல்லாம் கொடுப்பீங்க?
1: அதெல்லாம் சேர்த்து நல்ல மிளகெல்லாம் இடிச்சு எடுத்து போட்டு தவிட்டிலே விரசி வச்சிருவோம். நார்மலா இருக்க டைம்ல நல்ல அதிகமா மழை காலங்கள்ல நோய் வந்துட்டு கோழிகள் தூங்குது, இற சாப்பிடாம இருக்குன்னா அதுகளுக்கு பிடிச்சி கொஞ்சம் ஆகாரமும் கொடுத்து மருந்தையும் கொடுத்து தனியா போட்டுருவோம்.
0: சரி, மேய்ச்சல்லாம் எப்படி, வெளி மேய்ச்சலா? இல்ல
1: மேய்ச்சல் உள்ள எங்க வீட்டு சுற்றி வலை போட்டிருக்கோம். வெளியில போனா நாய்கள் வந்து எடுத்துறோன்னிட்டு சுத்தி வலை போட்டு உள்ளே தான் போட்டு ஆகாரம், வீட்டில் உள்ள ஆகாரம் போட்டு தான் வளர்க்கும். தவிடு, அரிசி, கோதுமை, நெல் எல்லாம் போட்டு வளர்க்கும்.
0: டெய்லி ஒரே தீவனம் தானா இல்ல மாற்றி மாற்றி கொடுப்பீங்களா?
1: மாற்றி மாற்றி கொடுப்போம். காலையில ஒரு நேரம் தவிடு, மத்தியானம் ஒரு அந்த அரிசி எடுத்து போடுறது, ஒரு நேரம் நெல், கோதுமை, அப்படி சாயங்காலம் அடைய போற டைம்ல கொஞ்சம் தவிடு, அப்படி வச்சுட்டு அப்புறம் அடைச்சிரும்.
0: சரி, அதுக்கு பிறகு இப்போ முக்கியமா கோழிகளுக்கு வந்து சில நேரங்கள்ல இந்த கழிச்சல் நோய், மொத்தமா கோழி இனங்களை அழிக்கக்கூடிய மாதிரி ஒரு சில நோய்கள் வரும், கழிச்சல் நோய் எல்லாம் வரும். அதுக்கெல்லாம் என்ன மாதிரி கோழிகளை இந்த மாதிரி நோய் பாதிப்புல இருந்து வராம பாதுகாக்கிறதுக்காக என்னென்ன பண்ணிருக்கீங்க?
1: அதுக்குதான் வாரத்துல ஒரு நாள் இந்த இயற்கை மருந்து கொடுப்போம். அப்படி கழிச்சல் வந்துட்டு அப்படின்னா அந்த கோழியை தனிமைப்படுத்தி அதுக்குள்ள மருந்துகளை கொடுக்கறது. மற்றபடி வரைக்கும் தடுக்கலாம் இந்த இயற்கை மூலிகை மருந்துகளை கொடுத்து ஓரளவு காப்பாத்திரும். கூடுதலும் இறப்புங்கிறதுக்கு விட மாட்டோம், அப்படி காப்பாத்திரும். ஏன்னா அதை கவனிக்கணும். கவனிச்சாலே கோழி இறத்துங்குதா, தூங்கிட்டு நிக்குதா, எப்படி நிக்கின்னு நம்ம கவனிச்சாலே அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை நம்ம பார்த்துடலாம். இல்லைன்னா நார்மலாக இருக்கு அப்படின்னா சாப்பிட்ற உணவுலே மருந்துகளையும் பயன்படுத்திவிடுவோம்.
0: சரி, இப்போ காலையில எத்தனை மணிக்கு கோழிகளை வந்து அதாவது கூண்டுல இருந்து வெளியே விடுறீங்க?
1: இப்போ டைம்ல 6 மணிக்கு நேரம் விடிஞ்சிருது, அதனால 6:30 திறப்போம். சில டைம்ல பொழுது விடியதை பொறுத்து 7 மணி ஆகும். கொஞ்சம் நல்லா விடிஞ்சு சூரியன் கொஞ்சம் வந்த பிறகு வெளியிலோடு, ஏன்னா பனி காலங்களில் பனி பெய்யும், கோழிகளுக்கு சளி பிடிக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் லேட் ஆகி திறப்போம்.
0: இதுலேருந்து கிடைக்கக்கூடிய பொருளாதாரம், அதாவது முட்டை இறைச்சிக்காக எல்லாம் விற்பனை பண்றேன் அப்படின்னு சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஒரு முட்டை 12 ரூபா வச்சு கொடுக்குறோம். நாங்கள் வெளியில எல்லாம் கூடுதல் இருக்கு, நம்ம வீட்டில் வளர்க்கனால 12 ரூபா வச்சு கொடுக்குறோம். ஒரு 10 முட்டை கொடுத்தாலும் 120 ரூபா ஆச்சு. அப்போ ஒரு நாள் நம்ம வீட்டு செலவுக்கு மீன் செலவுக்கு ஆகிடும். கோழிகள் ஏகதேசம் கறிக்குன்னு ரொம்ப கொடுக்கறது இல்லை, கோழிக்கு அதிகமா இருந்து சாவல் அதிகமா இருக்குன்னா மட்டும் கடையில கொண்டு கொடுத்துருவோம். கடையில இல்லை, வீட்டில் வந்து வாங்கவங்களும் இருக்காங்க, கடையில இல்லைன்னா யாரும் வாங்கலை, கோழிகள் கொத்து போடுது அப்படின்னா கடையில கொண்டு கொடுத்துருவோம். அதிகபட்சமா ஒரு 2 வயசு, அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் கொஞ்சம் முட்டை விடாம கொஞ்சம் கொழுப்பு அப்படின்னு அதை கறிக்கு கொடுத்துருவோம். 1 வயசு 1.5 வயசு அதுக்குள்ள, அதுக்கு மேல உள்ள கோழி முட்டை விடலை. சில கோழி 1 முட்டை விடும், திருப்பி அப்படியே படுத்து கிடக்கும், அடகை காத்து அப்படியே கிடக்கும். சில கோழிகள் முட்டையே விடாது, மேஞ்சிட்டே சும்மாயே சுத்திட்டு தெரியும். அப்படிப்பட்ட கோழிகளை நாங்க கறிக்கு விலை கொடுத்துருவோம்.
0: வெளிப்புறத்திலிருந்து இப்போ பாம்பு, அப்புறமா வந்து எலி, விருது, இதுகள்ட்ட இருந்து எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஏதாவது சிறப்பான கவனம் செலுத்த வேண்டியிருக்கா?
1: இல்ல, இப்ப வலை போட்டு நாங்க வெளியில விடாம உள்ளே பராமரிக்கிறதுனால அந்த இதுக்கு ஆபத்து ஒண்ணும் இல்ல. நாயும் உள்ள வந்துகிடாது, வலை போட்டு சுத்தி பாதுகாப்பா இருக்கறனால உள்ள வந்துடும். இப்ப வெளி மேய்ச்சலுக்கு போறக்கூடிய கோழி இல்ல, நாய் பிடிக்கிறதுக்கு, கீரி பிள்ளை அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பூனைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போறது. இது நம்ம முதல்ல நாங்க வெளி மேய்ச்சல்லதான் விட்டு வளர்த்தோம், அதுல நிறைய கோழிங்க நாய் பிடிச்சிட்டு போறது, பூனை பிடிச்சிட்டு போறதெல்லாம் இருந்து, அப்போ நமக்கு இடம் கொஞ்சம் ஒரு 15 செண்ட் இருக்கு, அதனால சுத்தி வலைய போட்டு வெளியில விடாம இப்ப ஒரு வருஷமா வலைக்கு உள்ள போட்டு வளர்த்துட்டு இருக்கோம். வெளி மேய்ச்சலுக்கு போனா கண்டிப்பா நாய்கள் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு.
0: கோழி குஞ்சுகளை வந்து பாத்தீங்கன்னா பருந்து கண்ணு வச்சுட்டே இருக்கும், எப்படா தூக்கிட்டு போலாம் அப்படின்னு. அந்த மாதிரி பருந்துகள் வலைக்குள்ள வலை வந்து நீங்க சுத்தி தானே போட்டிருப்பீங்க, அது ஏதாவது பாதிப்பு வருதா?
1: வரும். அதுக்கு குஞ்சு கோழிகளுக்கு மட்டும் தனியா ஒரு இடத்துல மட்டும், எல்லா இடமும் விடாம கொஞ்சம் இடத்துல மட்டும் விட்டுருப்போம். அப்படியும் பருந்து ரொம்ப விழாவுக்கு வாய்ப்பு இல்ல, வல்லூர் வந்து விழும். சில கோழிங்க பொறுத்து, சில கோழிங்க நல்லா பறந்து கொத்தும், பறந்து
0: தாய் கோழிகள்
1: அது பறந்து கொத்தும். அப்படி நாங்க வீட்டுல இருந்தா ஓடி போய் கவனிச்சுக்கிடுவோம். ஒருவேளை அப்படி சப்போஸ் 1-2 தவறுனாலும் மற்றபடி அது வராம பாதுகாத்துக்கலாம்.
0: சரி, இந்த மாதிரி வளர்த்ததுனால உங்களுக்கு அதாவது வாழ்க்கையில எந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் கிடைச்சிருக்கு?
1: வீட்டு செலவு ஈஸியா போகுது. இப்போ கணவனார் ஒரு தொழில் பண்றதுனால நம்ம வீட்டுல இருக்க பெண்கள் ஒரு சின்ன தொழில், டெய்லி ஒரு 100 ரூபாயாவது நம்ம வீட்டுக்கு வருமானம் வருது, நம்ம வீட்டு செலவாது அப்படி.

0: பேரணி ஒரு சந்தோஷம்தான்.
1: இவ்வளவு வருஷ அனுபவத்துல நிறைய கோழிகள் வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க, குறிப்பா இந்த கால்நடை மருத்துவர்களுடைய ஆலோசனை ஏதாவது கேட்கறது உண்டா?
0: ஆமாம், கேட்போம். ஒருவேளை இப்படி நல்ல கோழிகளுக்கு முடியலை அப்படின்னா பறக்கையில் மிருக ஆஸ்பத்திரி ஒன்று இருக்கு, ஆஸ்பத்திரியில் போய் அவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்குள்ள மருந்துகளை இப்படி முட்டை விடட்டாலும் அதுக்குள்ள இது தருவாங்க, அப்படி கேட்டு போட்டிருக்கோம்.
1: சரி, கோழி வளர்ப்புல மட்டும் இல்லாம குடும்ப பொறுப்புகளையும் முன்னெடுத்து செஞ்சிட்டு இருக்கீங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகள் ஏதாவது ஒரு சிறு தொழில் செய்யலாம் அப்படின்னு ஆலோசனை பண்றவங்களுக்கு ஒரு பெண்மணியா என்ன சொல்ல நினைக்கிறீங்க?
0: என்ன சொல்ல, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்ளுங்கிறது மாதிரி பெண்களுக்கும் ஒரு கைத்தொழில் இருந்தா அடுத்தவங்க கையை எதிர்பார்க்கண்டா, நம்ம கையில கொஞ்சம் காசு இருக்குது, நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்பலாம் அப்படிங்கிற ஒரு பெருமை பெண்களுக்கு இருக்கும். பெண்களும் இப்படி யோசிக்கணும், யோசித்தா குடும்பங்கள்ல வறுமைகள் மாறும், சிலவங்களுக்கு அந்த இதுல ஈடுபாடு இருக்காது. அப்ப நமக்கு ஒரு முன்னே நம்ம வீட்டுக்கு நம்மளால ஒரு சின்ன வருமானம் வரணும், கணவனார் தான் வேலை செய்துட்டு வரணும் இல்ல, நம்மளால ஒரு சின்ன வருமானம் வந்தா நம்ம என்ன அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பலாம்னு ஒரு ஆர்வம் இருந்துனா ஒரு கைத்தொழில், நம்மள ஒரு பெண்களுக்கு ஒரு கைத்தொழில் இருந்தா முன்னேறிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கணும், இருந்தா நம்ம வாழ்க்கையில எப்பவும் முன்னேறலாம்.
1: தெளிவான நிறைய தகவல்கள் நம்முடைய குமரி பண்பலை நேயர்களுக்காக அழகாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பா ரொம்ப நன்றி.
0: நன்றி.
1: இதுவரை நாட்டுக்கோழி வளர்ப்பு கீழகிருஷ்ணன் புதூர் எஸ் ஜாய் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.

0: உடன் உரையாடியவர் எஸ் சிவகுமார்.
1: அமுத சுரபி.
2: இதில் வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் உரையாடல் கேட்கலாம்.
3: உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொன்னம்மா, என்னையும் நனைய விட்டுலாம் நாடகம் பார்த்துட்டு இருக்க. பிள்ளைக்கு விண்ணப்ப படிவம் பள்ளிக்கூடத்துல வாங்கணும் அப்படின்னு சொன்னா நீ போய் வாங்கணும், எனக்கு 1008 வேலை இருக்க இடத்துல இப்படி வந்து என்ன மலையில நனைய விட்டுட்டிய? வண்டியை எடுக்க சொன்னியா? வண்டி பெட்ரோல் சும்மா தானே ஓடுது, எவ்வளவு காசு ஆகும்? 5000-10000 ஊரு ஊரா போய் பரப்புரை அப்படிங்கிற ரீதியில பண்ணிட்டு இருக்கேன். அந்த காசை பூரா விரயம் பண்ணதுக்கு வண்டி எடுக்கணுமா? வண்டி தம்பி வீடு வந்த மாதிரி இருக்கு, வா தம்பி இருக்கானா பாப்போம். தவுல வாங்கி தலைய வாய் தொடப்போம். ஏ தம்பி, அவங்களை ஏன் தொந்தரவு பண்ணுனா? ஒன்னால நாசி வேற அடைச்சாச்சு, இருமல் வேற வந்துருமோ என்னவோ, பரப்புரையில இருமுனா காச குறைச்சிருவாம்மா. வா வா, இவன் ஒருத்தன் கதவையும் திறக்க மாட்டான். ஏ தம்பி சத்தம் போடுதானா? ஓஹோ ஏன் தம்பி, கூட கொஞ்சம் சத்தம் போடுவேன். ஏ தம்பி,
4: இது யாரும்மா கதவு சிலிஜிலியா போற மாதிரி சத்தம் போடுறா? வெளிய என்ன போய் பாரு. என்னது மழை நேரத்துக்கு நீரு போய் பாரு. நீ போற கதவு துறக்காதா? யாருன்னு போய் பாக்க. ஏய் இது யாரு இந்த மலையில தொப்பு தொப்பு நினைச்சிட்டு வந்திருக்கு? யாருன்னா இந்த மலையில மதனியம் போட்டு நினைச்சிருக்கீங்க?
3: ஏய் என்னப்பா பேசுற? ஏ அவனாலதான்ப்பா நான் இந்த நினைவு நினைஞ்சிருக்கேன். பிள்ளைக்கு ஒரு அப்ளிகேஷனை கொடுக்கணுமா? இப்ப பெற்றோர் கையப்பனுதான் கேட்டிருக்கு, அவளே கையெழுத்த போட்டிருக்கலாம். பள்ளிக்கூடத்துல போய் ஒரு கொடையை கொண்டு வந்திருக்கலாம். மழை வரப்போகுது, வானிலை ஆய்வு மையம் கூட சொல்லிருக்காங்க அப்படின்னு தகவலை சொன்னதுக்கு பிறகும் மழையெல்லாம் சொன்ன பிரகாரம் தான் வருதா? வாங்கோன்னு கூட்டிட்டு வந்துட்டா. எனக்கு தெரியும் வானிலை ஆய்வு மையம் சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லி. இவளுக்கு தெரியுமா? தம்பி என்னன்னா பேச தெரியாம பேசுற. நான் அவளை நினைச்சிட்டு வந்த மாய். ஏ ஒரு டவல கூடப்பா.
4: அத மறந்துட்டே. ஏய் அந்த பீரோக்குள்ள ஒரு புது டவல் இருக்கு பாரு, எடுத்துட்டு வா. அப்படியே டவலை எடுத்து தந்த கையோட சூடா காட்டமா சுக்கப்பிய போடு.
3: பாரம்மா தம்பி எவ்வளவு பெருந்தன்மையா, புது டவல எடுத்துட்டு வர சொல்லுங்க, காட்டமா சுக்காப்பிய போட்டு கொடுங்க. அண்ணனுடைய குரல் எந்த விதத்திலும் பழுதாயிர கூடாதுங்கிற அவளை விட அக்கறை எடுக்கியப்பா.
4: மதனி ஏதாவது நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க, எங்க அண்ணனுக்கு பேச்சே இப்படிதான். போட்டு போட்டு.
3: ஏ என்னப்பா, வீட்டுல மேசையில விண்ணப்ப படிவம் தந்தத அப்படியே வச்சிருக்கேல.
4: ஏனே நீங்க வந்தது நல்ல நேரத்துல தானே வந்திருக்கீங்க, அதெல்லாம் பூர்த்தி பண்ணணும்னு தான் நினைச்சிட்டு கொஞ்சம் உட்கார்ந்திருந்தோம்னே, அதுக்கு இடையில வந்துட்டீங்கன்னே.
3: நம்மளுடைய ஆர்வத்தை பொறுத்து சீக்கிரமா பண்ணி கொடுத்துருக்கலாமே.
4: ஏனே உங்களை விட எனக்கு ஆர்வம் இருக்குனே, இப்ப பண்ணிடுவோம்னே.
3: ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. பாரு சுட சுட காஃபிய கொண்டு வச்ச உடனே நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், அவ குடிச்சு முடிச்சிட்டு கப்ப கிளை வச்சாச்சே.
4: என்னே மதனி உங்களை விட ஃபாஸ்ட் என்னன்னு.
3: ஏ சிவா என்னப்பா, பாரு எப்பம் பார்த்தாலும் மழை பெய்யுது, இந்த மாதிரி நேரத்திலயும் கூட களத்து மெட்டில காய போட்டு சீரழிஞ்சிட்டு இருக்கிற, இது தேவையா உனக்கு? அரசு எவ்வளவு உதவி பண்ணுது, இதெல்லாம் நீ யார்கிட்டயும் போய் கேக்குறது இல்லையா?
4: ஏன்னா என்னன்னு நீங்க இன்னைக்கு

0: சொல்ற நீங்க அன்னைக்கு அறுவடை பண்ணும்போது களத்துப்பேட்டில் நின்னீங்க, ஒரு வார்த்தை சொன்னீங்களானே, இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கீங்க.
1: ஏ தம்பி, நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, கிராமப்புறம் இல்லப்பா, வியாபாரிட்ட கொடுத்து அந்த மாதிரி நிலை இருக்கனால உங்ககிட்ட எதுக்கு சொல்லணும், நீ கூட ஏதாவது முன்பணமா வாங்கியிருப்ப, அதுக்காக நெல்ல வித்துருவ, அந்த கண்ணோட்டத்துலதான்ப்பா நான் சொல்லல. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, நமக்காக மத்திய அரசு வந்து எவ்வளவோ திட்டங்களை செயல்படுத்துது, அதெல்லாம் ஏதாவது தெரியுமா உனக்கு?
0: என்னென்ன திட்டம் மூடும் தலைப்பு இல்லாம சொல்றீங்க, அப்படி என்னென்ன அரசாங்கம் நமக்கு திட்டங்களை தந்திருக்காங்க?
1: ஏ தம்பி, நான் ஏதோ ஒரு அமைதியா இருக்கனால உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், உன் பேச்சு ஒன்னும் ரசிக்கல பாத்துக்கோ. எப்ப எந்த கருத்தை சொன்னாலும் ஒரு ஆள்கிட்ட வந்து சில கருத்துக்களை உள்வாங்கணுமே தவிர விதர்ப்பமா உடனடியா கேட்க கூடாது. இந்த செய்ய மாத்வியா எப்படி
0: சொல்லுங்க. நீங்க
1: தம்பி, இந்த பேச்சு வந்து எல்லாருக்கும் ரசிக்காது பாத்துக்கோ. இருந்தாலும் கூட தம்பிட்ட சொல்றேன், உங்களமா இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உதவணும் அப்படிங்கறதுக்காக நம்ம மாவட்டத்தையே எடுத்துக்கியா, கொள்முதல் நிலையங்கள் அப்படிங்கிற அடிப்படையில அருமையான கட்டட அமைப்புகளை, வேளாண் உள்கட்டமைப்பு நிதி அப்படிங்கிற அடிப்படையில ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இப்ப உதாரணத்துக்கு நெல்லை பத்தி நான் சொல்றேன், அதே இது பூக்கள் இருக்குதுன்னு நம்ம மாவட்டத்தை பொறுத்த அளவுல தோவாளை மலரியல் ஆராய்ச்சி நிலையம் அப்படின்னு இருக்கு,
0: கேள்விப்பட்டிருக்கீங்களா? விசுவாசபுர பக்கம் இருக்கு, அதே சொல்றீங்க?
1: ஆமாப்பா ஆமாப்பா, இந்திய அளவுல பல்வேறு விதமான வேளாண் சார்ந்த நிதி அப்படிங்கிற அடிப்படையில உள்கட்டமைப்பை ஏற்படுத்தினாலும் கூட தம்பிக்கு புரியணும் அப்படிங்கறதுக்காக நம்ம மாவட்டத்தில் உள்ள சில நடவடிக்கைகளை சொல்றேன். ஊரம்பு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு கீரிப்பாறைக்கு அந்த பக்கம், அந்த இடத்திலயும் கூட வாசனை திரவிய பயிர்கள் இருக்கு பாரு, அதை கூட சேமிக்கக்கூடிய அளவுல அருமையான திட்டத்தை வந்து செயல்படுத்துறாங்க. இதெல்லாம் தெரியுமா?
0: யாருன்னே சொல்றா, இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படின்னு தெரியும்?
1: ஏ தம்பி, இந்த விஷயங்கள் அப்படிங்கறது அண்ணன் வந்து மத்திய அரசு திட்டங்களை வந்து பரப்புரை அப்படிங்கிற ரீதியில கையாள்றதுனால எல்லா தகவலையும் கிரகிச்சு ஒன்னமா இருக்கக்கூடிய ஒரு அறிவார்ந்த விவசாயிட்ட சொல்லும் போது அது பலருக்கும் போகுமே அப்படிங்கிற எண்ணத்துல, இப்ப பாரு, இனி நீ வந்து இந்த நெல்லை வந்து இங்க காய போட வேண்டிய அவசியம் இல்ல, கிராமத்திலேயே காய போட்டு வீட்டுக்கு பின்னால களத்துல அந்த தொழியோடையும் ஈரத்தன்மையோடையும் காய போட்டு அந்த நெல்லை கொண்டு சேமிச்சு வீட்டுக்குள்ள வச்சா என்ன ஆகும்பா?
0: ஏனே நீங்க சொல்றது சரிதானே, இப்படிதான் போன தடவை உள்ள நெல்லை எல்லாம் வீட்டுல கட்டி வச்சு பூசணம் பூத்து எதுக்கும் பயன்படாம தூர போடக்கூடிய நிலை ஆயிடுச்சுன்னு.
1: தம்பி, அந்த தொடர் மழை இருந்தத ஒரு மாதம் மட்டும், அந்த நேரத்துல காய போடுறதுக்கு வசதி இல்லாதனால அந்த ஈரத்தோடு கட்டி வச்சிட்டியாப்பா?
0: ஆமாண்ணே ஆமாண்ணே, நல்ல விலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அதான் கட்டி வச்சேன், பார்த்தா ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சுன்னு.
1: தம்பி, எதுலயுமே ஒரு முயற்சி வேணும், பயிற்சி வேணும், விழிப்பு வேணும். ஆனா தம்பியை பொறுத்த அளவுல விழிப்பு இருந்தாலும் கூட பயிற்சி அப்படிங்கிற அடிப்படையில எப்பவாவது கலந்திருக்கியா?
0: எங்கன்னே நேரம் காலையில மண்வெட்டி எடுத்துட்டு போனா ராத்திரி இருட்ட இருட்ட தான் வீட்டுக்கு வர்றது.
1: ஏ உழைப்ப கொடுக்க, உழைப்ப முறையா கொடுக்கலையாப்பா, ஒரு பயிற்சி எடுத்த அப்படின்னு சொன்னா அந்த வேலை செய்யலையும் கூட ஒரு நுணுக்கம் இருக்கும். வேளாண் உள்கட்டமைப்பு நிதி அப்படிங்கிற அடிப்படையில அரசாங்கத்தில இருந்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படிங்கறதுக்காக நபார்டு வாயிலா கூட பயிற்சி கொடுக்கறாங்களே.
0: என்னன்னு சொல்றீங்க? நீங்க சொல்றத பார்த்தா ஏன் வயலுக்கு மூணாவது வயல்ல இருக்கக்கூடிய அந்த வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கு இல்லையா, அங்கதான் பயிற்சி கொடுக்கறாங்களா எப்படி?
1: தம்பி, வேளாண் அறிவியல் நிலையம் அப்படிங்கிற தன்மையை தெரிஞ்சதுக்கு பிறகுமா நீ இந்த மாதிரி ஒரு விழிப்பு இல்லாம இருக்க?
0: ஏன் சொல்லுவாங்கண்ணே, என் மனைவி சொல்லுவா, அங்க எல்லாம் எதுக்கு போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த காலத்துல உங்க தாத்தா அப்பா காலங்கள்ல பின்பற்றின முறைகளை அப்படியே பின்பற்றுங்க, அவங்கதான் அழகா சொல்லி தந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லுவா.
1: ஏ தம்பி, நீ இன்னும் கிணத்து தவளையா தான் இருக்க அப்படிங்கறது உன்னுடைய மனைவி சொன்ன ஆலோசனையில இருந்து புரியுதப்பா. ஏ தம்பி, நவ நாகரிகத்துக்கு ஏற்ப என்னென்ன இயந்திரங்கள் வந்துடுச்சு, என்னென்ன மாற்றங்கள் வந்துடுச்சு, நெல்லா இருந்தாலும் கூட 6 மாதம் இருப்பு வச்சு நல்ல விலைக்கு விற்று காசாக்கக்கூடிய தன்மையில மத்திய அரசாங்க உள்கட்டமைப்பு நிதி அப்படிங்கிற அடிப்படையில் எவ்வளவு அருமையான திட்டங்களை செயல்படுத்தி உங்களை மாதிரி விவசாயிகளை ஊக்கப்படுத்துறதுக்காக உருவாக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாம தாத்தா சொல்லி தந்த அப்ப மாடு வச்சுதான் உழுகியா?
0: ஆமாண்ணே, எங்க தாத்தா சொல்லி தந்த அனுபவ பாடத்தை தான் நான் இன்னைக்கும் பயன்படுத்துறேன். வயல்ல மனிதர்களை வச்சு அறுத்து தலைச்சம்படா சம்மந்து களத்துமேட்டுல கொண்டு போட்டு மாடு வச்சு சூடடிச்சு அப்புறமா நெல்லெடுத்து தானே நான் இப்ப பயன்படுத்துறேன்.
1: ஏ தம்பி, என்னப்பா இது, ஓம் பொறவுல கூட அறுவடை இயந்திரத்தை கொண்டு வந்து நெல்லு கூட வீட்டுக்கு வராம அந்த இடத்திலேயே காசு எண்ணக்கூடிய தன்மையை நீ பாக்குறியா பாக்கலையா?
0: அதெல்லாம் நான் பாக்க தானே செய்யறேன், ஆனா என் மனைவி ஒத்துக்கிடணும் இல்லையா?
1: ஏ தம்பி, நீ இப்ப ஒன்னு பண்ணு, ஒரு அருமையான பயிற்சி இருக்குது, அந்த பயிற்சியில ஒரு தனியார் நிறுவனம் தான் பயிற்சி கொடுக்கறாங்க. வேளாண் உள்கட்டமைப்பு நிதி என்ன காரணத்தினால கொண்டு வந்திருக்காங்க, அந்த நிதியை வந்து எந்தெந்த விதத்தில எல்லாம் விவசாயிகளுக்கு உபயோகப்படுற மாதிரி செயல் திட்டங்கள் செயல்படுத்துறாங்க, அதை செயல்படுத்துறதுனால விவசாயிகள் வாழ்வில் பிற மாநிலங்கள்ல என்ன ஒரு செழிப்பு ஏற்பட்டிருக்கு, தமிழகத்திலயும் கூட பிற பகுதிகளில் விவசாயிகள் என்ன அளவுல அதை பயன்படுத்தி வெற்றிவாக சூடிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி பயிற்சி.
0: அருமையா சொல்றீங்களே, வேளாண் உள்கட்டமைப்பு நிதி அப்படிங்கறது எங்களை மாதிரிப்பட்ட விவசாயிகளுக்கு

0: ஒரு அருமையான வரப்பிரசாதம் அப்படிங்கிறீங்க.
1: ஆமாப்பா ஆமாப்பா, இப்ப புரியுதாப்பா. இனி வந்து நீ உன் களத்து மெட்டுல காய போடுவியா, அல்லது அரசு சார்ந்த அந்த களத்துல கொண்டு காய போட்டு வித்து பணமாக்கக்கூடிய தன்மையில இருப்பு வச்சாலும் பரவாயில்லண்ணே, காலதாமதம் ஏற்பட்டாலும் கூட காசு கிடைக்கும் இல்லாண்ணே அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுதா இப்படி?
0: ஆமாண்ணே ஆமாண்ணே, என்ன ஒரே ஒரு உதவி பண்ணுங்கண்ணே.
1: என்னப்பா?
0: எங்களை மாதிரிப்பட்ட விவசாயிகளுக்கு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு 25 லிஸ்ட் சொன்னீங்களே, நீங்க தனித்தனியா ஒவ்வொரு வீட்டுக்கும் போக வேண்டாம், எங்க கிராமத்துக்கு வாங்கண்ணே, எல்லா விவசாயிகளும் கூட்டி வைக்கிறேனே. அப்போ இந்த விவசாய உள்கட்டமைப்பு நிதி பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுத்தீங்கன்னா எல்லாரும் பயனடைவாங்கண்ணே.
1: ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா.

0: அமுது சுரபியில் இதுவரை வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டம் உரையாடல் கேட்டீர்கள்.
1: உரையாடலில் பங்கேற்றவர்கள் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை, எஸ் சிவகுமார்.

0: அமுத சுரபி நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
1: நொடிகளில் சில நுட்பங்கள்.
2: இதில் மீனவர்களுக்கான அடையாள அட்டை தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் மீன்வளத்துறை ஆய்வாளர் என் சிவகுமார் அவர்கள்.
3: 18 வயதுக்கு மேற்பட்டவங்கள் மட்டும்தான் மீனவர் அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கவே முடியும். ஒருத்தர் விண்ணப்பிக்கிறார் அப்படின்னா அவர் எந்த படகில் மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத படகினுடைய உரிமையாளர் வந்து ஒரு சான்றிதழா நமக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய விசாரணைகள் அடிப்படையிலையும் பையனுடைய உடல் தகுதி அடிப்படையிலையும் நாங்க அவங்களுக்கு அடையாள அட்டை போட்டு கொடுக்கறோம்.
4: அமைப்பில் உதவி எஸ் சிவகுமார்.
5: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.

நாளைய நமது உழவுலகம் நிகழ்ச்சியில் பாளையன் கோடன் வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மாத்தூர் கோணம் டி பிரபு அவர்கள். அமுது சுரபியில் தேசிய கால்நடை இயக்கம் உரையாடல் கேட்கலாம். நொடிகளில் சில நுட்பங்கள். தோட்டக்கலை பயிர்களில் கவாத்து செய்யும் முறைகள் தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஸ்லின் ஜோஷி அவர்கள். கேட்டு பயன்பெறலாமே.

0: படபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைதோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். நீட் வினாத்தால் முன்கூட்டியே வெளியானது மற்றும் தில்லியில் நடைபெற்று வரும் மாணவர்கள் போராட்டம் தொடர்பாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் பலமுறை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு பிற்பகல் 3 மணிக்கு அவை கூடியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளை முடக்கும் முயற்சியை தவிர்த்து ஆக்கப்பூர்வமாக விவாதித்தால் அரசு தரப்பில் உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்று கூறினார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டனர். அவை முன்னவர் திரு ஜே பி நட்டா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மாண்புகளுக்கும் ஜனநாயக நடைமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பொறுப்பற்ற முறையில் செயல்படுவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் கூறினார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, நீட் தேர்வு விவகாரம் மற்றும் மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மாநிலங்களவையும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. தமிழகத்திற்கு காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு மறுத்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற 53வது காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் பெங்களூரு நகரின் குடிநீர் தேவை மற்றும் அணைகளின் நீர் இருப்பு போன்றவற்றை கருத்தில் கொண்டு இந்த முடிவை கர்நாடகா எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளின் மழைப்பொழிவு மற்றும் அம்மாநிலத்தில் உள்ள அணைகளின் நீர் இருப்பு குறித்து 1 வார காலத்திற்குள் கண்காணிக்கப்படும் என்று ஆணையம் கூறியது. இரு மாநிலங்களும் முன்வைத்துள்ள கருத்துகள் குறித்து வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் ஆணையம் தெரிவித்துள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047ஆம் ஆண்டிற்குள் உருவாக்குவதற்கு சுகாதாரத்துறையில் வெற்றி காண வேண்டும் என்று குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் இன்று தனியார் செவிலியர் கல்லூரி திறப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், மருத்துவத்துறையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள பல்வேறு சிறப்பான திட்டங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், செவிலியர் பணி நமது கலாச்சாரத்தின் ஒரு அங்கமாக உள்ளதாக குறிப்பிட்டார். மனித சேவையில் உயர்ந்த சேவையாக செவிலியர் பணி கருதப்படுவதாக ஆளுநர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கு 550 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்ட தொழில் மையத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த நிதியாண்டில் 400 கோடி ரூபாய் தொழில் கடன் வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பசுந்தேயிலைக்கான நிலுவைத் தொகையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தூய்மைப் பணியாளர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்களுக்கு அரசு சேவைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவர் பேசினார்.

0: பணியாளர்களுக்கு உறுப்பினர் அட்டை பதிவு செய்யவும் சமூக நலத்துறையின் மூலம் குடும்ப நல நிதியுதவி பெறுவதற்கும் வசதி ஏற்படுத்தி தரும் வகையில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் செல்வி கீர்த்தனா கூறினார். காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான செயல்பாடுகள் குறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மாவட்ட காசநோய் தடுப்பு துணை இயக்குநர்கள் கலந்து கொண்ட இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாவட்டம் வாரியாக காசநோய் ஒழிப்பு திட்டத்தில் அடைந்துள்ள சாதனைகள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து அவர் கேட்டறிந்தார். திருநெல்வேலி, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் முறைகேடாக கனிம வளம் சுரண்டப்படுவதை தடுக்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை, கன்னியாகுமரி வழியாக கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் குவாரிகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த ஒருங்கிணைந்த விழிப்புணர்வு முகாம் கடந்த 2 நாட்களாக நடைபெற்றது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் நடைபெற்ற இந்த முகாமில் பெண் குழந்தைகளை காப்போம், அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் மக்கள் மருந்தக திட்டம், மக்கள் வங்கி திட்டம் மற்றும் போதைப்பொருள் ஒழிப்புக்கான இயக்கம் குறித்தும் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: குமரி FM 101, குமரி FM 101. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது குமரி FM 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி FM.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது 8:05. இந்நேரம் முதல் 8:15 வரை பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722. இவ் இரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 046-52. அலைபேசி எண் 890-32-570-39. குழந்தைகளே, இணைப்பு கிடைக்கப் பெற்றவுடன் உற்சாகமாக நீங்கள் உரையாடி மகிழலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லக்கூடிய அந்த சின்ன குழந்தையோட பேர் என்ன? என்னமா?
1: முகஸ்திரா.
0: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: பாலப்பள்ளம்.
0: பாலப்பள்ளம் தானா? சரி, நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்கம்மா? யூகேஜி படிக்கிறீங்களா? செல்லக்குட்டி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? ரைம்ஸ் சொல்ல போறீங்களா? சொல்லுங்க, கேக்கலாம்.
1: அணிலே அணிலே ஓடிவா, அழகனிலே ஓடிவா, கொய்யாவா குண்டு பழம் கொட்டிவா, பாட்பாடம் பாட்பாடம் கூட்டேட்டி இருப்பதும் கொட்டு கொட்டு தின்னலாம்.
0: வேற அவ்வளவுதானா? அழகா சொன்னீங்க. அணில் வந்து கொய்யா பழத்தை எடுத்துட்டு போத பாத்திருக்கீங்களா? உங்க வீட்டுல கொய்யா மரம் நிக்குதா? இன்னோ சரி, அணில் பாத்திருக்கீங்களாம்மா? பிள்ளைக்கு அணில் பிடிக்குமா? எல்லாத்துக்கும் ஆம் நோ எல்லாம் ஒற்ற வார்த்தை தான். அருமையா சொன்னீங்க, பங்கேற்றமைக்கு பாராட்டுக்கள்.
2: உலகத்தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில். தரமான மருத்துவ சேவைக்கு
3: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்.
2: போன் 233-0

0: 4 6 6.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான

0: மையம்
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் மிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
0: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்
4: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் இசிஇஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: வணக்கம், வணக்கம். இணைப்பில் இணைந்திருப்பது யாருங்க சொல்லுங்க. வணக்கம். வெறும் டக் டக் சவுண்ட் மட்டும்தான் வருது, வேற ஒண்ணுமே கேட்கல. ஆனா இணைப்புல தான் இருக்கீங்க. பேசுறது யாருமா? சிறப்பு

0: வணக்கம்
1: ஹலோ,
0: வணக்கம் வணக்கம். உங்களோட ஊர் பெயர் சொல்லுங்கம்மா.
1: ஹர்ஷா.
0: ஹர்ஷா, ஹர்ஷாவோட ஊர் ஹர்ஷா எந்த ஊர்? அகஸ்தீஸ்வரம். ஹர்ஷா, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு.
0: சரி, பாட்டு சொல்லுங்க, கேட்கலாம்.
1: அடக்க முடிய யார் அருமில நீ கடக்க கருதமும் வேண்டா, மடைத்தலையில் ஓடுவீன் உங்களோட வருதியின் நறுமளவும் வாட்டுதான் தொட்டு அவ்வையார்.
0: ஹர்ஷா,
1: ஹர்ஷா
0: அவ்வளவுதானா?
1: ஆமா.
0: சரி, ஹர்ஷா பக்கத்துல ஒரு சின்ன வாய்ஸ் கேட்டுச்சு, அது யாரு?
1: அது தங்கச்சி.
0: தங்கச்சியா? தங்கச்சி எந்த கிளாஸ் படிக்கிறாங்க?
1: அவள் இப்போ கிளாஸ் படிக்கல.
0: ரொம்ப சின்ன பொண்ணா?
1: ஆமா
0: ஆனா நல்ல சுட்டி இல்ல.
1: ஆமா.
0: சரிம்மா, பங்கை தமைக்கு பாராட்டுக்கள்.
1: நன்றி.

0: வணக்கம்
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் சொல்லக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரங்க யாரு?
1: மேற்கு சூரப்பலத்துல இருந்து தனுஸ்ரீ.
0: மேற்கு சூரப்பலத்துல இருந்து தனுஸ்ரீ, என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு பாட போறேன்.
0: சரி தனுஸ்ரீ, ஒன்லி டூ, ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு, சரியா? சொல்லுங்க. இது யார் சொல்லிருந்தா? எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் சன் சன் சண்டே. உங்க அம்மா சொல்லி தந்தாங்களா? தனுஸ்ரீ கிளாஸ்ல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்காங்களா? நல்லா ஜாலியா இருக்கா?
1: ஜாலியா இருக்கு.
0: இப்ப படிச்சுட்டு அந்த கேப்ல அப்படி பேசுறீங்களா?
1: ஆமா.
0: சரிம்மா, பங்கேற்றமைக்கு பாராட்டுக்கள்.
1: நன்றி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8:30.

சிறை களஞ்சியம். இயற்கை படைத்தவனது ஓவியம், அது இணையில்லாத காவியம். பேசும் திறன் கிடையாது, ஆனால் உணர்வு உண்டு. தன்னை சீராட்டி பாராட்டி வளர்த்தவனுக்கு சரியான கைமாறு கொடுக்கும் செய் நன்றி மறவாத ஜீவன் அது. வளை கொடுக்கும், நிழல் கொடுக்கும், பசி தீர்க்கும் அமுது சுரபி. அதுவும் அறுசுவை உணவுடன் வானத்து பறவைகளின் சரணாலயம், சிறிய ஜீவராசிகளின் புகலிடம் அது. தாயை போல தென்னல் காற்றில் சாம்பரம் வீசி தீங்கின்றி அனைவரையும் அரவணைக்கும் தாரகை. அதுதான் பூமியெல்லாம் வளைந்து நெளிந்து வேறிட்டு கம்பீரமாய் தூண் போல நின்று படர்ந்து வளரும் மரம். பசும் கொற்றை குடை கொண்டு புவியை ஆளும் இறைவனின் கரம். ஒரே மண்ணில் எத்தனை விதமான விருட்சங்கள், ஒன்று விழுதிட்டு தாங்கும், மற்றொன்று ஓங்கி வளர்ந்து சுவையான இளநீர் நொங்கு தந்து தாகம் தணித்து மனதையும் உடலையும் குளிர வைக்கும். கோடையில் சுவையான கனிகளை தரும் மா பலா நாளெல்லாம் மங்கள சின்னமாய் வாசலில் நிற்கும் வாழை, மலர்களை பரப்பி நறுமணம் தரும் செண்பகம், இப்படி காவியம் படைக்கும் மரம் நம் வாழ்வின் வர பிரசாதம். மரம் என்ற தலைப்பில் பாடல்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார் நமது நேயர் மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம் அவர்கள். திரைக்களஞ்சியம் உங்கள் ரசனைக்கு விருந்தாக.

கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி. பாடலின் படம் முத்துக்காளை. இப்பாடலுக்கு வரிகள் வாலி, இசை இளையராஜா. நேயர்களின் நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியத்திய நேயர் மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம் அவர்கள் மரம் என்ற தலைப்பில் பாடல்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார். நல்லதொரு குடும்பம், பல்கலைக்கழகம், பாசமே உருவான அன்னை அவள், கடவுளின் அவதாரம். உடல் வலிமை இருந்தும் மனைவி பிள்ளைகளிடம் கருணை மென்மையை வெளிப்படுத்தும் தந்தை, இவர்களின் அன்பின் வெளிப்பாடு அருமையான குழந்தை. பெற்றவர்கள் பிள்ளையை தாளாட்ட அவர்களை தாளாட்டி தூங்க வைக்கும் மகன். சில உணர்வுகள் எப்பொழுதுமே எக்காலத்தும் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் கேட்கலாம் ராமு பட பாடல்.

0: கேட்ட அந்த பாடலை பாடியவர்கள் பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுஷிலா.
1: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
2: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
3: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
2: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
4: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது?
2: ஓவியா காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
3: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
5: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. வாழ்க்கையில் சுகமான சுமை என்றுமே இதம்தான். 300 நாட்கள் கருவறையில் வாழும் மழலை தாங்கும் அன்னை, கிளைகளே ஒழிந்துவிடும் அளவுக்கு கனி கொடுக்கும் மரம், முதிர்ந்த வயதில் பெற்றவர்களை கைகளில் தாங்கும் பிள்ளைகள், சங்கிலி உறவு போல நாளும் தொடரும், உலகிற்கு வெறும் சுமையாய் வாழாமல் 4 பேருக்கு நல்லது செய்துவிட்டுத்தான் செல்வோமே. கே வி மகாதேவன் இசையில், எம் எஸ் ராஜேஸ்வரி குரல்களில் கண்ணதாசனின் வரிகளில், தை பிறந்தால் வழி பிறக்கும்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் இப்பொழுது 8:46:50. நேரில் அணிந்திருக்கும் நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியத்தின் நேயர் மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம் அவர்கள் மரம் என்ற தலைப்பில் பாடல்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார். தாய்மை என்பது தியாகத்தை பரிசாக தரும். பெற்றால்தான் பிள்ளையா, தனக்கு என்று வந்துவிட்டால் தான் ஈன்றெடுக்காத பிள்ளை என்றாலும் பாசத்தை நேசத்தை அளவில்லாமல் கொடுக்கும் மனம் இறைவன் போல. நேசிக்கும் உள்ளங்களை நேசிக்கும் பிள்ளைகள் இறைவன் வீட்டில் விருந்தாளிகள். ஆர் சுதர்சனம் இசையில், கண்ணதாசனின் வரிகளில், பி பானுமதி குரலில் கேட்கலாம் அன்னை படப்பாடல்.

0: இயற்கையிலிருந்து மனிதன் நாளும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஏராளம். வானமே போதி மரம் ஞானம் ஊட்டினாலும், ஒருமுறை நீர் ஊற்றி ஓங்கி வளர்ந்த கற்பக மரம், தாளுண்ட நீரை தலையாலே தான் தரும் விருட்சம், முற்றத்தில் நின்று வாழ்த்தி வயிறார பரிமாற அன்னமிடும் தாராளம், நிறைவாக உண்ண கனிதரும், இந்த மூன்றுக்கும் உள்ள ஒற்றுமை ஒவ்வொன்றும் அதனதன் இயல்பில் சிறப்பு. மேன்மை பெற குணங்களை நாம் கற்க வேண்டும். குலவிளக்கு படத்திற்காக பி. சுஷிலா குரலில், கே. வி. மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில் கேட்கலாம் இந்த பாடலை.
1: பனை மரம், தென்னை மரம், வாழை மரம், மக்கள்

0: என்ன மரம்?
1: நாங்க பனைமரம்.
2: நேரடிந்திருக்கும் நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். இன்றைய திரைக்களஞ்சியத்தின் நேயர் மீனாட்சிபுரம் பாலசுப்ரமணியம் அவர்கள் மரம் என்ற தலைப்பில் பாடல்களை தேர்ந்தெடுத்து அனுப்பியுள்ளார். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 8:55. வாழ்க்கை அதன் போக்கிலே இயல்பாக செல்ல வேண்டுமா? விட்டுக் கொடுத்துதான் வாழ வேண்டும் என்பது எழுதப்படாத நியதி. சரி சாரி இந்த இரண்டெழுத்து மந்திரம் போதும், அத்தனை பிரச்சனைகளையும் சமாளித்து விடலாம். நிலாவே வா படத்திற்காக ஹரிஹரன் சித்ரா குரல்களில் வித்யாசாகர் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் இந்த பாடல்.

0: Delhi High Court seeks responses from center and police on pleas alleging use of excessive force on protesters. And in China Open badminton, PV Sindhu and Ayush Shetty enter singles pre-quarterfinals. That is all in the news at 9. Good night.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9:15. ஆகாஷ்வாணி
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் விண்வெளி துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் செயல்பாடு மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் அந்நிறுவனங்களின் பங்களிப்பு குறித்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் ஸ்ரீமதி கேசன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம். மேம், இப்ப நீங்க வந்து உங்களுடைய நிறுவனத்தை தொடங்கும் போது என்ன சூழல் இருந்துச்சு, இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த சூழல் வந்து மாறி இருக்கு, எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆயிருக்கு மேம்?
4: இந்த டீம் நீங்க இதை வச்சுக்கிட்டு நாங்க 1000 கோடி கொடுத்து ராக்கெட் பில்ட் பண்றோம், இதுல நீங்க சேட்டலைட் வைக்கணுமா, ஓடுங்க முதல்ல படிச்சுட்டு வாங்க, படிச்சுட்டு வந்து இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நாங்களே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப லிட்டில் சேட் பட் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இது. பட் எடுத்து வச்ச கால திருப்பி இல்லாம இதை வேற எப்படி நம்ம லான்ச் பண்ண முடியும்னு தேடி தேடி பாக்குறப்பதான் ஹை ஆல்டிடியூட் பலூனிங்னு நாங்க வந்து இது பண்ணோம். ஸோ அந்த ஹை ஆல்டிடியூட் பலூன் என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட வானிலை ஆராய்ச்சி எவ்ரிடே ஒரு பலூன் அனுப்புவாங்க, அவங்க வந்து ஹைட்ரோஜன் ஃபில் பண்ணி அனுப்புவாங்க எப்படி இருக்கு என்னன்னு பாக்கிறதுக்கு. ஸோ நம்ம வந்து ஹைட்ரோஜன் யூஸ் பண்ணக்கூடாது, தனியார் இருந்தால் ஹைட்ரோஜன் பிகாஸ் இன்ஃபிளமேபிள்னு யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் என்ன? ஸோ உடனே சரி ஹீலியம் பலூன், பலூன் எங்க கிடைக்கும், ஹீலியம் எங்க கிடைக்கும், இதுக்கு எவ்வளோ செலவுனா அவ்வளோ செலவு. நாங்கள் ஃபர்ஸ்ட் பலூன் லான்ச் பண்ணது பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸ்பென்சிவ். பட் அவ்வளோ விஷயம் கத்துக்கிட்டோம். ஏன்னா நீங்க சேட்டலைட்னு ராக்கெட்ல வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எலக்ட்ரானிக் பே ரெடி பண்ணி அது வந்து மேலே போகிற இருக்கிற சந்தோஷம், அதை வந்து ட்ராக் பண்றோம் பாத்தீங்களா கீழே வந்து, ஓ மை காட், அப்புறம் சிமுலேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அப்படி ஒரு சுவாரஸ்யம். இதெல்லாம் புக்ல படிக்க முடியாது, இதெல்லாம் கண்டிப்பா பிராக்டிக்கலா தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அதனாலதான் நான் வந்து என்னோட நிறுவனம் ஆரம்பிச்சதுல பரவாயில்லடா எத்தனை ஃபெயிலியர் ஆனாலும், ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் லான்ச்சுக்கு அவ்வளோ முறை நீங்க 500 மீட்டருக்கு மேல எதுவும் அனுப்பக்கூடாது. சொன்னேன் சயின்ஸுக்கு வந்து நம்ம பண்ணணும்னா எப்படியா இருந்தாலும் ஹேண்ட்ஸ் ஆன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒன்று அந்த கடவுள் நம்ம டெஸ்ட் பண்ண வரும் முதல்ல அப்புறம் கடைசியில் சரி சரின்னு தூக்கி விடுவார்ல, அதே மாதிரி லான்ச்சுக்கு முத நாள் ஈவினிங் தான் எங்களுக்கு நோ டேம்னு வருது. அப்போதான் தெரியறது நமக்கு டிஜிசிஏன்னு ஒரு நிறுவனம் இருக்கு, ஏர்போர்ட் அத்தாரிட்டியில ஒரு தனி பிரிவு இருக்கு, ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு தனி பிரிவு இருக்குன்னு தேடி தேடி கிட்டத்தட்ட 3 மாசம் எவ்ரி டே ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தேன். பிளஸ் அவங்களுக்கும் அது புதுசு, நீங்க என்ன மேலே அனுப்புறீங்களா பலூனா, ஆள் உட்காந்து போவாங்களா, எப்படி போவாங்க, எப்படி கீழே வரும், பாராசூட்டா, எங்க வாங்குவீங்க, பலூனுக்கு நம்பர் இருக்குமா, இத்தனை கேள்விகளுக்கும் நீங்க வந்து இட் இஸ் நாட் ஈஸி. அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு கூகுள்லலாம் கிடைக்காது. ஸோ ரொம்ப தேடி படிச்சு படிச்சு படிச்சு, பட் என்னன்னா அந்த படிப்பு தான் நமக்கு ஸ்ட்ரென்த். ஸோ வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம இதெல்லாம் வந்து ஈஸியாக சொல்லி கொடுத்துரும். ஏ போடா பலூன் லான்ச்சா, நீ இதெல்லாம் பண்ணு கற்றுக்கலாம், டக்கு டக்குன்னு பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணதுக்கும் அந்த குழந்தைங்க பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற காம்போனென்ட், அந்த குழந்தைங்க யூஸ் பண்ணுறது இப்போ இருக்கிற காம்போனென்ட். இப்போ இன்னும் என்னென்ன பண்ண முடியும் பலூன்லேயே வந்து என்னென்னா சஸ்டெயின் பண்ண வைக்க முடியும். இப்போ நம்ம ராக்கெட்டு மேலே அனுப்புகிறோம் இல்லைங்களா, ராக்கெட் மேலே போயிட்டு சேட்டலைட்டை நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறோம் ஒரு பர்டிகுலர் ஆல்டிடியூடில், அங்கேருந்தது மேலேருந்து பார்க்குது, அது மேலே சுற்றிக்கிட்டே இருக்கு அந்த செயற்கைக்கோள், ரைட். அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம 30-50 கிலோமீட்டர்ஸ்குள்ள என்ன பண்ணுறாங்க, நாசா ராட்சச பலூன் ஒன்று, அந்த ராட்சச பலூனியே வந்து நம்ம 2 நாள் வரைக்கும் சஸ்டெயின் பண்ண வைக்கலாம். ஸோ அந்த சஸ்டெயின் பண்ணி அதுலேருந்து இமேஜ் எடுக்கிறத நம்ம கொலேட் பண்ணி என்னெல்லாம் நடக்குது பூமியிலன்னு பார்க்கறது எக்கனாமிக்கலா ராக்கெட்டை விட இதுல பண்ணலாம். ஸோ படிப்படியா நாங்க வந்து கத்துக்கிட்ட விஷயங்களே ஃபர்ஸ்ட் பெலூன்லேருந்து ஆரம்பிச்சு அடுத்தது சப் ஆர்பிட்டல் மிஷின் அப்படின்னு. சப் ஆர்பிட்டல் அப்படிங்கிறது பாரபோலா, மேலே ராக்கெட் போயிட்டு கீழே எடுத்துட்டு வந்துடும் பேலோட. ஸோ அதை நம்ம வந்து அப்பெல்லாம் நமக்கு பெரிய பேலோடுங்கிறதுக்கே பெருசா அத்தோ தெரியாது. ஸோ நாசால ஒரு சேலஞ்ச் இருந்தது, ஐ டூடில் இங்க் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன், அவங்க வந்து ஒரு சேலஞ்ச் கொடுத்தாங்க, 64 கிராம்க்குள்ள நீங்க எது வேணா நீங்க ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அனுப்புங்க அப்படின்னு ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ எங்களது டீம் எல்லாமே ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே. ஸோ நாங்கள் அதில் வந்து வெறும் ஏதோ எலக்ட்ரானிக்லாம் வைக்காம நம்ம ப்ராப்பராக ஒரு 3D printed structured

0: ஒரு ப்ராப்பர் சேட்டலைட் மாதிரியே டிசைன் பண்ணி நம்ம ஏன் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி அமைச்சோம். 80,000 பீப்புளில் செலக்ட் ஆனோம். ஃப்ரீ லான்ச் நாசாவில் முதல் முறையாக வந்து ஒரு இந்தியன் ஹை ஸ்கூல் டீம் வந்து நாசாவோட ராக்கெட்டில் போச்சு.
1: நாட்டுக்கே பெருமை,
0: அப்படி ஒரு பெருமை. எக்ஸாக்ட்லி அந்த இடத்துல தான் யாரெல்லாம் வந்து ஷேம் பண்ணாங்கன்னா, இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்க என்ஜினியர் கூட இல்லை, சயின்டிஸ்ட் கூட இல்லை, இவங்க யார் விண்வெளிக்கு இதெல்லாம் பண்ணுறது, குரியர் பில் இருக்கா மேடம், இப்படியே கேட்டாங்க. ஒரு 100 பேர் கூடின இடத்துல, ஓ உங்களுக்கு நாசா சான்ஸ் கொடுக்குறாங்களா, ஓ நீங்க இதை நாசா காமிச்சிங்களா, குரியர் பில் இருக்கா மேடம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரிலாம் புண்படுத்துறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. பட் ஐ திங்க் அதுதான் வந்து நம்மளோட ப்ரொபல்ஷன் நான் நினைப்பேன்.
1: நிச்சயமா
0: அதுதான் நம்மள புஷ் பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் ஆமாங்க அப்படின்னு. லான்ச் ஆன அன்னைக்கு பாத்தீங்கன்னா 900 மீடியா கவர் பண்ணாங்க ஆல் ஓவர் தி வேர்ல்ட். 3 வருஷத்துல எத்தனையோ காலேஜஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்படி ஒரு ட்விஸ்ட்ல நினைச்சே பார்க்கல, இந்தியால இவ்வளோ ஒரு பிரெயின் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. கொலராடோ ஸ்பேஸ் கிராண்ட் கன்சோர்ஷியமோட ஹெட், அவங்க தான் நாலேஜ் பார்ட்னர். அன்னிலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளரி குழந்தைங்க, நான் சேட்டலைட் பண்ணுவோம், நான் சேட்டலைட் பண்ணுவோம். சில சேட்டலைட்டுங்கிறது தனி மனுஷனால பண்ண முடியாது, இட் ஹாஸ் டு பி அ டீம் ஒர்க். ஏன்னா அதுல சாஃப்ட்வேர் இருக்கு, எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, ஸ்ட்ரக்சர் இருக்கு, தட் இஸ் மெக்கானிக்கல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த புரிதல் வந்து எப்படி அந்த குழந்தைக்கு வரும்னா, அதை நம்ம படிப்பினையா கொடுக்கறப்ப மட்டும்தான் வரும். ஸோ அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம், எவ்ரி டைம் நாங்க ஒரு சேட்டலைட் லான்ச் பண்றப்ப பேரலா சில்ட்ரனுக்கு வந்து என்னெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும் இதனால அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க வந்து உலக அளவுல ஒரு மிஷன் பண்றோம். அப்போ ஃபர்ஸ்ட் பேசிக் என்னன்னா, ஒரு 21 மாடியூல்ல ஒரு முதல்ல ஒரு கரிக்குலம் ரெடி பண்ணுங்கப்பா, குழந்தைங்க முதல்ல படிக்கட்டும். எல்லாருக்கும் எல்லாருமே என்னன்னா, ஒரு பிஏ படிக்கிற குழந்தை கூட வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை நம்மளால கொடுக்க முடியும். எவ்ரி என்ஜினியர் நீட்ஸ் டு திங்க் அ லிட்டில் டிஃப்ரெண்ட். அவங்க எல்லாம் தான் இதில் இருக்க முடியும்.
1: நிச்சயமா மேம், நீங்க பேசினதுல இருந்து உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். இன்னொன்னு, ஹடல்ஸ் எல்லாம் தாண்டி எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கறதையும் நீங்க ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய குழந்தைங்க வந்து அறிவா இருக்காங்க, அந்த அறிவை வந்து வெளியில கொண்டு வரதுக்கு நம்ம வந்து ஒரு தளமா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் நீங்க சொல்றீங்க. அது வந்து சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கு, நாசால வந்து பாராட்டப்பட்டிருக்கோம், நம்ம நாடே வந்து தலை நிமிர்ந்து நின்னுருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு விஷயத்த பாக்குறேன், உங்களுடைய ரீசன்ட் மிஷன் அதை பத்தி நீங்க சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன். பெண்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் வந்து இப்ப கிடைச்சிருக்கு விண்வெளி துறையில, அது நீங்க எப்படி பாக்குறீங்க? பெண்களும் கூட ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தொடங்கி இருக்காங்க அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் மேடம்?
0: ஓ, இந்த க்வெஸ்சன் நீங்க கேட்டாலே எனக்கு அப்படியே பயங்கரமா ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்துடும் இது. ஏன்னா பெண்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா மல்டி டாஸ்கர்ஸ், பிளஸ் என்னன்னா கிரிட்டிக்கலான நேரத்துல வந்து உதறி விட்டு பிரெஷர் ஆகி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து குழந்தை பிறக்கிற நேரத்தில் லேபர் பெயின் எவ்வளோ இருக்கும்னு தெரியும். ஸோ அந்த இடத்துலயே நம்ம வந்து சிரிச்சிட்டு ஒரு புது உயிரை வெளியில் கொண்டு வரதை எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எளிமையாக நம்ம பண்ணுறோம். ஸோ இது ஜஸ்ட் அ சேட்டலைட் டெக்னாலஜி, இட்ஸ் ஜஸ்ட் அ ராக்கெட் டெக்னாலஜி. எனக்கு எப்போவுமே அப்படி தான் இருக்கும், நான் சொல்லுவேன் இந்த மாதிரி தான் அணுகணும். அண்ட் எவ்ரி பெண் குழந்தை அதை வந்து நினைக்கணும், தட் டெக்னாலஜி இஸ் ஈஸி. ஏன்னா முத்திரை குத்தப்பட்டிருக்கு பெண்களால் இந்த மாதிரி டெக்னாலஜி, அதுவும் டீப் டெக்ல வேலை பண்ண முடியாதுன்னு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா விமென் தான் வந்து இஸ்ரோல பின்னாடி இருக்காங்க, பட் ஆனா இன்னமும் பின்னாடி தான் இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, என்னைக்கு வந்து முன்னாடி வந்து ஒரு பெண் சேர்மனா வராங்க எல்லா நிறுவனத்துக்கும், அவங்களால பெரிய பெரிய மிஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும்னு நம்பிக்கை வரணும். ஸ்டார்ட் அப்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாலேயே 3-4 co-founder, that is ஹஸ்பண்ட் இருப்பாங்க, இல்ல பிரதர் இருப்பாங்க, இல்ல ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஆஹா, அதெல்லாம் கிடையாது. எனக்கு என்னைக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கும்னா, ஐ ஆம் த ஃபவுண்டர், ஐ எம் நாட் அ கோஃபவுண்டர் வித் எனிபடி அப்படின்னு சொல்றப்ப. அஃப்கோர்ஸ் இப்போ வந்து நம்ம பணம் வாங்கணும் விசி கிட்டேன்னா 2-3 கோஃபவுண்டர்ஸ் இருந்தால் தான் வந்து பணம் தருவாங்க. பட் அதில் ஆக்டிவாக எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் ரன்ல இருக்கோமோ அதுதான் வந்து சந்தோஷம். ஏன்னா உலகத்தில் இன்னமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3% தான் வந்து விமென் டீப் டெக்ல இருக்காங்க, ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க, லீடர்ஷிப் ரோல்ஸ்ல. 19% விமென் தான் வந்து ஸ்டெம் இண்டஸ்ட்ரியிலேயே இருக்காங்க. அப்படின்னா பார்த்துக்கோங்க, ஒன்று பயமா, இல்லைன்னா வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லையா, ஈக்குவல் பே இல்லையா, இல்லனா நம்மளோட ஜெனரலா வந்து ஏஷியன்னு கூட இல்ல. இப்ப நாங்க பண்ற மிஷன் வந்து 108 நாடு

0: நாடுகள்லேருந்து 12,000 பெண் குழந்தைங்களை வச்சு நாங்கள் செயற்கைக்கோள் டெவலப் பண்ணுறோம். ஸோ நான் ஒரு ஒரு நாடுகளில் பேசுகிறப்பவும் கிட்டத்தட்ட எல்லா இடத்துலையும் சேலஞ்சஸ் விமனுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒர்க் பண்ணாலும் சரி, வீட்டில் வந்து அவங்களோட எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த வேலைகள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த சேலஞ்சஸ் எல்லாம் பிரேக் பண்ணணும்னா நிறைய ஓப்பன் மைண்டட்னஸ் வரணும் சொசைட்டியில்.
1: நாட்டோட முன்னேற்றத்தில் வந்து பெண்களுடைய பங்களிப்பு அவசியம் அப்படின்றத அரசு வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அதனுடைய ஒரு அடிப்படை தான் இதுன்னு கூட நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் பெண்கள் வந்து இப்போ எல்லா துறையிலையும் வந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயமா கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மேம். இப்போ இதற்கான படிப்புகள், ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு வந்து விண்வெளித்துறை ரொம்ப பிடிக்குமா இருக்கும், அதுல வந்து சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, ஆனா அவங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லாம இருக்கும். இதற்கான படிப்பு என்ன படிக்கணும், உங்களுடைய அட்வைஸ் என்ன மேம்?
0: ஓகே, இது வந்து நான் பேசிக்கா வந்து ஸ்கூல்ல இருந்தே வரணும். இதுக்கு தேவை பிசிக்ஸ் மேத் தான். இது வந்து தனியா ஒரு படிப்புன்னு இல்லை, அதை எல்லாத்தையும் சேர்க்கறது தான். இப்ப 4ஆம் கிளாஸ்லேருந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த டெர்மினாலஜிஸ் ப்ரொபல்ஷன் நேவியானிக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டே வந்தா 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ்ல வரப்பவே தாட் ப்ராசஸஸ் வேற மாதிரி இருக்கு. இப்ப இருக்கிற குழந்தைங்கள்லாம் பயங்கர ஷ்ரூடு. ஸோ அதனால அவங்களால திங்க் பண்ண முடியும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் என்னெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா ஃபியூவல் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மேஜர் காஸ்ட் இன்கரிங் திங் ஃபார் அ ராக்கெட் டு கோ அப். ஸோ அப்படி இருக்கிறப்ப பயோஃபியூவல்ஸ்லாம் வந்து இப்போ யோசிக்கிறாங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் க்ரீன் ப்ரொபல்ஷன் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த பாடத்தை சின்ன வயசுலேயே கற்றுக் கொடுத்துட்டோம்னா திங்கிங் கெப்பாசிட்டி வந்து மல்டிபிளாக இருக்கும். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் 4ஆம் கிளாஸ்லேருந்து இட்ஸ் ஐடியல். ஸோ இதுக்காக நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னா 4ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பாடத்திட்டமே உருவாக்கிட்டோம். உருவாக்கி அரசுகளுக்கு நாங்கள் இதை கொடுக்குறோம். கொடுத்து நீங்கள் தயவு செஞ்சு இதை எல்லா ஸ்கூல்லையும் இன்டகிரேட் பண்ணிடுங்க. இன்டகிரேட் பண்ணிங்கன்னா குழந்தைங்க, பணம் வசதி இருக்கிற குழந்தைங்க வந்து ஒர்க் ஷாப்னு போயிடுறாங்க. அது ஏன் பணம் வசதி படைக்காத குழந்தைங்க எத்தனையோ வந்து ஆர்வம் மட்டும் இல்லை, பயங்கர பிரில்லியன்ட் குழந்தைங்க இருக்காங்க, அவங்க எங்கே போய் படிக்கிறது? இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை. இப்போதான் நாங்கள் வந்து இந்த பாடத்திட்டத்தை உருவாக்கி ஃபஸ்ட்டு எஸ்வட்டினி அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கும், ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு நாடு, அந்த நாட்டுக்கும் செய்ஷல்ஸோட 50வது சுதந்திர தினம் இப்போதான் கொண்டாடினாங்க, அதுக்கு கிஃப்டா நாங்கள் வந்து ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியா மூலமா இந்த பாடத்திட்டத்தை அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து இங்கே தமிழ்நாடு இந்தியாவில் வந்து இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக் மூலமா ஸ்கில் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி எல்லா இதுலையும் நாங்கள் பேசிட்டு இருக்கோம்.
1: நிச்சயமா ஒரு நல்ல நோக்கம், இது வந்து நல்ல ஒரு விளைவை கொடுக்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையா இருக்கு மேம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டாங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க 350 அபோவ் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இருக்கு இன் ஸ்பேஸ் செக்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ படிச்சுட்டு வரும்போது இன்னும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வர்றதுக்கும் நம்மளுடைய விண்வெளித்துறை இன்னும் அதிகமாக வந்து முன்னேற்றம் காணும் வந்து ஒரு வழிவகை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாமா மேம்? இன் ஃபியூச்சர் எப்படி இருக்கும்?
0: கண்டிப்பா இருக்கும். புது புது லான்ச் பேடு, மொபைல் லான்ச் பேடு அப்படிலாம், தட் இஸ் மொபைல் லான்ச் பேட்னா இப்ப நம்ம வந்து ஸ்ரீஹரிகோட்டா வந்து தான் லான்ச் பண்ணணும்னு இல்லை, ஒரு ட்ரக்ல கண்டெய்னர் ட்ரக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ட்ரக்ல நம்ம ராக்கெட்டை எடுத்துட்டு டெசர்ட் கொஞ்சம் பாலைவனம் அந்த மாதிரி ஒரு இடத்துல இல்லை நடுக்கடல்ல அங்கேருந்து போய் லான்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் எல்லாமே வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆகுது. அதை தாண்டி இப்போ என்னன்னா மேலே போகிற செயற்கைக்கோள்கள் வந்து நம்ம இமேஜஸ் எடுக்கிறப்ப அது எல்லாம் டேட்டா டம்ப் கீழே வரத்துக்கு வந்து அத்தனை பவர் தேவைப்படும். எப்பவுமே சேட்டலைட் ஃபெயிலியர் வந்து முக்கால்வாசி இந்த பவர் கன்சம்ஷனில் தான் ஃபெயில் ஆகும். ஸோ அதை கால்குலேட், பவர் பட்ஜெட் கால்குலேட் பண்ணுறதே ஒரு மண்டவலி. அந்த கால்குலேஷனில் நம்ம ஒரு தோராயமாக தான் பண்ண முடியும். பேட்டரி வைக்கிறோம், சோலார் பேனல் வைக்கிறோம், -120, 150, 160 சொல்கிறோம். இது தாங்குமா அது தாங்காதான் எல்லாம் ட்ரையல் பேசிஸ்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா அதுக்கு நிறைய சிமுலேட்டர்ஸ் வந்திருக்கு. ஸோ அது சிமுலேட் பண்றாங்க. அதை தாண்டி என்னன்னா மேலேயே வந்து ஏஐ மூலமா எந்த பிக்சர் நல்லா இருக்கோ அதை மட்டும் கீழே அனுப்புறாங்க. ஸோ அப்போ எவ்வளோ நமக்கு வந்து வேலையும் வச்சோம் அண்ட் இஃபெக்டிவாக நம்மளால வந்து ஒர்க் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி நமக்கு வந்து இதோட மேப்பிங் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால டெக்னாலஜி வந்து பயங்கரமாக போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பேசக்கூடிய ஒரு தருணம் சந்தோஷமான ஒரு தருணம்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவோட முதல் பிரைவேட் லான்ச் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லாக நம்ம பார்க்குறோம். அண்ட் இதில் ஒரு சின்ன பங்களிப்பு சொல்லணும், அவங்க ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறப்ப எங்களோட பேலோட அதில் இருந்தது ஃபன் சாட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இன்னைக்கு அவங்க வந்து 80 கிலோமீட்டர்லேருந்து தாண்டி ஆர்பிட்டை டச் பண்ணிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே சந்தோஷம். ஸ்கை ரூட்டுக்கு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
1: விண்வெளித்துறையில என்ன மாதிரியான ஹடல்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து எப்படி தாண்டி வரணும், ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இந்த விண்வெளித்துறையில எந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்கு, என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க முன்னெடுத்து போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை.

0: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
1: புதுகலம்
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 9:30. இப்பொழுது நாம் திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய பன்னிசை பாடல்களை கேட்கலாம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது திருத்தணி என் சுவாமிநாதன் அவர்கள் பாடிய பன்னிசை பாடல்களை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 10 மணி.

0: நிலா முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நீங்கள் ஆர்வமுடன் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை நேரலையாக கேட்டு மகிழும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் 1 8 2 9 0 7 2 2. இவ் இரண்டு எண்களுக்கும் இணைப்பு எண் 0 4 6 5 2. அலைபேசி எண் 8 9 0 3 2 5 7 0 3 9. என்ன நேர்களே, நிகழ்ச்சிக்கு நாங்கள் ரெடியா? இணைப்பில் காத்திருக்கும் முதல் அழைப்பாளர் வணக்கம்.
1: நட்சத்திர கூட்டம் கணிசி மட்டும் இந்த தருணங்களில் குமரி பண்பளிக்கும் அன்பான சுவரிக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: நேருக்கு இனிய இரவு வணக்கம்.
1: மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சோழன் ஆண்டனி.
0: மதுரை ஆண்டனி ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்
1: டாக்டர் சிவா திரைப்பட சுவரி
0: உங்களுக்கு பக்கத்துல கொடைக்கானலே வருமே 12 வருஷத்துக்கு ஒருக்க.
1: குமரி பண்பில் ரொம்ப மகிழ்ச்சி.
0: சரி, உங்கள் மனம் போல வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையட்டும். பாடல் கேட்கலாமா?
1: தேங்க்யூ சோ மச்.
0: நன்றி நேயரே.

0: தரம் வாய்ந்த அப்பல்லோ இப்போது நாகர்கோவிலில் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் ஒரே இடத்தில் தரமான மருத்துவ சேவைக்கு
1: அப்பல்லோ கிளினிக் நாகர்கோவில்
0: phone 233-066.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: ஆடி சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜி தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: நேர்களின் நிகழ்ச்சி நிலா மற்றும் நேர்விற்பு நிரல் நிகழ்ச்சி. நேரம் இப்பொழுது 10:06. இந்நேரத்தில் தனது பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர், வணக்கம்.
5: வணக்கம் மேடம், நான் அருமனை கமலாசனன், கன்னியாகுமரி மாவட்டம்.
4: கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை கமலாசனன் ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்?
5: உலகம் பூரா கன்னியாகுமரி. ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் ஆகவன் மறைவதில்லை என்ற இனிய பாடல் வேணும்
4: உங்களுக்காக. உங்கள் பாடல் காற்றலை வழி.
5: நன்றி
4: நன்றி நேயரே.
6: ஆயிரம் கைகள் மறைத்து நின்றால்

நமது நாளை நிகழ்ச்சிகள் என்னென்ன, அதை பற்றி ஒரு சிறிய அலசல். நாளை காலை 8:35 3-in-1, 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேரிருப்பு நேரலை, 9:45 மத்திய சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி இது.

டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் விளம்பரதார நிகழ்ச்சி இது. 10 மணிக்கு மாறும் ஊடகக்களம் வானொலிக்கு வளநிலம் தேசிய ஒலிபரப்பு தின சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி இது. இதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் நிறைய எந்தெந்த நிலையத்திலிருந்து என்னென்ன ப்ரோக்ராம் வழங்குறாங்க, அதாவது அழகாக தொகுத்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை வானொலி நிலையத்திலிருந்து இசை நிகழ்ச்சி, இரண்டாவது திருச்சி வேளாண் நிகழ்ச்சிகள், மூன்றாவது கோயம்புத்தூர் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள், புதுச்சேரி வானொலி நிலையத்திலிருந்து குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள், திருநெல்வேலியிலிருந்து நாட்டுப்புற இசை நிகழ்ச்சிகள், மதுரை நாடகம், நமது நாகர்கோவில் பெண்களுக்கான நிகழ்ச்சிகள், காரைக்கால் வானொலியில் விளம்பரம் ஈர்க்கும் நிகழ்ச்சிகள், ஊட்டி வானொலி நிலையத்தில் ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சிகள், தூத்துக்குடி வானொலி நிலையத்தில் முதியோர் நலன், கொடைக்கானல் பண்பலை நிகழ்ச்சிகள், தர்மபுரியில் அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகள். நீங்க கேட்கலாம் நாளைக்கு 10 மணிக்கு.

0: மூன்றாவது பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம்.
1: வணக்கம். பாரசாலை ராதாகிருஷ்ணன்.
0: பாரசாலை
1: நட்சத்திரம்.
0: சரி.
1: பாடல் அவள் ஒரு
0: நீங்க அருமையா பாடுறீங்க, ஆனா உங்க வாய்ஸ் வந்து விட்டு விட்டு கேக்குது. பாடல் கேட்கலாமா? நன்றி நேயரே.

0: நலமாய் வாழ யாருக்கு தான் ஆசை இல்லை அப்படி தானே? நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பெருங்குடலை பாதிக்கும் செரிமான கோளாறு, இது குறித்து விளக்குகிறார் ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் சிந்தியா அவர்கள். நாளை பகல் 1:10 என் குடும்பத்தில் ஓர் அங்கமாக குமரி வானொலி நேரலை. இந்த ப்ரோக்ராம் எதில் தெரியுமா? 1:10 ஹாய் ஸ்நேகிதி. 2:15 இந்திய ஒலிபரப்பு தினம் சிறப்புரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் வி வேணுகுமார் அவர்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா டீ டைம் 3:02 தேநீர் நேரம். இசையின் பாதையில் என் பயணம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திங்கள் சந்தை டி பிரதீக்ஷா அவர்கள். நிகழ்ச்சி சந்திப்போம் சிந்திப்போம். 4:02 பழமொழியும் புதிய சிந்தனையும் வழங்குகிறார் செம்பனுடை கவிஞர் எம் சத்யநேசன் அவர்கள். அப்படி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, உங்களுக்கு என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் கேட்டு நீங்க ரசிக்கலாம். வணக்கம். இணைப்புலதான் இருக்கீங்க ஐயா? உங்களுடைய ஊர் பேர் சொல்லுங்க. மோகன் ராஜ் பேசுறீங்களா? சரி, அவசர போலீஸ்
1: நூறுல.
0: சரி, உங்களுக்கு பிடிச்ச பாடல் உங்களுக்காக. நன்றி நேயரே.

0: நேயர்களே, நாளை இரவு 7:25 உழவர் உலகத்தில் பாளையங்கோடன் வாழை சாகுபடி அனுபவங்கள் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மாத்தூர் கோணம் டி பிரபு அவர்கள். அமுதசுரபியில் தேசிய கால்நடை இயக்ககம் உரையாடல் கேட்கலாம். தோட்டக்கலை பயிர்களில் கவாத்து செய்யும் முறைகள் இதை பற்றிய தகவல்களை தருகிறார் மேல்புறம் வட்டார தோட்டக்கலைத்துறை உதவி இயக்குநர் முனைவர் ஜே ஆஸ்லின் ஜோஷி அவர்கள். நேரடி நிகழ்ச்சி நாளை இரவு என்னென்ன இருக்கலாம் பார்க்கலாமா? நாளை இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரல் நிகழ்ச்சி, 8:30 கடித வழி நேர் விருப்ப பாடல்கள் இது உங்களுடைய அபிமான நிகழ்ச்சி, 9:30 குடும்ப கௌரவம் நாடகம். இப்படி நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நேரம் இப்பொழுது 10:24. இந்நேரத்தில் தனது பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர் வணக்கம். வணக்கம்.
1: இனி இரவு வணக்கம் இல்லாமா, நான் கரூர் மாவட்டம் புலியூர்ந்து மனோகரன் பேசுறேன். நலமா இருக்கலாமா?
0: நலமா இருக்கிறேன். நீங்களும் நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கு
0: ஐயா. உங்களுடைய விருப்ப பாடல்?
1: ஆமா, எனக்கு வந்து மீனவ நண்பன் படத்துல இருந்துங்கம்மா.
0: பாடல் கேட்கலாமா? நன்றி நேயரே.

0: இது வரைக்கும் 5 பாட்டு கேட்டாச்சு. 6வது பாடலுக்காக இடைப்பில் காத்திருக்கும் நமது நேயர். வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலில் ரஹ்மான்.
0: இரவு வணக்கம் ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: ஆமா, எனக்கு வந்து அழகு இருவர் உள்ள இணைந்து பாடு அழகு
0: சிரிக்கிறதா சரி
1: அப்படிங்கிற இனிமையான பாடல. அந்த இரவு நேரத்தில்
0: அந்த பாட்டுக்கு இடையில எல்லாம் வெறும் மியூசிக் மட்டுமே வரும். அந்த பதிலுக்கு பதில அழகா இருக்கும். சரி,
1: சூப்பரா இருக்குமா.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: கேட்டலாமா? வாய்ப்புக்கு
0: நன்றி நேயரே.

0: நேர்காணிதற்கு நிகழ்ச்சி நிலாமுற்ற நேர் உறுப்ப நேரல நிகழ்ச்சி நேரம் இப்பொழுது 10:32. வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் மேடம்.
0: அம்மா சொல்லுங்க, உங்களுடைய ஊர் பெயர்?
1: பூதப்பாண்டி லட்சுமி மேடம்.
0: பூதப்பாண்டி லட்சுமி அம்மா, சொல்லுங்கம்மா உங்களுடைய பாடல்.
1: கற்பக படம் அத்தை மணி மிசையேந்தி ஆடி விளையாடமா ஆடி.
0: சரி சரி, உங்க மடியில் அப்படி குழந்தைகள் விளையாடி இருக்காங்களா?
1: ஆமா மேடம்.
0: சரி சரி, அந்த படம் எத்தனை வாட்டி பாத்தீங்க?
1: ரெண்டு மூணு வாட்டி பாத்துட்டேன்.
0: சரி, பாடல் கேட்கலாமா?
1: நன்றி மேடம்,
0: நன்றி நேயரே.

0: எட்டாவது பாடலுக்காக இணைப்பில் காத்திருக்கும் நமது நேயர், வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நலமாக இருக்கிறேன். பாடசாலை கிருஷ்ணமூர்த்தி
0: ஐயா, உங்களுடைய விருப்ப பாடல்.
1: படம் சுமை தாங்கி, அதுல சீனிவாச ஐயாவும் ஜானகி அம்மாவும் பாடின. மாம்பழத்து வண்டு வாசமல செண்டு யார் வரவை கண்டு வாடியது என்கிற பாடல் வேண்டும்.
0: சரி, உங்களுடைய விருப்ப பாடல் வானலை வழியே. நன்றி நேரு,
1: வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.

0: நமது நேயர்கள் பலவிதம் அவர்களது ரசனையும் அப்படியே. 10:40 25 இந்நேரத்தில் இந்த நேயரின் ரசனையான பாடல் எதுவாக இருக்கும் கேட்டுத்தான் பார்க்கலாமே. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம். உங்களுடைய ஊர் பெயர்?
1: நெய்யூர்ல இருந்து உதயகுமார் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய

0: இப்ப பாடல்
1: பாடல் வந்து கேவி மகாதேவன் இசையமைத்த கண்ணதாசன் பாடல். பாடல் வந்து வீர அபிமன்யு. பாடல் போவோம் புது உலகம்.
0: சரி, பாடல் கேட்கலாமா? நன்றி நேயரே.

0: அடுத்த பாடலை கேட்கும் முன்
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 26 ஞாயிறு காலை 11 மணிக்கு

0: நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:45. 45 நேர்கள் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி நிலா முற்றும் நேர் விருப்ப நிரல் நிகழ்ச்சி. இந்நேரத்தில் தனது பாடலுக்காக காத்திருக்கும் நமது நேயர், வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் சொல்லும் குரல்
1: நகர் ஜெயக்குமார்
0: ஐயா. உங்களுடைய விருப்ப பாடல்?
1: படம் வந்து அன்னப்பறவை, அது பாடல் வந்து தந்த அன்னப்பறவை.
0: சரி, இந்த பாடல்லாம் எங்கிருந்து செலக்ட் பண்ணுவீங்க? சரி, பாடல் கேட்கலாமா? நன்றி நேரே.

0: வணக்கம்,
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கம்மா. கலியக்காவிளை லில்லி அம்மா, சொல்லுங்க உங்களுடைய விருப்ப பாடல். என்னதான் சுகமோ. சரி, என்ன படம்? படம் என்ன? சரி, பாடல் கேட்கணும்ல? சரி, பாடல் கேட்கலாமா?
1: நன்றி
0: நேரே.

0: நேர்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். இதுதான் நிகழ்ச்சி நிறைவு செய்யும் பாடல். நிலையத்தில் நேரம் இப்பொழுது 10:56. இந்நேரத்தில் நிறைவு செய்யும் பாடலுக்கான நமது நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம்.
0: உங்களுடைய விருப்ப பாடல், உங்களுடைய ஊர் பெயர்?
1: மேடம், நான் மார்த்தாண்ட பக்கம் வெட்டுமணியிலிருந்து ராஜசேகரன் அட்வொகேட். திரைப்படம் வந்து சவாலே சமாஜ்.
0: அதுல பாடல் அவர் பேசிட்டு இருக்கும் போதே லைன் வந்து இதாயிட்டு.

நேயர்கள் இதுவரை கேட்டது நிலா மற்றும் நேயர் விருப்ப நேரல் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை உங்களுடைய ஆர்வமான பங்கேற்புக்கு வாழ்த்துக்கள். இந்நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல்களை பண்பலையில் வலம் வர செய்தவர் ஜமுனா பெனட். வணக்கம் நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் நாம் கேட்கலாம் மனசு மயங்கும் திரைசை.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இணைந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இசை இன்பத்தை தர வேண்டும், நேயர்களின் மனதை கொள்ளை கொள்ள வேண்டும். அந்த வகையில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: ஆம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் கே ஜே யேசுதாஸ் மஞ்சுளா பாடியது. வைரமுத்து ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் நல்லவனுக்கு நல்லவன் படத்திலிருந்து. அன்பு என்பது நான் சொல்லி தெரியவில்லை, ஆனால் நீ சொல்லும் வார்த்தையோ

மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் உங்களோடு பயணிப்பது இசையோடு ஆர்ஜி பீட்டர். அன்பு நேயர்களே, விவித் பாரதி தமிழகம் 102.3 என்ற முகநூல் பக்கமாக வாங்க. நாங்கள் பதிவிட்டிருக்கும் அந்த பதிவு கீழாக உங்களுடைய மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அவைகளை வாசிக்க இல்லையில்லை சுவாசிக்க நாங்கள் காத்திருக்கின்றோம். இசையால் இணைவோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசோனியும் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல். பாடலுக்கு இசை இளையராஜா. அன்புள்ள ரஜினிகாந்த் படத்திலிருந்து இதோ இந்த தேன்பூ எப்படி இனிக்கின்றது என்று பாருங்களேன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பி ஜெயச்சந்திரன் பாடியுள்ள பாடல், எஸ் ஏ ராஜ்குமார் இயற்றி எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்த பாடல் இது. சின்னப்பூவே மெல்ல பேசும் படத்திலிருந்து ஒலிக்கின்றது. ஆம்னேயர்களே, இந்த இரவு வேளையில் அந்த சின்னப்பூ உங்களிடம் என்னத்தான் பேசுகிறது கேட்கலாமா?

என்ன நேயர்களே, சின்னப்பூ பேசியதா இசைத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், அடுத்து வரும் பாடல் சங்கர் குரு படத்திலிருந்து கேஜி யேசுதாஸ் பாடியது, இணைந்து எஸ் ஜானகியுடன் குரலில் வைரமுத்து ஏற்றி சந்திரபோஸ் இசையமைப்பில் கேட்கலாமா? இந்த சின்ன சின்னப்பூ மீண்டும் ஒரு செய்தி சொல்கிறது என்னவென்று.

இருப்பீர்கள் அல்லவா? இதோ அடுத்து வரும் பாடல் டாக்டர் கல்யாண் எஸ் ஜானகி பாடியுள்ளது. டி ராஜேந்திரன் இயற்றி இசையமைத்த பாடல் இது. கிளிஞ்சல்கள் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. இந்த உறங்கும் நேரத்தில் விழிகள் எப்படி கண்மூடாமல் இசையை கேட்டுக்கொண்டே ரசித்துக் கொண்டிருக்கிறது என்பது எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு?

இனிய இசையை தந்து கொண்டிருக்கின்றது விவித் பாரதி தமிழகம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டமாய் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலை கேட்க ஆவலும்.

எஸ் வி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல் பஞ்சு அருணாச்சலம் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் இதோ இந்த தீபம் உங்களுக்காக. அன்பு என்னும் தீபம் உங்களில் இருந்தால் எல்லோரிடத்திலும் ஒளி வீசட்டுமே இந்த இரவு வேளையிலும்.

92.3 FM நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, திருச்சி எஃப்எம் 102.1, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4 ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியை. அன்பு நேயர்களே, இன்றைக்கு இந்த நாள் முழுவதும் யோசித்து பார்ப்பீர்கள் என்றால் எத்தனை முறை சிரித்திருப்பீர்கள், என்ன காரணத்திற்காக? சற்று சிந்தித்தே இதோ இந்த செங்கமலும் சிரிக்குது, இந்த பாட்டை கேட்கலாமா? எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் இது. குருவிக்காரம்பை சண்முகம் இயற்றிய இந்த பாடல் இசை இளையராஜா. ஒலிக்கவிருக்கும் இந்த பாடலின் படம் தாவணி கனவுகள்.

என்ன நேயர்களே, பதில் கிடைத்ததா? அடுத்து வரும் பாடல் எஸ் ஜானகியின் குரலில் வைரமுத்து ஏ.டி. இளையராஜாவின் இசையமைப்பில் நான் பாடும் பாடல் படத்திலிருந்து பாடல் ஒலிக்கின்றது. நீங்கள் பாடிய பாட்டை கொஞ்சம் இப்படியும் கேட்கலாமா என்று சொல்கிறார்களோ? ஆம் நேர்களே, நீங்களும் இசைந்து பாடலாம். நான் பாடும் பாடல் படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அடுத்து வரும் பாடல் பி. சுசீலா ராஜசீதாராமன் பாடியுள்ள பாடல். இது எம்ஜி வல்லபன் இயற்றி இளையராஜாவின் இசையமைப்பில் வாழ்க்கை படத்திலிருந்து இந்த பாடல். இசை என்பது எப்போதும் நமக்குள்ளாகவே இருக்கின்றது. அந்த இசையை ரசித்து கேட்கலாமா? இப்படியும் வானொலி மூலமாக வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இசையை ரசித்துக் கொண்டே முகநூல் வாயிலாக ஒவ்வொரு அன்பு நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் விமர்சனங்களையும் பதிவிட்டிருக்கிறார்கள். பதிவு செய்த ஒவ்வொரு அன்பு நேயர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் என்று சொல்லும்போது, கும்பகோணத்திலிருந்து சக்தி ராம் என்ற அன்பு நேயர் சூப்பர் ரேடியோ ஸ்டேஷன் என சொல்லியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து சுந்தர பெருமாள் கோவில் கலைதுரைராஜன் அவர்களும் வணக்கம்.

பாடல் போடுங்க, மனசு மயங்குதான்னு பார்ப்போம் என்று சொல்ல நினைத்தேன். முதல் பாடலே மனம் மயங்கும் பாடல் உன்னைத்தானே என சொல்லி நன்றி, மிக்க நன்றி என சொல்லியிருக்கின்றார். அவரைத் தொடர்ந்து தியாகராய நகர் ரங்கராஜன் என்ற அன்பினேயரும் தித்திக்கும் இரவு வணக்கம், இனிமையான பாடல் அனைத்தும் அருமை என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து புருஷவாக்கும் சவுந்தரராஜன் அவர்களும் என்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மானே பாடல் சிறப்பு மகிழ்ச்சி என பதிவிட்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி எட்டை ஒரு வேடப்பட்டி செல்வகுமார் அவர்களும் அகில இந்திய வானொலி 24 மணி நேரம் தமிழ் நிகழ்ச்சிகளை டிடிஎச் அலைவரிசை கேட்டு மகிழ்கிறேன், எனது நீண்ட நாள் ஆசை நிறைவேறியது என்று சொல்லிவிட்டார். சேகா என் அன்பினே என் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்று சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவர்களும் இனிய இரவு வணக்கம் என சொல்லியிருக்கின்றார். காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ் அவர்களும் இசையால் இணையும் மனசுமையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என பதிவிட்டிருக்கின்றார். கவுத்தப்பாடி சென்னியப்பன் அவர்களும் பாடல்கள் அருமை சூப்பர் ஸ்டார் என பதிவிட்டிருக்கின்றார். லத்தீஃபா அப்துல் ரஹ்மான் மணலியா புதுநகரிலிருந்து பதிவிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு பாடலையும் சொல்லி உன்னை நினைத்தேன் பூவே உன்னைத்தானே தஞ்சம் என்று பாடல்களை தந்து எப்படியோ என்ன சொல்லி ஆர்ஜே பீட்டர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் என சொல்லியிருக்கார். நன்றி. வழக்கம் போல மாதவரம் வீரராகவன் என்ற அன்பினேயரும் இரவு பூபால இசையை ருசித்தேன், இதய மகிழ இசைந்து ரசித்தேன், இன்ப உன்னைத்தானே பாடல் மகிழ்ந்தேன், இனிய பூந்தேனே என்று கீதம் மலைத்தேன், இளைய பூவே ராகஸ்வரத்தில் இணைந்தேன், இரு கண்களால் நித்திரையை மறந்தேன், ஒரு நிலையாக பண்பலையோடு கலந்தேன் என சொல்லி பதிவிட்டிருக்கிறார். நன்றி, வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து கும்பகோணம் வானொலியும் இருப்பது கும்பகோணம் மக்களுக்கு இன்னொரு பெருமை என சொல்லி கும்பகோணம் பாலாஜி அவர்களும் பதிவிட்டிருக்கிறார்கள். நிகழ்ச்சி 24 மணி நேரம் சிறப்பாக இருக்கின்றது என சொல்லியிருக்கின்றார். அவர்களைத் தொடர்ந்து கோவை ஆனைக்கட்டி பணப்பள்ளி குணசேகரன் நண்பு நேயரும் அருமை வாழ்த்துக்கள், மனது மயங்கிவிட்டது என சொல்லிவிட்டார். அவர்களைத் தொடர்ந்து கடலூர் மாவட்டம் சர்வராஜன்பேட்டை திருஞானம் தினா ரமேஷ் சாந்தி ஞானசாரதி பவித்ரா என்ற அன்பு நேயர்களும் நிகழ்ச்சிகள் அருமை வாழ்த்துக்கள் ஐயா என பதிவிட்டிருக்கிறார்கள். பெரியார் நகர்ந்து ராஜேஷ் என்ற அன்பினேயரும் வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் என பதிவிட்டிருக்கின்றார். சரி நேயர்களே, பாடலை கேட்கலாமா? அடுத்த பாடல் இளையராஜா பாடியுள்ளது, இசையமைத்து வைரமுத்து இயற்றிய இந்த பாடலுக்கின் படம் பூவிலங்கு. இதோ இந்த இசையும் உங்களோடு இணையட்டுமே.

நாம் நேர்களின் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்து விட்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். கால ஓட்டத்தில் மறக்க முடியாத பாடல்கள் கரைந்து போன நினைவுகளாய் தந்து கொண்டிருக்கின்றது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் வாயிலாக விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உங்கள் செவி சேர்ந்து சிந்தையை குளிர வைத்து மனதை மயக்கும் இன்பமாய் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் அன்பு நேயர்களே. செவியோடு பேசி சுவாசமாக கலந்தோடி தென்றலாய் கீதத்தை இசைக்கின்றது. சங்கீதத்தை உருவமாக்கி நமக்கு நல் உணர்வை தந்து கொண்டிருக்கின்றது இந்த இரவு வேளையில். நிறைவான பாடல் கேட்கலாமா? எஸ்பி பாலசுமணியம் குழுவினரோடு பாடியுள்ள பாடல் முத்துலிங்கம் ஏற்றி இளையராஜாவின் இசையமைப்பில். உதயகீதம் படத்திலிருந்து இந்த சங்கீத மேகம் உங்களுக்காக தேன் சிந்துதாம். எப்படி இப்படியாக

0: என்ன நேர்களே, இந்த ஒரு மணி நேரம் எப்படி போனது என்று தெரியவில்லையா? தொடர்ந்து 12 மணி முதல் 1 மணி வரை காற்றின் மொழியாகவும், 1 மணியிலிருந்து 2 மணி வரை நீங்காத ரீங்காரமாகவும், 2 மணியிலிருந்து 3 மணி வரை தூங்காத விழிகளாகவும், 3 மணியிலிருந்து 4 மணி வரை இன்னிசீரவாகவும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக அணிவகுத்து நிற்கின்றன. இணைந்திருப்போம் விவித் பாரதி தமிழப்பம் 102.3. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
0: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 FM நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, திருச்சி FM 102.1, கோயம்புத்தூர் FM 103, நாகர்கோவில் குமரி பண்பலை 101, மதுரை FM 103.3 இணைந்து கொண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நிகழ்ச்சிகளை. நேரம் 12 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காய் அணிவகுத்து நிற்கின்றன. இதோ தொடர்கின்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விடிந்த பின்னும் உறங்காமல் விழி

0: what a pity.
1: கட்டழகு.

காதல் கொட்டுது எண்ணம் விட்டு விட்டதோ இன்னும் கெட்டு விட்டது. கட்டழகு பாப்பா கண்ணுக்கு கள்ளத்தனம் ஏறோ பெண்ணுக்கு அது பட்டு கொண்டதோ நடை சிக்கிக் கொண்டதோ.

0: முத்தம்
1: முத்தம் முத்தம்
0: பொத்து தரும் பாவை பட்டு கண்ணம்
1: செம்பவனம்
0: கட்டுக்குலையாத மங்கை வண்ணம்
1: கட்டித்தங்கம்
0: விட்டு தெரியாமல் கொஞ்சம் நெஞ்சம்
1: சொர்க்கம் சொர்க்கம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

சுத்தமில்லை, கலப்படமா சரக்கு இருக்கு எதிலும் இப்ப சுத்தமில்லை, அது புறப்படும் நாள் வரும் வரைக்கும் என்னை சொல்லி சுத்தமில்லை, அது புறப்படும் நாள் வரும்

0: நீ பெண் ஜாதி, நான் ஆண் ஜாதி.
1: அவன் கண்ட ஜாதி ரெண்டு நம்மிடையே நூறு உண்டு. அந்த வியாதி இங்கே காய்கறிக்கும் வந்ததனால் வம்பு இன்று. அந்த

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இதுவரை நேயர்கள் இணைந்திருந்தது இன்றிசை இரவு. நேரம் 4:10. திரையிசையில் பக்தி பாடல்கள். லவகுசா படத்திலிருந்தும் பாடல் ஒலிக்கின்றது.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: திரையிசையில் பக்தி பாடல்கள் வரிசையில் லவகுசா படத்திலிருந்தும் ஆதிசங்கரர் படத்திலிருந்தும் பாடல்கள்

0: பொங்கும் மங்களம். சித்துக்காடு டிஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம்.
1: மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில்.
0: முதலில் வல்லப நாயகசிய முத்துசுவாமி தீட்சித்தர் கிருதி பேகடா ராகம் ரூபகதாளம்.

சித்திக்காடு டிஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து குருலேக எட்டுவண்டி தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் கௌரி மனோகரி, கண்டசாபதாளம்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இதுவரை சித்துக்காடு டிஜி முருகவேல் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
1: மாம்பலம் எஸ்பி அருளானந்தம் அவர்கள் தவில்.
2: நேரம் 5 மணி. அன்பு நேயர்களுக்கு வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, சென்னை ரெயின்போ பண்பலை 101.4, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 எஃப்எம்மில் இணைந்திருக்கின்றோம். அன்பு நேயர்களே, நேயர்கள் இனி கேட்கவிருப்பது
3: அருள்மணி மாலை.
2: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்கவிருக்கின்றது. இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆஞ்சநேய சுப்பிரபாதம், பாடியவர் பி.வி. ஸ்ரீனிவாஸ்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனிவாழ் மக்கள் துயரம்.

நினக்கென பாடுகின்ற சுப்ரபாதம். நாதமெனும் அமுதமாம் ஸ்ரீரா.

நவகிரகங்கள் என்றும் பீடிக்கவில்லை என்றோ. ஸ்ரீராம பக்தனே நினக்க

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தெய்வீக ராகம், இறையருள் போற்றும் இன்னிசை பாமாலைகள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம் எஸ் சுப்பலட்சுமி பாடியுள்ள மதுராஷ்டகம்.